நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 17 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 22 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 8 தேதி செவ்வாய்க்கிழமை எஃப்எம் ரெயின்போ 101.4 MHz அலைவரிசையில் காலை ஒலிபரப்பு கேட்கலாம். இனி கேட்கலாம் குரலம்.

0: நோயுற்றவனின் உடலியல் கூறு, நோயின் தீவிரம், மருத்துவம் செய்ய வேண்டிய கால அளவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மருத்துவம் கற்றவன் மருத்துவம் செய்ய வேண்டும். குறள் எண் 949, அதிகாரம் மருந்து.
1: உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல்.
0: நோயுற்றவனின் உடலியல் கூறு, நோயின் தீவிரம், மருத்துவம் செய்ய வேண்டிய கால அளவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மருத்துவம் கற்றவன் மருத்துவம் செய்ய வேண்டும். குறள் எண் 949, அதிகாரம் மருந்து.
2: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மும்பையில் உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா மேற்கொண்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மருந்து தொழில்துறையினருக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவுக்கான கால இடைவெளி 45 நாட்களிலிருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு 2ஆம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் குறித்த வினாடி வினா போட்டியில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று தருமபுரி மாவட்டம் ஐபாரத் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகேயுள்ள நெடுஞ்சாலை பகுதியில் யானை உள்ளிட்ட காட்டு விலங்குகளின் நடமாட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 17 மற்றும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

அன்பான காலை வணக்கம். நேரம் 6:04 ஆகிட்டுருக்கு. இன்னைக்கு பக்தி நேரம் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது நான், உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. நிகழ்ச்சியில் பல அருமையான பாடல்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இந்த நாள் இனிய நாளாக அமைவதற்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சியில் முதலாவது பாடலாக சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல் கேட்கலாம்.

காலையின் அமைதிகள் இறைவன் குரலை கேளுங்கள். நேர்முறை ஆற்றலோடு ஆன்மீக புத்துணர்ச்சியோடும் பல அருமையான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக நமது பக்தி நேரம் நிகழ்ச்சியில் மாரியம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல் ஒலிபரவிருக்கின்றது. எல்.ஆர். ஈஸ்வரி பாடிய பாடல்.

புதிய நாளை பரிசளித்த இறைவனுக்கு தினமும் நம்ம வந்து நம்ம நன்றி சொல்லிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த நாளை ரொம்பவே நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் நம்ம வந்து கடந்து செல்லணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்ததான் நமது நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் TM சௌந்தரராஜன் பாடியது.

கடவுளினுடைய திட்டம் எப்பொழுதும் நம்மளுடைய விருப்பத்தை விட ரொம்பவே அழகானது மற்றும் ஆழமானது. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒரு நல்ல விதமான எண்ணத்துடன் செய்வோம்னு சொல்லிக்கிறேன். நேரம் 6:20 ஆகிட்டுருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கீங்க. அடுத்ததாக நிகழ்ச்சியில் சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து நித்யஸ்ரீ மகாதீவன் பாடிய பாடல்.

நேரம் 6:26 ஆகிட்டுருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கீங்க. அடுத்து தான் நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் சாய் முரளி பாடிய பாடல்.

அருமையான காலை வேளையில் பக்தி இசை பாடல்கள் கேட்ட வண்ணம் இருக்கிறோம். நேரம் 6:32 ஆகிட்டிருக்கு. அடுத்ததாக முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல் ஒலுக்கியிருக்கின்றது. இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க மகாநதி சோபனா.

நேரம் 6:37 ஆகிட்டு இருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கீங்க. அடுத்ததாக நிகழ்ச்சியில் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல்.

நேரம் 6:41. அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒலுக்கி இருக்கக்கூடிய பாடல் முருகா சுவாமியும் என்று வரக்கூடிய பாடல், ஸ்ரீவர்த்தனா பாடிய பாடல்.

பல அருமையான பாடல்கள் நம்ம கேட்டுட்ருக்கோம். நேரம் 6:47 ஆகிட்டுருக்கு. அடுத்ததாக நமது பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலுக்கி இருக்கக்கூடிய பாடல்கள் இயேசு பாடல் தொகுப்பிலிருந்து வர இருக்கு. இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க ஹேமா ஜான் அவர்கள். அடுத்ததாக பாடல் கேட்கலாம்.

நேரம் 6:51 ஆகிடுச்சு. இன்னைக்கு பக்தி நேரம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. பல அருமையான பாடல்கள் கேட்டோம். இந்த காலை வேளையில் நம்மளுடைய மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த பாடல்கள் எல்லாமே இருந்துச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஒலிக்கியிருக்கக்கூடியது அல்லா பாடல்கள் தொகுப்பிலிருந்து SM அப்துல் பர்கத் பாடிய பாடல்.

0: அல்லா பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல் கேட்டோம். இன்றைய பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலித்த அத்தனை பாடல்களும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். நேரம் காலை 6:55. இனி கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள ஞானமணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நம்ம பூமியின் பரப்பளவில் 2/3 தண்ணீர் தான். நம்மை சுற்றி இவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் பெரும்பாலும் பயன்படுத்த முடியாத தரமில்லாத தண்ணீர் தான் அது, அதாவது உப்பு தண்ணீர். நாம் பயன்படுத்தக்கூடிய நன்னீரின் அளவு வெறும் 2.5% மட்டுமே. இதை நமது முன்னோர் நல்லபடியாக உணர்ந்து சிக்கனமாக பயன்படுத்தினாங்க. அந்த காலத்தில் ஊரை சுற்றி எங்கேயாவது ஓர் ஓடை அல்லது நதி ஓடும். வருடம் முழுக்க தண்ணி ஓடக்கூடிய வற்றாத ஜீவநதியாக அது இருக்க வாய்ப்பில்லை. அப்போது கோடை காலத்தில் தண்ணி இல்லாமல் வற்றி போயிருக்கும். அப்போ தண்ணீருக்கு என்ன பண்ணுறது? ஊத்துக்குழி வெட்டி தண்ணி ஊற மொண்டுகிட்டு வருவாங்க. ஊத்து தண்ணி அவ்வளவு நல்லா இருக்கும். 1 குடம் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கே அவ்வளவு நேரம் பிடிக்கும். நாம் பயன்படுத்தும் தண்ணியை, குடிக்கிற தண்ணி, சமையலுக்கு பயன்படுத்துகிற தண்ணியை ஆங்கிலத்தில் பாட்டபுள் வாட்டர்ம்பாங்க. அந்த பாட்டபுள் வாட்டர் அளவு 2.5% தான் இருக்குது. இதை உணர்ந்திருந்தனர் நமது முன்னோர். ஊருக்கு நல்லது செய்வோம் என்ற நல்லெண்ணத்தில் மன்னன் முதல் நாட்டின் கடைகோடி மனிதன் வரை நீரை சேமிக்க தங்களால் ஆன எல்லா முயற்சிகளையும் எடுத்தார்கள். அதனால தான் ஏரி, குளங்கள், ஊருணிகள், கண்மாய்கள்லாம் பெருகின. ஞானமணி ஐயா, வீடுதோறும் கிணறு இருந்த காலம் உண்டு. கிணத்துல வாளிய போட்டு தண்ணி இறைச்சி பயன்படுத்தும் போது அதன் அருமை தெரிந்தது. தண்ணியை பார்த்து சிக்கனமா மக்கள் பயன்படுத்தினாங்க. தண்ணீரை வீணாக்க கூடாது என்ற உணர்வும் இருந்தது. அதுக்கப்புறம் அடிப்பம்ப் என்ற ஒன்று வந்தது. அதில் மூச்சிறைக்க அடித்து தண்ணீர் எடுத்தவர்கள் தேவைக்கு அதிகமா தண்ணீரை பயன்படுத்தியதே கிடையாது. போர்வெல், ஆழ்குழாய் கிணறு என்ற ஒன்று வந்த பிறகுதான் நீர் சேமிப்பின் முக்கியத்துவம் பற்றிய தெளிவை நாம் இழந்துட்டோம். எங்கே இருக்கு தண்ணி, எவ்வளவு ஆழத்தில் இருக்கு, எப்படி வருது, எவ்வளவு தண்ணீர் ஒரு நாளைக்கு ஒரு தலைக்கு தேவைப்படுது என்ற கணக்கு வழக்கு இல்லாமல் போச்சு. சௌகரியத்துக்கு உபயோகப்படுத்திட்டு இப்போ தண்ணீர் இல்லைன்னு சிரமப்படுறோம். இயற்கை நமக்கு அளித்திருக்கும் மிகப்பெரிய கொடையே மழைதான். மழை பெய்யும் போது அதை முறையாக சேமிக்க அரசின் வற்புறுத்தல் நமக்கு தேவைப்பட்டது. அதையும் காலம் போக போக மறந்துட்டோம். இன்னொரு புறம் வரைமுறையற்ற கட்டுமானங்கள், மழை நீரை பூமிக்கு அனுப்பாத வகையில் கான்கிரீட் சாலைகள், நடைபாதைகள், இப்படி நமக்குள்ள கட்டுப்பாடே இல்லாமல் போனதுனால நிலத்தடி நீர் இப்போ காணல் நீராயிடுச்சு. முன்பெல்லாம் தண்ணீர் பஞ்சம் இருக்காது. ஓரளவுக்கு தேவையான அளவு தண்ணி கிடைச்சிரும். பெய்யும் மழை நீரும் பூமிக்குள்ளே போகும் வகையில் தான் நடைபாதைகள்லாம் இருக்கும். இப்போ பாதைகள், சாலைகள் எல்லாத்தையும் தார் கொண்டு பூசுறோம் அல்லது சிமெண்ட் சாலைகளாக மாத்துறோம். அங்கங்கே பெய்யும் மழை நீர் அப்படியே பூமிக்குள்ளே இறங்கணும். ஞானமணி ஐயா, ஒரு 2 பருவம் அல்லது 2 வருஷம் பருவமழை பொய்த்ததுன்னா மழை நீர் சேமிப்பு பற்றி பேசுவதும் அதுக்கப்புறம் அதை மறக்கிறதும் நமது வாடிக்கையாயிடுச்சு. ஒரு காலத்தில் வீட்டுக்கு வீடு மழை நீர் சேமிப்பு அமைப்பு இருந்தால் தான் அந்த வீடுகளை கட்ட அனுமதியை வழங்குவாங்க. இப்போது அது பெயரளவில் தான் இருக்குது. ஒவ்வொன்றையும் அரசாங்கத்துக்காக நாம் செய்யக்கூடாது, நமக்காக, நமது சந்ததியினருக்காக செய்யணும். அதே போல் 6 குளங்கள், ஏரிகளில் ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது. ஏன், நகர்ப்புறங்களில் நடுநாயகமாக இருக்கும் குளங்களை மண்ணு போட்டு மூடி வேற ஏதாவது பொது பயன்பாட்டுக்கு கூட கொண்டு வந்திருக்கோம். புதுசாக நீர்நிலைகளை உருவாக்கலைனாலும் இருக்கும் ஏரி குளங்களை பாதுகாக்க வேண்டாமா? அப்பப்போ சுத்தம் பண்ணி தூர்வாரி அதன் முழு அளவில் நீரை தேக்க நம்மாலான நற்செயல்களை செய்யணும் இல்லையா? பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, தண்ணீர் விஷயத்திலும் சேமிப்பது தான் நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நீரின்

0: இன்றியமையாது உலகு. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள். வழங்கியவர் வி. சரவணன் அவர்கள்.

நேரம் காலை 7:01 ஆகிடுச்சு. உங்க எல்லாரையும் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு அன்போட வரவேற்பது. நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம முகநூல் வழிய என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படிங்கறத பார்த்தலாம். இன்னைக்கான கேள்வி கொஞ்சம் ஸ்பெஷலான கேள்வி அப்படின்னு தான் சொல்லணும். என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னா, தமிழில் அச்சிடப்பட்ட முதல் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கேள்வி கேட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் பேஜ்ல உங்களுடைய பதில்களை எங்களுக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய கருத்துக்கள், நிறைய சூப்பர் சூப்பரான பாடல்களும் உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. அப்படி நிகழ்ச்சியில் முதல் பாடலாக என்ன வர பாடல் வரையிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மோட்டிவேஷனாலான ஒரு பாடல் தான் நம்ம நிகழ்ச்சியில், ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்கிருக்கு. என்ன பாடல் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 7 திரைப்படத்திலிருந்து பலராம், சுஜித், சுரேஷன் இவங்க எல்லாம் இணைந்து பாடிய பாடல். பா விஜய் அவர்களுடைய வரிகள், சூப்பரான பாடல் உங்களுக்காக வரையிருக்கு. தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ.

நேரம் 7 மணி 7 நிமிடம் ஆகிடுச்சு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கிறீங்க. சூப்பர் சூப்பரான பாடல்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். முதல் பாடலாகவே அப்படி சூப்பராக வந்து ஒரு மோட்டிவேஷனாலான ஒரு பாடலாக நம்ம கேட்டாச்சு. அதோடு நம்ம முகநூல் பக்கம் வந்துடலாம். நம்மளுடைய நேயர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழில் அச்சிடப்பட்ட முதல் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கு உங்களுக்கு சரியான பதில் தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு சொல்லக்கூடிய முகநூல் பக்கத்தில் உங்களுடைய கேள்வி, நம்மளுடைய கேள்விக்கான பதில்களை நீங்கள் தெரிவிக்கலாம். நிறைய பேர் பதில்கள் சொல்லியிருக்காங்க. யார் யார் பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அப்படி அட்டகாசமா அப்படி வந்து காலை வணக்கம் நமக்காக வந்து தெரிவிச்சிருக்காங்க நிறைய நேயர்கள். ராஜபாளையம்ல இருந்து பிரபு வீரா இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பதில் கொடுத்துருக்காங்க. ஹேமலதா ஒரு சூப்பரான ஒரு காஃபி நம்மளுக்காக வந்து அப்படி ஏர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லோகோவையும் போட்டு நமக்காக அனுப்பியிருக்காங்க. பட்டாளம்ல இருந்து அப்துல் ஜலீல் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. சாமுன்னி இனிய காலை வணக்கம் குமடஞ்சாவடியிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க. புவனகிரியிலிருந்து சுமதி பிரபு அவர்கள் பதில் கொடுத்துருக்கிறாங்க நிகழ்ச்சியில. இந்த பதில் சரியான பதிலா அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் பார்ப்போம். சூளையிலிருந்து ரீஜா மனோகரன் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு பதில் தெரிவிச்சிருக்காங்க. அல்லியகரம்ல இருந்து எஸ் மகாதேவன் அச்சல் வெளிவந்த முதல் தமிழ் நூல் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. ஆரணி திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பிரகாஷ் அவர்கள். அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சூளையிலிருந்து மீண்டும்

ஈஜா மனோகரன் வந்து அருமையா பதில் கொடுத்துருக்கிறாங்க. கேசவன் அவர்கள் அன்புடன் காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. காஞ்சிபுரம்ல இருந்து என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கக்கூடிய நேயர்களுக்காக என்ன கேள்வி அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். தமிழில் அச்சிடப்பட்ட முதல் நூல் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதான் கேள்வி. பதில் தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் பேஜ்ல காலையில 7 மணிக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம். அந்த போஸ்ட் கீழே உங்களுடைய பதில்களை கொடுக்கலாம். அடுத்ததான் நிகழ்ச்சியில என்ன பாடல் வர இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பாடல் தான் வர இருக்கு. சூரரை போற்று திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல்.

நேரம் 7:14 ஆகியிருக்க. வணக்கம். சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கிறீங்க. சூப்பரான பாடல் சூரரை போற்று திரைப்படத்திலிருந்து கேட்டாச்சு, ரசிச்சாச்சு. மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம். என்றைக்காவது ஒரு முறை நம்ம வந்து நடந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட, நம்ம வந்து மற்றவங்களை பார்த்து அருமையாக புன்னகைச்சோம் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு அந்த நாள் நிறைவான நாளாக அமையும். என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முறைச்சிட்டே போகிறதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு எப்போவுமே ஒரு மகிழ்ச்சியாக ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்துலேருந்து பாடல் வர இருக்குது. பாடல் மட்டும் இல்லை, நம்மளுடைய முகநூல் பக்கமாக ஒரு கேள்வியும் கேட்டிருக்கோம். என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் அச்சடிக்கப்பட்ட முதல் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். இந்த கேள்விக்கு உங்களுக்கு சரியான பதில் தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் பேஜில் உங்களுடைய பதில்களை கொடுக்கலாம். உங்களுடைய பதில்களுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்ததான் மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வர இருக்குது. தொடர்ந்து கேட்டணைந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கெல்லாமே சமதோளு.

நேரம் 7:20 ஆகிடுச்சு. வணக்கம், சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கிறீங்க. மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்துலேருந்து சூப்பரான பாடல் கேட்டாச்சு. அடுத்துதான் நம்ம வந்து முகநூல் பக்கம் யாரெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ராஜமாணிக்கம் அவர்கள், ராஜமாணிக்கம் கோபி அவர்கள் பதில் கொடுத்துருக்காங்க, மற்றும் அன்புடன் இனிய காலை வணக்கமும் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீதர் ராமமூர்த்தி இனிய காலை வணக்கம் தெரிவித்து பதில் கொடுத்துருக்குறாங்க. கேசவன் காஞ்சிபுரம்லேருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததான் வந்து பார்க்கும்போது சூளையிலிருந்து ரீஜா மனோகரர் பாதி பதில் தான் கொடுத்துருக்காங்க, மீதி பதிலை வந்து நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்ததான் மந்திரமூர்த்தி அவர்கள் நாகர்கோயிலிருந்து பதில் கொடுத்துருக்காங்க. மேலப்பேட்டிலேருந்து வி தயாளன் இனிய காலை வணக்கம் தெரிவித்து பதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய நேயர்கள் பதில் முழுமையாக கொடுக்கல அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதையும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீரசுந்தரி அவர்கள் இனிய காலை வணக்கம் தெரிவித்து பதில் கொடுத்துருக்குறாங்க. அன்புராணி இனிய காலை வணக்கம் தெரிவித்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. பொன்னியம்மன் மேடுவண்ணை கணேசன் வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க, மற்றும் காலை வணக்கம் சொல்லியதோடு மட்டும் இல்லாமல் பதிலும் கொடுத்துருக்குறாங்க. பி கே பூபாலன் பாலா அவர்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இனிய நற்காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக வணக்கம்லாம் சொல்லியிருக்காங்க. இனிய காலை வணக்கம் உங்களுக்கும், மற்றும் அருமையா பதிலும் கொடுத்துருக்குறாங்க. பள்ளம்பாளையம் கோவை மாவட்டத்திலிருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததான் ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து காலை வணக்கம் தெரிவித்து பதில் கொடுத்துருக்குறாங்க. ரீஜா மனோகரன் ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் அவர்கள் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. நரேஷ்குமார் வைஷு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக பதிலும் கொடுத்துருக்குறாங்க தர்மபுரியிலிருந்து. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குட் மார்னிங் ஜி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நார்த் இந்தியன் ப்ரொஃபைலிருந்து வந்திருக்கு, ஆனால் எனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற ஹிந்தி மொழியில் இருக்கிறதுனால என்னால் அவருடைய பேர் சொல்ல முடியல. இருந்தாலும் குட் மார்னிங் ஜி உங்களுக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜீவா விஆர்எஸ் அவர்கள் இனிய காலை வணக்கம் புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அன்பான இனிய காலை வணக்கம் உங்களுக்கும். பூலுவப்பாளையம்லிருந்து ஆனந்த முருகன் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காங்க. பதிலுக்கான மிக ஒரு பெரிய விளக்கமும் சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததா பிரகாஷ் டிபிஎஸ் இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்க பதிலும் கொடுத்திருக்கிறாங்க. கர்நாடகா ஸ்டேட் சின்ன திருப்பதியிலிருந்து தான் பிரகாஷ் ஷாமலா இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. சூப்பராக நம்மளுடைய நேயர்கள்லாம் பதில்கள் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய நேயர்கள் பாதி பதில் கொடுத்துருக்குறாங்க, மீதி பதிலை நான் கண்டிப்பாக வந்து ஆர்வமாக உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய அந்த மீதி பதிலையும் சேர்த்து நீங்கள் பதிவிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அடுத்ததாக என்ன பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வர இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்ஜிகே திரைப்படத்தில் சூப்பரான பாடல் வர இருக்கு. அதோட வந்து மறுபடியும் உங்களுக்காக இந்த கேள்வி என்னங்கிறத சொல்றேன். என்ன கேள்வி இன்னைக்கு நம்ம முகநூல் வழியாக கேட்டிருக்கோம் அப்படின்னா, தமிழில் அச்சடிக்கப்பட்ட முதல் நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். இந்த கேள்விக்கு சரியான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் பேஜில் நான் காலையில் 7 ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட் கீழே உங்களுடைய பதில்களை கொடுக்கலாம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்

அருமையான பாடல் கேட்டாச்சு, ரசிச்சாச்சு. அதோட நம்ம முகநூல் பக்கம் வந்தாச்சு. முகநூல் வழியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், தமிழில் அச்சடிக்கப்பட்ட முதல் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு நாகராஜ் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியிலிருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. சித்ரா நாகராஜ், யுவராஜ் கீர்த்தனா, சுரேஷ் வான்மதி, முத்துராணி, காளீஸ்வரி இவங்க எல்லாருமே சேர்ந்து பதில் கொடுத்துருக்குறாங்க.

0: மாலினி தேவி அருணாச்சலம் பதில் கொடுத்துருக்குறாங்க. நிகழ்ச்சியில் ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டம் பண்ணைபுரம்லேருந்து பதில் தெரிவிச்சிருக்காங்க. மற்றும் எந்த ஆண்டு வழிவந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டும் நமக்காக குறிப்பிட்டிருக்காங்க. சிவன் அருண் அவர்கள் இனிய காலை வணக்கம் தெரிவித்து பதில் கொடுத்துருக்குறாங்க. சுஜாதா சந்திரசேகரன் பதில் கொடுத்துருக்காங்க, ஆனால் பாதி பதில் தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக மாலினி தேவி அருணாச்சலம் மணலி பெரியச்செங்கோடிலேருந்து ஜெயக்குமார், தென்காசி மாவட்டம்லேருந்து சுந்தர்ராம் அருள்முகம் அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க. நேரம் 7:30. சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்.
2: ஒரு நண்பர் அவசரமா என்கிட்ட ஓடி வந்தார். அப்புறம் சொன்னார், என்னால் நம்பவே முடியல சார், என் பையன் அப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். உங்க பையன் அப்படி என்னதான் செஞ்சுட்டான் அப்படின்னு கேட்டேன். என்னால் முடியாத ஒரு காரியத்தை அவன் செஞ்சுட்டான் சார் அப்படின்னார். அது என்னன்னு தான் சொல்லுங்களேன். என்ன, 5வது வகுப்பில் அவன் ஒரே தடவையில் தேறிட்டான் சார், அதாவது ஒரே அட்டம்ப்டில் பாஸ் ஆகிருக்கான் அப்படின்னார். மூச்சு வாங்க, கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதுனது அவன், இவருக்கு ஏன் மூச்சு வாங்குது? நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்யும் பொழுது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சர்க்கஸ் பார்க்குறோம், ஒருத்தர் அந்த இடத்துல தொங்குறார், அது நமக்கு ஆச்சரியம். ஏன்னா அது நம்மால் முடியாத காரியம். நம்மால் முடியாத ஒன்றை அடுத்தவர் எளிதாக செய்யும் பொழுது நாம் மருள்வது இயற்கை. இதை தான் தொல்காப்பியம் மருட்கை அப்படின்னு சொல்லுது. இந்த வியப்பு இருக்குதே, இது 4 வகையில் ஏற்படுறதாக தொல்காப்பியம் சொல்லுது. அது என்ன 4 வகை? முதல் வகை எப்படின்னா, புதுமையான அரிய செயல்களை செய்கிறது. 2வது வகை என்னென்னா, பெரும் செயல்களை செய்கிறது. 3வது வகை என்னென்னா, மிக நுட்பமான செயல்களை செய்கிறது. 4வது வகை என்னென்னா, ஆக்கம் தரும் செயல்களை செய்கிறது. புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கமோடு, மதினம் சாலா, மருட்கை 4 அப்படிங்கிறது தொல்காப்பியம். இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து புதுசு புதுசாக எதை எதையோ கண்டுபிடிக்குது. ஆரம்பத்தில் அது ஆச்சரியமாக இருக்குது, அப்புறம் அது நமக்கு பழகி போடுது. வானொலி பெட்டி புதுசாக வந்தப்போ ஒரு பெட்டி பேசுதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இப்போ யாரும் அதை ஆச்சரியமாக பார்க்குறதில்ல. மதினம் சாலா மருட்கை அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது பாருங்க, அதில் கருத்தாழம் உண்டு. எதை பற்றியும் போதுமான அளவு புரிந்து கொள்ளாத போது ஒருத்தர் வந்து ஆச்சரியப்படுறார். புரிந்து கொண்ட பிறகு ஆச்சரியம் வந்து மறைஞ்சி போடுது. மிக நுட்பமான செயல்களும் நம்ம வந்து ஆச்சரியப்பட வைக்கும். ஒரு அரிசியில் ஒரு திருக்குறள் எழுதி காட்டுறாங்க, ஒரு முட்டை ஓட்டுக்குள்ளே ஓவியம் தீட்டி காட்டுறாங்க, கருங்கல் சிற்பங்களில் எவ்வளவு நுட்பமான வேலைப்பாடுகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம். இது மாதிரி ஆக்கப்பூர்வமான அரிய செயல்களை செய்கிறது கூட வியப்பை உண்டு பண்ணும். குப்பை கூளங்களை கூட வாழ்க்கைக்கு பயன்படுகிற பொருளாக மாற்றுகிறவர்கள் இருக்காங்க, அவர்களுடைய செயல் வியப்பு அளிக்குது. இடைக்காட்டு சித்தர் பாடின 3:30 நூலில் வர்ற ஒரு பாடல், ஆற்றல் பிறர் அறிதலின் அகம் கிளர்வு உறுதலின் கற்று அறிபாணர் கெழுமிய கோடலின் தோற்றம் உருகவே போற்றல் சால் வியப்பே. ஒருத்தருடைய ஆற்றல் தெரியாமல் இருந்தது, அவருடைய அரிய செயலை பார்க்கும் பொழுது வியப்பாக இருந்தது, மனசுக்குள்ள கிளர்ச்சி. பாவலர்கள் இந்த இவர்களுடைய புகழை பாடி மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுமாறு செய்கிறார்கள் அப்படிங்கிறதான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஆக எல்லா வகையிலும் வந்து மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகாட்டுகிற ஒரு மெய்ப்பாடு தான் வியப்புங்கிறது. இந்த காலத்தில் நம்ம எப்படி எப்படியெல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. ஒரு ஆளை பிடிச்சி ஜெயிலில் கொண்டு வந்தாங்க. ஜெயில் அதிகாரி அவனை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாராம். இவன் கேட்டான், ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க, நான் இப்போ இங்கே வர்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு ஜெயில் அதிகாரி சொல்லியிருக்கார், நீ இப்போ இங்கே வந்ததில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லைப்பா, ஏற்கனவே நீ இங்கேருந்து விடுதலையாகி போய் 6 ஆச்சு, இவ்வளவு லேட்டாக வர்றிய, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாராம்.
1: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். நேரம் 7:34.

ஆகிடுச்சு. அட்டகாசமாக நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம கேட்குறோம், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் முகநூல் வழியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படிங்கிறத மறுபடியும் உங்களுக்காக நினைவூட்டுறேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழில் வெளிவந்த முதல் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கேள்வி. அதாவது முதல் முறையாக அச்சிடப்பட்டு அச்சு நூலாக நமக்கு நம்ம கையில் கிடைத்த முதல் நூல் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட ஒரு கேள்வியாக நம்ம வச்சுருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் போஸ்ட்ல நான் போட்டிருக்க போஸ்ட் கீழே உங்களுடைய பதில்களை நீங்க தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததான் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும்போது சர்வம் தாளமயம் திரைப்படத்தில் ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வர இருக்கு. தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள்.

0: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: 21.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 7:43 ஆகிடுச்சு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். அப்படியே ஒரு பிரேக் பெருசாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இருந்தாலும் உங்களுக்காக நிறைய பாடல்கள் மற்றும் நம்மளுடைய முகநூல் வழியாக நேயர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால், தமிழில் முதல்ல அச்சிடப்பட்டு வெளிவந்த நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் பதில்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. விஜயகுமார் காலை வணக்கம், கூடலூரில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க. லியோ ஆண்ட்ரூஸ் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நேம், அவங்க வந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வித்யா சிவா அவர்கள் காலை வணக்கம் தெரிவித்து பதில் கொடுத்துருக்குறாங்க. வித்யா சித்தால பக்கத்துலேருந்து பதில் கொடுத்துருக்காங்க, மற்றும் சிவா அவர்கள் பதில் கொடுத்துருக்குறாங்க. தமிழில் அச்சடிக்கப்பட்ட முதல் நூல் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஆண்டும் சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க. பெரம்பூர்லேருந்து கமலா சண்முகம் வேர்ல்டு லிட்ரஸி டே பற்றி ஒரு படம் நமக்காக அனுப்பியிருக்கிறாங்க. ஜெய்சீலன் குடமாண்டப்பட்டியிலிருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. மணலி பெரியச்சங்கோட்லேருந்து ஜெயக்குமார் அவர்கள், தென்காசி சுவாமிநாதன் அவர்களுடைய இன்று ஒரு தகவல் மிகவும் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழிசை அஸ்வினி நாகராஜ் வணக்கம் சொல்லியிருக்காங்க. பதிலுக்கான ஆண்டு கொடுத்துருக்குறாங்க. பத்மா சவுந்தரராஜன் ஒரு வாழ்த்துக்கள் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு இன்று ஒரு தகவல் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. சபரி மனோஜ் பதில் கொடுத்துருக்குறாங்க. மயிலிலிருந்து பட்டாபி பதில் கொடுத்துருக்குறாங்க.

இனிய இன்றைய தின வாழ்த்துக்கள். இன்றைய தினம் ரொம்ப அருமையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. மயிலையிலிருந்து பட்டாபி, கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் மற்றும் பாலகுமார் ஜனனி ஆகியோர் இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் வந்து நமக்காக அனுப்பியிருக்காங்க. ரொம்பவே மகிழ்ச்சி நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருப்பதுக்கு அப்படின்றத சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாம கமலா வர்தன் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறாங்க. காலை வணக்கமும் சொல்லியிருக்கிறாங்க. அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பதில் கொடுத்திருக்கிறாங்க. குணாளன் அண்ணாமலை பதில் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக ராகவன் ரங்கசாமி பதில் கொடுத்திருக்கிறாங்க. நிறைய நிறைய நேயர்கள் பதில்கள் கொடுத்துட்ருக்காங்க. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியிலிருந்து வினோபா நகர்லேருந்து நாகராஜ், சித்ரா நாகராஜ், யுவராஜ் கீர்த்தனா, சுரேஷ் வான்மதி, முத்துராணி காளீஸ்வரி அவங்க எல்லாருமே சேர்ந்து இணைந்து ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்க. ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதில் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் நிறைய நிறைய நேயர்கள் பதில் கொடுத்துருக்காங்க. சிவன் அருண் அவர்கள் பதில் கொடுத்துருக்காங்க. சுஜாதா சந்திரசேகரன் பதில் கொடுத்துருக்குறாங்க. மாலினி தேவி அருணாச்சலம் பதில் கொடுத்துருக்குறாங்க. சுந்தரம் அவர்கள் பதில் கொடுத்துருக்காங்க, தென்காசி மாவட்டம் சிவகிரியிலிருந்து. ஸோ அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வர இருக்கு. பாடலை தொடர்ந்து இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதற்கான ஒரு சில விளக்கங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் 9.4 இங்கெல்லாமே சமதோழு.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 7:51 ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி நம்ம வந்து நெருங்கிட்டே இருக்கோம் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், தமிழில் அச்சிடப்பட்ட முதல் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் பதில்கள் கொடுத்துருந்தாங்க. சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பிரான் வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த கேள்விக்கான சரியான பதில். ஸோ இது எந்த ஆண்டு வெளிவந்தது, இந்த மாதிரியான நிறைய நிறைய தகவல்களை நம்மளுடைய நேயர்களும் கொடுத்துருந்தாங்க. ஆமாம், 1578 இந்த நூல் நம்மளுடைய கைகளுக்கு ஒரு அச்சு வடிவத்தில் வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நூல் யாருடைய யார் இயற்றினார், இந்த நூலுக்கான நூல் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஃபாதர் என்ட்ரிகேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த நூலுடைய ஆசிரியர் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இந்த இது வந்து எந்த இடத்துல அச்சடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொல்லம், கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அச்சடிக்கப்பட்டது. அன்னைக்கு காலகட்டத்தில் இந்த அச்சு எப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கிற மாதிரி எல்லா எழுத்துக்களும் ஒரு கோர்வையாக வர மாதிரி எல்லாம் இல்லை. அச்சடிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு எழுத்துக்களாக எடுத்து அதை வந்து ஒரு போர்டு மாதிரி இருக்கும். அந்த போர்டில் ஒவ்வொரு எழுத்துக்களாக பதிக்கப்பட்டு அதற்கு பிறகு தான் வந்து அதில் மை போட்டு அதுக்கப்புறமா நகல் மாதிரி எடுப்பாங்க. அப்படி தான் வந்து அச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. ஒரு புத்தகத்தினுடைய ஒரு பக்கம், அதாவது ஒரு பக்கமோ இல்ல ஒரு வரி அவங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா கூட அதற்கு நிறைய வேலைப்பாடுகள், நுணுக்கங்கள் இது எல்லாமே இருந்துச்சு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதனுடைய ஆரம்ப காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே ஒரு கடினமான உழைப்போடு இருந்திருக்கும் அப்படின்றத நமக்கு இன்னைக்கும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு நம்ம எளிதில் நிறைய புத்தகங்கள், நிறைய அச்சு சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். இதனுடைய ஒரு ஆதி வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே நல்ல ஒரு முயற்சியில வந்து கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும். முகநூல் வழியாக நம்ம நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அத்துணை நேயர்களுக்கும் மற்றும் பதில் சொன்ன அத்துணை நேயர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நிறைவா சில நேயர்கள் பதில்கள் கொடுத்துருந்தாங்க, அவர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிக்கலாம். யாரெல்லாம் அந்த நிறைவா நேயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, வித்யா சிவா சித்தால பக்கத்துலேருந்து பதில் கொடுத்துருந்தாங்க, அடுத்ததாக விஜயகுமார் அவர்கள் கொடுத்துருந்தாங்க, நந்து ஜெயா இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருந்தாங்க, அருமுகம் அவர்கள் பாடல்கள்லாம் அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க. அனைத்து நேயர்களுக்கும் மிக பெரிய வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம்.

சூப்பர் சூப்பராக நிறைய பதில்கள் சொன்ன அத்தனை நேயர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் இன்னைக்கு என்ன வர இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பேட்ட திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வர இருக்கு. நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருங்கள். அடுத்ததாக சூப்பரான பாடல் பேட்ட திரைப்படத்திலலாம் ஒலிக்கி இருக்கு. யார் பாடின பாடல் அப்படின்னு பார்க்கும்போது, நாகேஷ் மற்றும் இனோ கங்கா இவங்க எல்லாம் இணைந்து பாடிய பாடல். விவேக் அவர்களுடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் பாடல் ஒலிக்கி இருக்கு. தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள்.

0: இன்றைக்கி வணக்கம் திறனை நிகழ்ச்சியில் வந்த தகவல்கள் மற்றும் அனைத்து பாடல்களும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இதோட நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் உங்களுக்காக அருமையாக காத்துட்ருக்கு. நேரம் காலை 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி

கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளும் சீரான வளர்ச்சியடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பங்களில் சுயசார்பை எட்டும் இலக்குடன் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு இரண்டாம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் குறித்த வினாடி வினா போட்டியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அம்மாவட்ட மைபாரத் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 17 மற்றும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் 8:04 ஆயிடுச்சு. உங்க எல்லாரையும் ரஷ்ஷா ரெயின்போ நிகழ்ச்சிக்கு அன்போட வரவேற்பதது நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பர அட்டகாசமான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதோட மட்டும் இல்லாம நிறைய நிறைய தகவல்களும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு முக்கியமான ஒரு தினம் நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். என்ன தினம் அப்படிங்கறத யோசிச்சுட்டே இருங்க. அந்த தினம் பத்தி தான் இன்னைக்கு நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நிகழ்ச்சியில முதல் பாடல் நம்ம கேட்டுட்டு வந்துடலாம். என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும்போது, 1001 திரைப்படத்துல இருந்து தனுஷ், ஆண்ட்ரியா மற்றும் ஐஸ்வர்யா தனுஷ் இவங்க எல்லோருடைய ஒரு அருமையான பாடல். செல்வராகவன் அவர்களுடைய வரிகளில், ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசையில் வர இருக்கு. தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள். இது உங்கள் FM 101.4 இங்கெல்லாமே சமதோளு.

0: 101.4 இங்க எல்லாமே தோழி.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல,

நேரம் 8:10 ஆகிடுச்சு. ரஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக இருசக்கர வாகனங்களில் நீங்கள் போகும்போது ஹெல்மெட்ஸ் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கார் இந்த மாதிரி நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கோங்க. பின்னாடி இருக்கக்கூடியவங்க எதுக்குப்பா சீட் பெல்ட்லாம் போடணும் அப்படின்லாம் இன்றைக்கெல்லாம் நிறைய இது போயிட்டே இருக்குது. ஆனால் வந்து சீட் பெல்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது நம்மளுடைய பாதுகாப்பு மற்றும் நம்மளுடைய டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடியதும் நமக்கான விஷயம். அதையும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். அருமையான ஒரு பாடல் நம்ம கேட்டாச்சு, ரசிச்சாச்சு. என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் ஒரு சூப்பரான பாடல் நம்ம கேட்டோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான தினம் என்ன தினம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். கண்டிப்பாக நீங்களும் அது என்ன தினம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஆண்டும் செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினமாக கொண்டாடப்படுகின்றது. ஆமணையர்களே, இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சர்வதேச எழுத்தறிவு தினம் வந்து இன்னைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இது வந்து எந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 1966 யுனெஸ்கோ அமைப்பினால இந்த நாள் அறிவிக்கப்பட்டது. அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எழுத்தறிவு என்பது வெறும் புத்தகங்களை படிப்பதோ தேர்வில் தேர்ச்சி பெறுவதோ மட்டுமல்ல, அது ஒரு மனிதனின் சிந்தனையை வளர்க்கும், தன்னம்பிக்கையை தரும், நல்வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை ஒரு மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சர்வதேச எழுத்தறிவு தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் இந்த தினத்தை பற்றி நிறைய பேச போகிறோம். ஒரு பாடல் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் ஒலுக்கியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பானா காத்தாடி திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் உங்களுக்காக வரையிறதுக்கு தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள். இது உங்கள் FM Rainbow 101.4 இங்கெல்லாமே சாதோடு.

0: நேரம் 8:17 ஆயிட்டுருக்கு. ரஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தினம் நம்ம வந்து கடைபிடிக்கும் போது அதற்கான ஒவ்வொரு கருப்பொருள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கடைபிடிக்கக்கூடிய உலக லிட்ரஸி டேயோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சர்வதேச எழுத்தறிவு தினத்தினுடைய கருப்பொருளாக எதை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லிட்ரஸி ஆஃப் பீப்புள் த பிளானட் அண்ட் த ப்ராஸ்பர்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. மக்கள் பூமி மற்றும் செழுமைக்கான எழுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இந்த கருப்பொருள் கல்வி மற்றும் எழுத்தறிவை மனிதனுடைய அடிப்படை உரிமையோட இணைப்பதனுடைய நிலையான சுற்றுச்சூழல் வளர்ச்சி, சமூக உள்ளடக்கம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் எழுத்தறிவு எந்த அளவுக்கு அடிப்படையாக அமைகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த வலியுறுத்துறதா இருக்கு. சூப்பரா, அடுத்த பாடல் நம்ம வந்து கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதற்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை வர இருக்கு. இடைவேளையை தொடர்ந்து வர இருக்கக்கூடிய பாடல் பீமா திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் ஒலிக்க இருக்கு. தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம்

0: பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 266 ரூபாய் ஜிஎஸ்டி உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: 8:28 ஆகிடுச்சு. ரஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. இன்னைக்கு சர்வதேச எழுத்தறிவு தினம் நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்துல கணினி மற்றும் கைபேசியினுடைய பயன்பாடு வந்து ரொம்பவே அதிகமாகிட்டே போகுது. இருந்தாலும் நம்ம ஒரு புத்தகத்தை நம்ம ஒரு உணர்ந்து அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம படிக்கும் போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்தான். கண்டிப்பா நம்ம இந்த புத்தகம் மற்றும் வாசிப்பு பழக்கத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த தினம் சார்ந்து நம்ம பேச இருக்கிறோம். அதற்கு முன்னாடி நம்ம ஒரு பாடலும் நம்ம கேட்டு வந்துடலாம். அடுத்துதான் நம்ம நிகழ்ச்சியில் என்ன பாடல் ஒலிபர கேட்க இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது எந்திரன் திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் வர இருக்கு. அதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளையும் வர இருக்கு. தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.
1: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கமிங் டுகெதர் டு லிசன்,

0: நேரம் 8:37 ஆகிடுச்சு. ட்ரெஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கீங்க. அருமையான பாடல்கள், அருமையான தகவல்கள் அப்படிங்கிற விதத்தில் தான் நம்ம நிகழ்ச்சி அப்படி போயிட்டு இருக்கு. சூப்பரான பாடலும் கேட்டாச்சு, ரசிச்சாச்சு. எந்திரன் திரைப்படத்துலலாம் பாடல் அப்படியே வந்து ஒரு அமோகமாக ஒரு அப்படி சொல்கிறது ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பாடலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் கந்தசாமி திரைப்படத்துலலாம் ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு தினம் நம்ம கடைபிடிச்சிட்ருக்கோம், வேர்ல்டு லிட்ரஸி டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லாராலையும் இந்த கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் எட்டாக்கனியாக தான் அந்த குழந்தைங்களுக்கு இருக்குது. ஆகவே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கல்வி சார்ந்து ஏதாவது உதவிகள் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய செல்வம். ஒரு கல்வி நம்மக்கிட்ட இருந்துச்சு, அதாவது நம்ம ஒருத்தங்களுக்கு அந்த கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நமக்கு கொடுக்கும்போது அதன் மூலமா அவங்க மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு வர முடியும். நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் என்ன நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய கல்வி மூலமா நம்ம நிறைய விஷயங்களை வந்து எட்டு பிடிக்க முடியும். நம்மளுடைய லட்சியங்களுக்கு அடையிறதுக்கு மிகப்பெரிய ஒரு கருவூலமா இருக்கக்கூடியது கல்வி. ஆகவே இந்த கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த ரொம்ப நம்ம முன்னெடுத்து கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா சிறப்பானதா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அருமையான பாடல் கந்தசாமி திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள்.
1: Yo, this is DSP, DSP, DSP, presenting you, Kandasami, Kandasami.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேரம் 8:43 ஆகிடுச்சு. ரஷா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுனேந்திருக்கிறீங்க. சூப்பராக ஒரு பாடல் கந்தசாமி திரைப்படத்துலேருந்து கேட்டாச்சு. அடுத்ததாக ஒரு பாடல் அப்படியே இந்த நம்மளை வந்து வருடிட்டு போகிற மாதிரியான ஒரு பாடல் தான் ஒலுக்கி இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும்போது மதராசப்பட்டினம் திரைப்படத்துலேருந்து ஹரிணி, ரூப்குமார் ரத்தோர் மற்றும் ஆண்ட்ரியா இவங்கெல்லாம் சேர்ந்து பாடிய பாடல் ஜிவி பிரகாஷ் இசையில் வர இருக்கு. தொடர்ந்து கேட்டுனேந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 எங்கெல்லாமே சமதுவுள்ளு.

அருமையான பாடல் கேட்டாச்சு, ரசித்தாச்சு. நேரம் இப்பொழுது 8:50 ஆகிட்டுருக்கு. ரஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டணைந்துருக்கீங்க. அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும்போது, என்ன பாடல் வரையிறதுக்கு அப்படின்னா, மைனா திரைப்படத்துலனா சூப்பரான பாடல். ஹரிணி, ரூப்குமார், ரத்தோட் மற்றும் இவங்களுடைய வாய்ஸில் தான் ஒரு சூப்பரான பாடலாக மைனா திரைப்படத்துலேருந்து வரையிறதுக்கு. பென்னி ராயல் மற்றும் ஸ்ரேயா கோஷல் அவங்களுடைய வாய்ஸில், இமான் அவர்களுடைய இசையில் பாடல்.

இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சர்வதேச எழுத்தறிவு தினம் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்கள் எல்லாமே ரொம்பவே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதோட முக்கியமாக மறுபடியும்

உங்களுக்காக சொல்கிறேன். கண்டிப்பாக நான்கு சக்கர வாகனங்களில் போகும்போது சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கோங்க, இரண்டு சக்கர வாகனங்களில் போகும்போது ஹெல்மெட்ஸ் போட்டுக்கோங்க. இது எல்லாமே நம்மளுடைய பாதுகாப்பிற்கு அப்படிங்கிறத எப்போவுமே மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறக்கக்கூடிய பாடல் பையா திரைப்படத்துலேருந்து வர இருக்கு. இதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் 10 மணிக்கு மீட் பண்ண போகிறோம். 10 மணிக்கு ஒரு சூப்பரான ஒரு கேம் ஷோவில் நம்ம வந்து பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து டடா பை பை சொல்கிறது நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா.

0: நேரம் காலை 9 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளும் சீரான வளர்ச்சியடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பங்களில் சுயசார்பை எட்டும் இலக்குடன் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்.

அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு இரண்டாம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேகமலை வருசநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஜூனியர் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நேரம் இப்போ 9:03 ஆகிட்டிருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ரேப் வித் மீ ஆர்ஜே பிரகதீஷ். ரெயின்போ ரேப் வந்தாச்சுங்க. அடுத்த 1 மணி நேரம் நல்ல ஃபாஸ்ட் பீட் சாங்ஸை கேட்டுக்க ரெடியாக இருங்க. இன்றைக்கி காலையிலேருந்து எல்லாருமே உற்சாகமாக இருக்கிறதுக்கு முதல்ல தூங்கி எழுந்ததுலேருந்து முதல்ல ஒரு தண்ணி குடித்து ஸ்ட்ரிச்சஸ்லாம் ஆரம்பித்து ஒரு நல்ல காலை பொழுது ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். சரி, அந்த ஸ்ட்ரெச்சு தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் மிஸ் பண்ணவங்க நாளையிலேருந்து இது கண்டிப்பாக ஆரம்பிச்சுருங்க. இது உடல்நலத்துக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ எல்லாருமே ஆஃபீஸ் போகிற டைம், ஸ்கூல் போகிற டைம் ஆயிடுச்சு. ஆஃபீஸ் போகும்போது ஸ்கூல் போகும்போது ஒன்று நல்லா நினச்சிக்கோங்க. என்ன டென்ஷன் இருந்தாலும் அதை வீட்டில் விட்டுட்டு செய்கிற தொழிலே தெய்வம்னு சொல்லிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த விஷயத்த ஆரம்பிச்சுருங்க. ஸோ நம்ம வந்து வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு கோல் எடுத்துருப்போம். அந்த கோல் வந்து நம்ம செய்யும் போது வேலையில் பல டென்ஷன் வரும், வீட்டில் பிரச்சனை வரும், கனவுல சந்தேகம் வரும். சரி, உன்னால் முடியுமான்ற ஒரு கேள்வி கூட நம்மக்கிட்ட வரும். அந்த கேள்வியெல்லாம் நம்ம தள்ளி வச்சுட்டு, ஆனால் அது தற்காலிகமானது, இந்த இருக்கிற பிரச்சனைகள் நம்மளால் எல்லாமே முடியும்னு சொல்லிட்டு நமக்கு நாமே ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து இன்றைக்கி டேவை அருமையாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் முதல் பாடல் அன்னியன் திரைப்படத்திலிருந்து மெல்வின் நகுல் மற்றும் ஜிவி பிரகாஷ் பாடிய பாடல் ஹாரி ஜெயராஜினி செயல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேரம் 9:11 ஆகிட்டுருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ரேப். ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் பாடலுக்கு முன்னாடி நம்ம என்ன விஷயம் பேசணும்னா, எந்த ஒரு பிரச்சனையும் நிரந்தரம் கிடையாது, அது எல்லாமே ரொம்ப தற்காலிகமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி, பிரச்சனை இல்லாமல் நம்ம வந்து கோல்ஸை நோக்கி எப்படி ஓடுறதுன்னு பார்த்தோன்னா, முதல்ல ஒரு சின்ன பிளான் பண்ணுங்கள். அந்த பிளானில் இன்றைக்கி நம்ம அந்த பிளானை நோக்கி கொஞ்சமாவது நகர்ந்தமானு யோசிச்சு பாருங்கள். அந்த பிளானில் முடிஞ்சப்போ அப்பப்போ ஒரு ஒரு பிரேக் கிடைக்கும் போது, ஸோ இந்த பிளான் விஷயமாக நம்ம என்ன பண்ணோம், இன்றைக்கி இதை பண்ணுமா, காலையில் இது பண்ணுமா, மதியம் என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது, அந்த பிளானாகவே நம்ம மாறி நம்ம அந்த கோல்ஸு நம்மளை தேடி வருதோ இல்லை நம்ம அதை தேடி போகிறோமோ, ஏதோ ஒரு விஷயத்தில் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து பத்திக்குச்சி ஒரு ராட்சசத்திரி என்ற பாடல், அனிருத் ரவிச்சந்திரன் இசைத்து பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
3: போட்டா ஒரு மழை துளி என்னை
2: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 9:20. இன்று பிற்பகல் 2:30 NCRT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். எஸ், இப்போ நேரம் 9:20 ஆகிட்டுக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. சரி, இது வரைக்கும் நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு நல்ல விஷயங்களாக பேசிக்கிட்டு இருந்தோம். காலை எழுந்து எக்ஸசைஸ் பண்ணணும், சரி தண்ணி குடிக்கணும், அதுக்கு

இது மாதிரி நம்ம மனசோர்வு அடையக்கூடாது, நம்ம நம்மளே சந்தேகப்படக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். சரி, இப்போ என்னென்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஸோ நம்ம செய்கிற இன்றைக்கி செய்கிற செயல் வந்து உடனே வெற்றியை ஏற்படுத்தாது, ஆனால் தினமும் தொடர்ந்து பண்ணுறது வேறு லெவலில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை கொடுக்குன்றது தாங்க இன்னை வரைக்கும் நடந்த உண்மை. ஸோ நீங்கள் எவ்வளவு தாமதமாக தொடங்கியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இன்றைக்கி தொடங்கிட்டிங்களா அந்த ஒரு விஷயந்தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு சிறந்த பழமொழி சொல்லுவாங்க, அதாவது ஒரு மரத்தோட விதையை என்னைக்கு நடுறதுக்கு சிறந்த தருணமோ அது இன்னைக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நமக்குள்ளே என்ன மாதிரி குட் குவாலிட்டிஸ் வேணும், கேரக்டர்ஸ் வேணும், டேலண்ட்ஸ் வேணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்கிறோமோ அது இது வரைக்கும் செய்ய ஆரம்பிக்கலாம், அது இன்றைக்கே செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நாளைக்கு பெரிய பெரிய மாற்றங்களை நம்மளால் ஏற்படுத்த முடியும், நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். ஸோ திரும்ப சொல்கிறேன், நம்ம எவ்வளவு தாமதமாக தொடங்கியிருக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க, ஆனால் தொடங்கிட்டோமா இல்லையான்ற விஷயத்தை மட்டும் யோசிச்சு பார்த்து நல்ல நல்ல செயலை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சை நான் கொடுக்குறேன். காலையிலேருந்து மாலை வரைக்கும் எல்லாருமே நாம் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு முடிவெடுங்க. என்ன விஷயம் செய்கிறோன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த காலர்ஸில், அடுத்தடுத்த சங்கில் நீங்கள் காலர் பண்ணும்போது இதெல்லாம் சொல்லுங்கள். காலையில் எழுந்துச்சோன்னா நம்ம அதை எப்படி தயாராக இருக்குமோ அதே மாதிரி நாள் முழுக்கவும் நம்ம தயாராக இருந்து நம்ம கோல்ஸை நோக்கி ஓடணும், நம்ம நல்ல விஷயங்களே செஞ்சிட்ருக்கணும்னு சொல்லிக்கிறேன். சாரி, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்து ஐ திரைப்படத்திலிருந்து ஐலா ஐலா ஐ என்ற பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. ஆதித்யராவ் மற்றும் நட்டாலி டி ரூசியோ பாடிய பாடல், மதன் கார்க்கியின் வரிகளில், ஏஆர் ரகுமான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 90.4, இங்கே எல்லாமே சமதுள்ள

0: வா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நானா உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா? நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
4: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
5: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
6: she is a fantasy, shanana, oh oh.
4: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
7: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations

0: Nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேரம் இப்போ 9:31 ஆகிட்டு ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியில் இது வரைக்கும் நல்ல நல்ல பாடல் கேட்டுக்கிட்டே இருந்தோம். சரி, இப்போ நம்ம மோட்டிவேஷன் நல்ல விஷயங்கள் நிறைய பேசிகிட்டு இருந்தோம். சரி, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும், கோல்ஸ் நோக்கி ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிறைய பேர் மோட்டிவேட் ஆகி இன்றைக்கி வந்து ஒரு கோல்ஸை நோக்கி ஓடும் போது நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை வந்துடும், என்னென்னா அதில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டால் அந்த தப்பையே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. உண்மைதாங்க, தப்புன்றது எல்லாருக்குமே ரொம்ப சகஜம்தான். ஸோ நேற்று ஒரு தப்பு பண்ணியிருக்கோமா, ஸோ அந்த தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, என்ன தப்புன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கண்டுபிடிச்சி அந்த தப்பை முடிஞ்சால் எழுதி வைங்க, எழுதி வச்சு இனிமே அந்த தப்பை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நேற்றைய தினம் முடிஞ்சு போச்சு, இன்றைய தினம் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குதுன்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு என்ன செஞ்சோமோ அது நாளைக்கு தவறாக மாறக்கூடாது. அப்படி அது தவறாக இருந்தாலும் அது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இனிமேல் அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் இன்றைக்கே ஒரு உறுதி எடுப்போம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தர்பார் திரைப்படத்திலிருந்து சும்மா கிழி என்ற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் பாடிய பாடல். அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 9:36 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ வந்து கோல்ஸை நோக்கி நிறைய எப்படியெல்லாம் வந்து நம்மளை நம்மளே தயார் பண்ணிக்கணும்னு பார்க்குறோம். ஸோ நம்ம தயார் பண்ணிக்கும் போது இப்போ நமக்கு உதவுறதுக்கு பல பேர் வருவாங்க. ஆனால் சில பேர் வந்து நான் வந்து அந்த ஹெல்ப்பை நான் வாங்கிக்க மாட்டேன், நான் வந்து இவங்க சொல்கிறத கேட்க மாட்டேன், நான் தன்னிச்சையாக செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ரயில் நிலையத்தில் நிற்கிறீங்க, ஆனால் அந்த ரயில் வந்த பிறகு அந்த ரயிலில் ஏற மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது என்ன மாதிரி இருக்கிற வாய்ப்பை எப்போ பயன்படுத்தணுமோ அப்போவே பயன்படுத்தினாங்க. நம்ம கோல்ஸ் வந்து நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இந்த கருத்தோட நிகழ்ச்சியோட அடுத்த பாட்டை போட்டுறேன் நான். விக்ரம் திரைப்படத்திலிருந்து நாயகன் மீண்டும் வரான் என்ற பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது FM 9.1

0: 26 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேரம் 9:42 ஆயிட்டுக்கு. ரெயின்போ ரேம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சக்ஸஸுக்கு என்னென்ன மாதிரி நம்ம கோல்ஸ் நோக்கி ஓரத்துக்கு என்னென்ன விதமான விஷயங்கள் தேவைப்படும், என்னென்ன விஷயங்களுக்கு நம்ம நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயங்களை பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் என்னென்ன செய்யணும்னு பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் அதிகமாக செய்யாமல் இருக்குதுன்றது இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சோஷியல் மீடியா, இப்போ சோஷியல் மீடியா எடுத்துகிட்டிங்கன்னா, இப்போ பல ரிசர்ச்லாம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம மனிதனின் வாழ்நாளில் பல மணி நேரங்களை வந்து ஒரு சோஷியல் மீடியா சாப்பிடுது, அதனால் பெரிய விஷயமா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம பிரெயின், இப்போ அதுக்கான மோட்டிவேஷனல் வீடியோவாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் நம்ம பிரெயின் வந்து என்னென்னு அடாப்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, அந்த வீடியோவை பார்க்கும் போதே நம்ம அந்த விஷயங்களை செஞ்சு முடிச்சிட்ட மாதிரி அது வந்து அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த விஷயங்களை பிரெயின் அடாப்ட் பண்ணுறதுனால நம்ம இந்த விஷயம் செஞ்சிட்டோமோ அதுவே நம்பி என்ன பண்ணிடறோன்னா, நம்மளை அதுவே சோம்பேறித்தனப்படுத்தி நம்மளை வேறு விஷயங்களை டிஸ்ட்ராக்ஷன், டைவர்ஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதை திருப்புன்றது சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியான்றது ஒரு நல்ல விஷயம்தான், ஆனால் அது அளவுக்கு அதிகமாக மீறும் போது தான் அது பெரிய ஆபத்தான விஷயமாக மாறுது. ஸோ அளவாக அதை பயன்படுத்தி அது மூலயமா பயனடைஞ்சால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போது ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், காதலன் திரைப்படத்திலிருந்து முக்காலா முக்காபுலா என்ற பாடல் பார்ப்போம். மனோ மற்றும் சுவர்ணலதா பாடிய பாடல் ஏஆர் ரகுமான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: நேரம் 9:49 ஆயிருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் இது வரைக்கும் நம்ம வெற்றி அடையிறதுக்கு, நம்ம கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். எது எதை செய்யணும், எது எதை செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இது முக்கியமான விஷயம் என்னென்னா, கன்சிஸ்டன்சி. ஆமாங்க, கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த விஷயங்கள் செய்யலாம், தப்பு செய்யலாம், சரி செய்யலாம், தப்பாக இருந்தால் திருத்திக்கலாம், சரியாக இருந்தால் அதை கண்டினியூ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் அது கன்சிஸ்டன்சி. அதாவது ஒரு பெரிய தீப்பிழம்பாக எரிஞ்சு அது டக்குன்னு அணையிறதுக்கு ஒரு சின்ன கரித்துண்டிலேருந்து வர நெருப்பிலேருந்து பல பேருக்கு பல நாட்களுக்கு பல விஷயங்களுக்கு உதவும்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிற அந்த வேகத்தையும் அந்த ஆசையையும் அது அணைய விடாமல் நம்மளை நம்மளே வந்து புஷ் பண்ணி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியங்க. கன்சிஸ்டன்சியாக இருப்போம், வரக்கூடிய எல்லா சவால்களையும் சந்தித்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு, நம்ம கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்களை, முயற்சிகளை இன்னும் நல்லா செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்யலாம். இப்போ நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ரெயின்போ ரேப்பில் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து வாத்தி ரைடு அறிவு மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் பாடிய பாடல் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

இருக்குது போதும் வரை எதுக்குன்னு விளக்குற பழக்கம் எனக்கு எப்போதும் என்னோடு இருக்கும் பட்டாலும் உன்னை உரைக்கும் கட்ட

0: பத்தி ரெய்டுனா
1: நேரம் 9:54 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னா, நிறைய கோல்ஸ் பற்றி பார்த்தோம், அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி பார்த்தோம், என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது, கடைசியாக வந்து கன்சிஸ்டன்சி, அதாவது விடாப்பிடியாக நம்ம எடுத்த காரியத்தை நம்மளே வந்து முயன்று எப்படியெல்லாம் செய்கிறது அப்படின்ற விஷயங்களையும் பார்த்தோம். சரி, இது கூடவே மனம் தளரக்கூடாது. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், நம்மளை யார் டீமோட்டிவேட் பண்ணாலும் நம்ம மனம் தளரக்கூடாது. முக்கியமாக நம்மளோட ஓன் ஓவர் திங்கிங்கை நம்மளை டீமோட்டிவேட் பண்ணக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு பழமொழி இருக்குது, ரோம் இஸ் நாட் பில்ட்ன சிங்கிள் டே. ரோமாபுரி பேரரசு ஒரு நாளில் வந்து செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பல நாள் உழைப்பு சேர்த்து தான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வரலாறாக மாறி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தினமும் செய்கிற ஒரு சின்ன சின்ன வேலைகள், குட்டி குட்டி வேலைகள் ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்புவோம். ஸோ அந்த மாற்றம் வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் பயனடைதாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு, நம்ம செய்கிற விஷயங்கள் ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்மளும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் உதவுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு செய்வோம். ஸோ அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கி சொன்னதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த நம்பிக்கையோடு நீங்களும் எல்லாமே செய்வீங்க, ஆரம்பிப்பீங்க. நல்ல மாற்றத்துக்கான, முன்னேற்றத்துக்கான ஒரு முயற்சி இன்னிலேருந்து அடியெடுத்து வைப்போன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுவரை உங்களுக்கு தொகுத்து கொடுத்தது உங்கள் அன்பு ஆர்ஜே பிரகதீஷ். இப்போது ரெயின்போ ராப் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல், அதீனா திரைப்படத்திலிருந்து வத்தி குச்சி பத்தி காதரா என்ற பாடல், எஸ்வி பாலசுப்ரமணியம் பாடியது, வாளியின் வரிகளில் யுவன் சங்கராஜா இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளும் சீரான வளர்ச்சியடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பங்களில் சுயசார்பை எட்டும் இலக்குடன் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு கூறியுள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு இரண்டாம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேகமலை வருசநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு உள்ளதாக கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில

செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: 10:03 ஆகிடுச்சு. உங்க எல்லாரையும் கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்பது. நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா மற்றும்
1: ஆர்ஜே பிரகதீஷ்.
0: ஓகே, சூப்பரா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம நிகழ்ச்சியில அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு கேம். என்ன கேம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பழைய சில சொற்களை எல்லாம் வந்து இன்னைக்கு பழக்கத்துல இல்லாத சில சொற்களை எல்லாம் ஒரு நினைவூட்டுறதுக்காக ஒரு சொல் விளையாட்டு தான் விளையாடுறதா இருக்கும்.
1: புதுசா இருக்கு, பழக்கத்துல இல்ல ஆனா திரும்ப கொண்டு வந்திருக்கீங்க.
0: ஆமா, அதாவது இப்போ சில சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா, அரவம் அப்படின்னு சொன்னா பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்ப நம்ம வந்து பாம்புன்னு சொல்லுவோமே தவிர்த்து அரவம் அப்படின்னு சொல்றது இல்ல.
1: இதெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது, ரொம்ப பழையசா கேள்வி.
0: ஆமா, இலக்கிய எல்லாம் இருக்கக்கூடிய சொற்கள். ஆனா இந்த இப்பவும் வந்து நிறைய பேருக்கு அந்த சொற்கள் எல்லாம் நினைவுல இருக்கு. சோ நம்மளுடைய நேயர்கள் எந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் நினைவு வச்சிருக்காங்க? கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த வாரமும் நம்ம வந்து முயற்சி செஞ்சிருந்தோம், நிறைய சொற்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு நேயர்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறீங்கன்னா, 2986000038 மற்றும் 2952205544 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களுக்கு நீங்க அழைக்கலாம். உங்களுடைய அழைப்புக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில முதலாவது ஒரு பாடல் நம்ம வந்து கேட்டு வந்துடலாம். ஸோ நீங்க இந்த விளையாட்டு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: இந்த விளையாட்டு வந்து நீங்க சொன்ன மாதிரி இலக்கிய மறுமலர்ச்சிக்கே இது ஒரு இதுவா இருக்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ அரவம் சொன்னீங்க, அது வந்து ரொம்ப சின்ன வயசுல அந்த பாட புத்தகங்கள் படிக்கும் போது நான் கேள்விப்பட்டது
0: அரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய.
1: சோ அதுக்கப்புறமா அது வழக்கில் இல்ல, நான் பேச்சு வழக்கில் அது பேசினதும் இல்ல, கேள்விப்பட்டதும் கிடையாது. சோ அதனால ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறேன். நம்ம ஆடியன்ஸ்க்கு
0: நேயர்கள் இணைப்புல வந்துட்டாங்க, அவங்களுக்கு நம்ம முதல் சொல் என்ன அப்படின்றத வந்து நம்ம பாத்துடலாம். ஒலி இருக்கு இல்லையா, ஒலி அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லுக்கு வேற என்னென்ன சொற்கள்?
1: ஒலி எந்த ஒலி அதையும் சொல்லிருக்கேன், கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க.
0: ஒலி சவுண்ட்,
1: சவுண்ட்.
0: ஓகேவா, ஒலி லகரம் அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஒலிக்கு இணையா இருக்கக்கூடிய வேற என்னென்ன சொற்கள் இருக்கு அப்படிங்கறத கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
0: ரமா மேம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேம்மா, நீங்களா நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம் மேம். உங்களுக்கான சொல், அதாவது ஒலி அப்படிங்கிற சொல் தொடர்பான வேற சொற்கள் நீங்க சொல்லிக்கலாம்.
2: ஓசை,
0: ஓசை சரியானது.
2: சப்தம்,
0: சப்தம். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. எப்படி பாத்தீங்களா,
1: நம்ம காலர்ஸ் எல்லாமே ரெடியாவே இருக்கிறாங்க.
0: ஆமா, இருந்தாலும் இன்னும் இரண்டு சொற்கள் கிட்டத்தட்ட இருக்கு. அது என்ன, யாராவது சொல்றாங்களா?

0: பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா வேற சொல்லுக்கு நம்ம போயிடலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் மட்டும் ஊர் சொல்லுங்க.
2: வந்து வேறு சொல்லி எதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்? இதுக்கு முன்னாடி வந்து சத்தம் சொன்னாங்க. ஆமா, ஒலிக்கு
0: ஓசை அப்படினு சொல்லிட்டாங்க.
1: என்ன மேம்?
0: ஓசை அப்படிங்கறதும் சொல்லிட்டாங்க.
1: சத்தம்னு நான் சொல்றேன் மேம், ஒலிக்கு
0: சத்தம். சரி, ஓகே.
2: வேற ஏதாவது?
1: சத்தம், ஓசை, அப்புறமா வந்து வேற ஏதாவது க்ளூ கொடுக்கறீங்களா மேம்?
0: ஒரு கூட்டமா நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம்?
2: எனக்கு ஐடியா.
0: கூட்டமா கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டு அவங்க வந்து பேசும்போது ஒரு அதுவும் ஒலியோட சம்பந்தப்பட்டது.
1: சலசலப்பு. சலசலப்பு.
2: சலசலப்பு. அது
0: வராது. அது வேற வர. அது வராது. ஓசைக்கு அது வராது.
2: கூட்டமா இருந்து எல்லாரும் சேர்ந்து ஒலி எழுப்புனா என்னன்னு சொல்லுவாங்க?
0: நல்ல ஒரு தமிழ் சொல்.
1: இது கரகோஷம்.
0: இல்ல
1: இல்ல. சரி மேம்,
0: நன்றி நன்றி நன்றி. நல்லதொரு முயற்சி சந்திரசேகர், நல்லதொரு முயற்சி.
1: நன்றி நன்றி.
0: அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படிங்கறத பாத்துலாம். ஹலோ வணக்கம். ஓகே, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு.
2: வணக்கம்.
3: புதிய வாய்ப்புடன் உற்சாகமான காலை. வணக்கம் சார்.
2: வணக்கம் சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: மாற்று
2: சொல்ல இது வரைக்கும் வந்து சத்தம் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒலி ஓசை
3: அரவம்
0: இப்போ ஒரே ஒரு சொல் மட்டும்தான் விடுபட்டிருக்கு, அது என்ன அப்படின்னு சொன்னா அது வந்து கொஞ்சம் நம்ம சஸ்பென்ஸ் வைக்கலாம். அடுத்ததா ஒரு மூன்று திரைப்படத்துலேருந்து கண் அழகா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் ஒலிக்க இருக்கு. பாடலை தொடர்ந்து அந்த ஒலி ஓசை அப்படிங்கிறதோட தொடர்புடைய ஒரு சொல் மட்டும் நம்ம விடுபட்டிருக்கு, அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த சொற்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள்.

0: நேரம் 10:13 ஆயிடுச்சு. கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கிறீங்க. ஒரு நினைவூட்டலுக்கான நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்மளுடைய பல சொற்கள் நம்ம மறந்து விட்டு பயன்பாட்டில் இல்லாத சொற்களை மீள உருவாக்கம் செஞ்சு கொண்டு வர மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதாவது சொல் விளையாட்டு தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ஒரு நம்ம சொல் சொல்லுவோம், அது சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற சொற்கள் என்ன, பொருள் வந்து மாறுபடாமல் அது சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற சொற்கள் என்ன அப்படிங்கிறத
1: நேரடி வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் அதாவது சின்ன வயசில் படித்தது
0: அரவம் ஓசை இந்த நான்கு சொற்கள் சொல்லியிருந்தாங்க. ஆரவாரம் அப்படின்றது சொல்லல, அது அதுக்குதான் அந்த ஆமா ட்விஸ்ட் இதுதான். இதுக்குதான் அந்த க்ளூ எல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த கூட்டமா இருக்கும்போது நம்ம சொல்லுவோம் ஒரே ஆரவாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சொல் தான் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததா என்ன சொல் சார்ந்த சொற்கள் நம்ம நேயர்கள் கிட்ட இருந்து நம்ம கேட்க விரும்புறோம் அப்படின்னா,
1: ரொம்ப ஆவலா இருக்கிறேன்
0: வீடு. வீடு அப்படின்றதுதான் சொல். அது சார்ந்த சொற்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆமா கேட்கலாம், நேயர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஜெயசீலன் சார், நீங்க சொல்லுங்க, வீடுன்ற சொல்லுக்கு அந்த பொருள் தரக்கூடிய, வீடுன்ற வார்த்தைக்கு பொருள் தரக்கூடிய வேறொரு சொற்கள் என்னென்னலாம் இருக்கு அதை சொல்லுங்க பாப்போம்.
2: வீடு, இல்லம், மனை.
0: மனை சிறப்பு.
1: அடுத்த
0: நேயர் இணைப்புல இருக்காங்க.
1: வணக்கம்.
3: வணக்கம்
1: சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? அபிலாஷா.
0: சரி, ஓகே, நல்லது, ஒரு முயற்சி. அடுத்த நேயர்கிட்ட நம்ம பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஓகே, இதே மாதிரியான சொற் விளையாட்டில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னா 2986000038 மற்றும் 2955054 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களுக்கு அழைக்கலாம். இன்னும் ஒரு சொல் மட்டும் இருக்கு, அடுத்த நேர் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
4: இரு தொகுப்பாளருக்கும் பணிவான காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன்.
0: வணக்கம். வணக்கம் சார்.

0: இப்ப வீடு அப்படிங்கிற சொல்லுக்கு பிற சொற்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத மாதிரி நம்ம கேட்டிருந்தோம். இல்லம், மனம், மனை, அகம், இது மூணு சொல்லிருக்காங்க. வேற ஏதாவது உங்களுக்கு சொல் தெரியுதுங்களா?
1: கட்டடம் சொல்லுவாங்க.
2: கட்டிடம்,
0: கட்டிடம்,
1: கட்டிடம், கட்டடம், கட்டிடம்,
0: கட்டடம்,
1: மனைங்க. கட்டடம்
2: கட்டி அடுக்குறது.
0: ஓகே ஓகே ஓகே.
1: கட்டிடம்னா காளி மனைங்க, மனைனு வராதுங்க.
0: வேற ஏதாவது
1: வந்து குடிசைன்னு, குடிசை.
0: ஓகே, குடிசை அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வகைமையில வந்துராதுங்களா?
2: உரையுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் இருக்கு.
0: இது வந்து நம்ம பயன்படுத்துறது கிடையாது. பழைய காலத்துல நம்ம இலக்கியங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்ப அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுல மணிமேகலையில எல்லாம் அந்த உரையுள் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் வந்து நம்ம பார்க்க முடியும். உங்களுக்கான சொல்
3: என்னன்னா
0: புரியல
3: முன்னாடி
0: எல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ட்டு சொல்லும் போது ஓகே குறிஞ்சி அப்படின்னு சொன்னா மலை, மலை சார்ந்த இடம். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் நினைவூட்டுறது மாதிரியே இருக்கு. சொல்லுங்க.
2: ஷோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இது வந்து ஒரு இலக்கிய பாடம் இருக்க இது மாதிரி நிகழ்ச்சி,
0: ஒரு மீள் உருவாக்கம் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிருந்தீங்க. ஓகே, அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க, நம்ம பேசிடலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் மற்றும் ஊர் சொல்லிடுங்க. ஓகே, உங்களுக்கான சொல் என்னன்னா தலை. தலைக்கு இணையா இருக்கக்கூடிய வேறு சொற்கள் என்ன? நன்றி. சிறப்பா நம்ம நிகழ்ச்சியில நேயர்கள் கலந்து கொண்டு அருமையா வந்து சொற்கள் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்துதான் நம்ம நிகழ்ச்சியில ஒரு சிறிய விளம்பர இடைவேளை வரை இருக்கு. அதை தொடர்ந்து கடல் திரைப்படத்தில இருந்து ஒரு அட்டகாசமான பாடலும் வர இருக்கு. தொடர்ந்து கேட்டணைந்திருங்கள்.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்ட

0: அவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: ஒரு கனவு,
3: ஓர் இலக்கு,
2: ஒரு பயணம்,
3: ஒரு வெற்றி. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த வழியில பயணிக்கணும்,
2: இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுறவங்களுக்கு இனி ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய பயணம், ஒரு புதிய வழிகாட்டுதல், ஒரு புதிய நம்பிக்கை.
3: ஜெய்கலாம் வாங்க. போட்டி தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கு பிரத்யேக வாராந்திர நிகழ்ச்சி,
2: தேர்வுக்கு தேவையான முக்கிய தகவல்கள்,
3: தேர்வுக்கு தயாராகும் வழிமுறைகள்,
2: அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளின் ஆலோசனைகள்,
3: பயனுள்ள குறிப்புகள் மற்றும் முக்கிய தகவல்கள்,
2: வெற்றி பெற்றவர்களின் வெற்றி பயணம்,
3: இன்னும் பல ஊக்கமளிக்கும் தகவல்கள் மற்றும் வெற்றி கதைகள்.
2: உங்கள் தேர்வு தயாரிப்புக்கு ஒரு புதிய பாதை,
3: உங்கள் கனவுக்கு ஒரு புதிய நம்பிக்கை.
2: ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை
3: 5:02 ரெயின்போ மேடையில் ஜெய்கலாம் வாங்க.
2: கேளுங்க, கத்துக்கோங்க, தயாராகுங்க.
3: உங்க வெற்றிக்காக பயணிப்போம்.

0: FM 101.4 இங்க எல்லாமே தோழி.
1: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 10:30 ஆகிடுச்சு. கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கிறீங்க. உங்க கூட இணைந்திருக்கக்கூடியது நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா மற்றும்
2: ஆர்ஜே பிரகதீஷ்.
1: ஓகே, பழைய சொற்களுடைய ஒரு மீட்டுருவாக்கமாக தான் நம்ம நிகழ்ச்சி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அடுத்து எந்த நேர் இந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: இருவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். உங்க பேர் மற்றும் ஊர் சொல்லுங்க.
3: சிங்கச்சான் சென்னை ஆர்கே நகர்ல இருந்து பேசுறேன்.
1: வணக்கம். அடரே, பேசலாம் கண்டிப்பா, இனிமே வந்து கண்டினியூஸா பேசலாம்.
3: தலை தான கேட்டிங்க?
1: ஆமா, தலை தான் கேட்டிருந்தோம்.
3: அது சிரசு ஒண்ணு.
1: ஓகே.
3: சிரம்
1: சிரம் சிரம் வந்து அந்த சிரசு தான் வந்து நம்ம சிரம் அப்படினு சொல்றோம்.
2: சிரசு தான் சிரம்னு சொல்றோம்.
3: அப்புறம் வந்து சத்தது கேட்டிங்கல?
1: ஆமா.
3: அது நாதம்னு ஒரு பொருள் இருக்கு, முழக்கம்னு ஒன்னு இருக்கு.
1: ஆ, சிரப்பு பாருங்க. நாதம் நாதம் அப்படிங்கறது அந்த இசையோட சேர்ந்து வரக்கூடியது. அண்ட் முழக்கம் முழக்கம் அப்படினு சொல்லிட்டு அழகான ஒரு சொல்ல வந்து சொல்லிருக்கீங்க.
3: நீங்க ஆரவாரம் சொன்னீங்கல?
1: ஆமா,
3: அது மாதிரி தான் முழக்கமா.
2: அதாவது கூட்டமா சேருது, இது முழக்கம்.
3: கூட்டமா சேர்ந்து சொன்னீங்கல கும்பலா?
1: ஆமா ஆமா ஆமா,
3: நினைச்சேன் அத.
1: ஓகே, கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி. ஆனா அந்த சிரசு அப்படிங்கறத சொல்லிட்டாங்க, இன்னும் ஒரு சொல் இருக்கு, அது கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாக்கலாம்.
2: அடுத்த காலர்.
1: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.

0: சார்.
1: ஸ்ரீ கனகராஜ் கூடுவாஞ்சியிலேருந்து
0: சார். கனகராஜ் சார், சரி நீங்கள் சொல்லுங்க. தலைக்கு வேறொரு சொல் சொல்லுங்க. சிரம் சொல்லிட்டாங்க. ஆமாம்,
1: ஹலோ.
0: ஆ, கேட்குது சார். தலைக்கு வேறொரு சொல்.
1: அதான் தலைக்கு அந்த சிரம்னு தான் சொல்லுவாங்க.
0: வேற வேற ஒன்று இருக்கு.
1: வேறையா, வேற என்ன சொல்றது?
0: சும்மா யோசிச்சு பாருங்க.
2: சரி, உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கறேன். இந்த சொல்லுல இருந்து ஒரு பாடல் கூட இருக்கு. முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு. அது
0: க்ளூ இருந்தா போதும். க்ளூ இருந்தா கண்டுபிடிச்சிடலாம்.
2: அருமையா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்த சொல், அடுத்த நேயர் யாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்மா.
3: திரும்பாக்கம் வணக்கம்.
2: வணக்கம் வனஜா மேம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும்
0: மகிழ்ச்சியா இருக்கும்.
2: நலமா இருக்கிறோம். ஓகே, உங்களுக்கான சொல் என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாமா?
3: சொல்லுங்க மேடம்.
2: நீர். நீர். நீர்.
0: நீர். நீர்.
3: நீரா?
2: ஆமா,
3: நீர். தண்ணீர்.
2: தண்ணீர். தண்ணீர் சரியானது.
0: அடுத்து
3: தீர்த்தம்.
2: தீர்த்தம். அது தண்ணீருக்குள்ள, அது வந்து ஒரு வகை மீல வந்துடும். தீர்த்தம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் புனல், புனல் அப்படின்னு சொல்லக்கூடியது சரியான சொல்.
0: ஜலம்.
2: சலம்.
0: சரி, சரியான பதில்.
3: காடு கேட்டீங்களா?
0: காடுக்கு
3: கானகம்.
2: கானகம்.
3: ஆறு நிமிஷம் கேள்விப்பட்டேன்.
0: அப்படிங்களா? சரி, கானகம் அது கரெக்ட் தான்.
2: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இப்போ இவங்க சொல்லும் போது இந்த நீர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா, புனல் ஆடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அதாவது ஒரு விளையாட்டுகள்ல ஒரு வரக்கூடியது. அதாவது நம்ம தண்ணியில போயிட்டு இப்போ ஆறு அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து தண்ணீர் போய் விளையாடுறது, அதுக்கு பேரு வந்து பாத்தீங்க அப்படின்னு விளையாடக்கூடிய ஒரு விஷயம் புனல் ஆடல் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஸ்விமிங் காம்படிஷனா
2: அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தெரியல. ஆனா புனல் ஆடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விளையாட்டு வகைகள்ல இந்த
0: விளையாட்டு
2: விளையாட்டு அது மட்டும் இல்லாம சிலப்பதிகாரத்துல இதனுடைய குறிப்புகள் இருக்கு. சோ இந்த மாதிரியான நிறைய சொற்கள் இருக்கு,
0: தகவல்கள்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம்.
2: ஆமா, இப்படி நம்ம நேயர்கள் ஒவ்வொரு சொல் சொல்லும் போதுதான் நமக்கு நினைவிற்கு வருது. ஓகே, சிறப்பா இருக்கு. அடுத்த நேயர் இந்த ஊர்ல இருந்து பேசுறாங்க அப்படிங்கறத பாக்கலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
2: உங்க பேர் மற்றும் ஊர் சொல்லுங்க. வேங்கை, அதாவது புலிக்கு நிறைய பேருக்கு தெரியும், சிங்கத்துக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது.
0: சிங்கம் கம்மி இல்லையா?
2: சிங்கங்கள்
0: தான் ஜாஸ்தி.
2: அதனாலதான். ஓகே, ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா?
4: ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்களேன்.
2: க்ளூ, வாள். வாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒண்ணு வந்துடும், ஒரு சொல் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். வாள் இருக்கு இல்லையா, வாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு எழுத்துக்கள் முன்னாடி நம்ம போடுவோம் எழுதும் பொழுது. சிங்கவால் கிடையாது.
0: சிங்க மூணு வார்த்தை.
2: நீங்க அது சிங்கவால் குரங்குக்கு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வால் லகரம்.
4: லகரம். சிங்க வால். ஆமா, அந்த வாளுக்கு முன்னாடி
2: இரண்டு எழுத்துக்கள் இருக்கும். அந்த இரண்டு எழுத்துக்கள் சிங்கத்தை குறிக்க கூடியது. என்னோட க்ளூவே கொஞ்சம் பயங்கரமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி
0: நானே உறைஞ்சு போய் ஷாக் ஆயிருக்கு.
2: சிங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.

0: கேசரி. கேசரி ரொம்ப சரியான சொல். கேசரி அப்படின்னு சொல்லக்கூடியது சிங்கத்தை குறிக்கக்கூடிய சொல். பாத்தீங்களா, ஒரு சொல் சொல்லிட்டீங்க.
1: இன்னும்
0: சில சொற்கள் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம கண்டிப்பா வந்து அடுத்த நேயர்கிட்ட நம்ம பேசிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்களான்னு முதல்ல நம்ம பாப்போம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், உங்க பேர்
2: சொல்லுங்க.
0: சொல்லுங்க சொல்லுங்க, நாங்க காத்துட்டு இருக்கோம். ஒரு காகிதத்தை நீங்க எடுக்கறீங்க, அத இரண்டா வந்து மடிப்போம் இல்லையா?
2: ஆமாங்க.
0: மடிக்கிறதுக்கு ஒரு சொல் இருக்கு அப்படினா அது என்ன சொல்? ஒரு அதாவது பாத்தீங்க அப்படினா ஒரு காகிதத்தை எடுக்கறீங்க, அந்த காகிதத்தை ரெண்டா மடிக்கறீங்க, அப்போ ஒரு வேலை நடந்திருக்கு, அந்த வேலைக்கு என்ன பெயர்?
2: மடிப்பு.
0: மடிப்போட சம்பந்தப்பட்டதுதான். மடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மடங்கள் அப்படின்னு சொன்னா சிங்கத்தை
3: மடிப்புன்றது பேச்சு வழக்கு.
0: மடங்கள் அப்படிங்கறது எழுத்து வழக்கு. மடங்கள் அப்படிங்கறதும் சிங்கத்தை குறிக்கக்கூடிய சொல். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஓகே, சூப்பரா வந்து நம்மளுடைய
3: நிறைய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன். மடங்கள், அதுக்கப்புறம் கேசரி. ஸோ நம்ம அன்றாட நம்ம செய்யக்கூடிய செயல்களே வந்து சிங்கத்துக்கு இப்படி ஒரு பேர் இருக்குதுன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி.
0: சிறப்பு சிறப்பு. இன்னும் நிறைய சொற்கள் இருக்கு, நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் மாற்றான் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் ஒலிக்க இருக்கு, தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள்.

0: எஸ் நேரம் இப்போ 10:44 ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருப்பது கெட் செட் கோ. கெட் செட் கோல இது வரைக்கும் நம்ம நிறைய காலர்ஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். என்னன்னா, நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தைக்கு பொருள் மாறாமல் வேறொரு வார்த்தைகள் அவங்க சொல்லிக்கிட்டே போனோம். இது வரைக்கும் பல விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சிடும். என்ன நினைக்கிறீங்க?
1: நிறைய சொற்கள் அதில், அந்த புனல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கேசரி அப்படின்னு சொல்லக்கூடிய சொல், இதெல்லாம் வந்து நமக்கே ஒரு புதுமையான ஒரு விஷயம்.
0: நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க, நம்மளும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம்.
1: ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு சாயங்காலம் 5:50 ஜெய்கலாம் வாங்க இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் வர இருக்காங்க. ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டருடைய பிரின்சிபல் டாக்டர் டி சங்கர சரவணன் அவர்கள் வர இருக்காங்க.
0: சந்தேகங்கள் இருக்கும், நிறைய தயக்கங்கள் இருக்கும், இவங்க கிட்ட கேட்கலாமா கேட்க வேண்டாமான்னு
1: சொல்லிட்டு சந்தேகங்களை எல்லாம் லைவ்ல கேக்குறதுக்காக.
0: அதுவும் வந்து சங்கர் சரவணன் சார் சொன்னீங்க, அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பேரை வந்து கோச்சிங் கொடுத்து நிறைய பேருக்கு வழிகாட்டியா இருந்தவர். சோ அந்த மாதிரி பர்சன் கிட்ட லைவா கால் பண்ணி டவுட்ஸ் கேக்குறதுன்றது ஒரு குறிப்பிட்ட சந்தேகங்களை நிரந்தர தீர்வு கிடைக்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு காலர்ஸ் எல்லாமே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.
1: மறந்துடாதீங்க நேயர்களே, இன்னைக்கு சாயங்காலம் 5:50 ஜெய்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் டாக்டர் டி சங்கர சரவணன் அவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. யூபிஎஸ்சி சார்ந்த உங்களுடைய நிறைய நிறைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்கள் விடை தெரிஞ்சுக்கலாம்,
0: கேட்டுக்கலாம்.
1: ஓகே, பேக் டு தி ஷோ. நம்மளுடைய ஷோல அடுத்ததா
0: அடுத்த வார்த்தை என்னன்னா, ஆசை அப்படின்ற சொல்லுக்கு வேறொரு சொல் என்னென்னலாம் இருக்குன்றத நம்ம காலர்ஸ் கிட்ட கேட்கலாம். அடுத்த காலர்,
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம். உங்களோட போன் பக்கத்துல வச்சிருந்து பேசுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கால் பண்ணும்போது கண்டிப்பா வந்து உங்களுடைய ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. மொபைல ரொம்ப கிட்ட வச்சு நீங்க இது பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா லைன் வந்து ஒரு மாதிரி லூப் ஆகிடுது, உங்களால சரியா பேச முடியாது, எங்களுக்கும் கேட்க முடியாது. அடுத்த நேரத்தில் பேசலாம். ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
2: ஓகே,
1: அடுத்த நேரத்தில் பேசலாம். வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: பெரும்பாக்கம் சுந்தர்.
0: சுந்தர், சரி, நீங்க சொல்லுங்க. ஆசைன்ற சொல்லுக்கு வேறொரு சொற்கள் என்ன நல்லா இருக்கு?
2: விருப்பம்,
0: விருப்பம்,
2: ஆர்வம்,
0: ஆர்வம்,
2: வேட்கை,
0: வேட்கை,
1: வேட்கை,
2: நாட்டம்,
0: நாட்டம்.
2: அவ்வளவுதான் சார்,
1: தெரியும்.
0: நன்றி, வாழ்த்துக்கள். நீங்களே நிறைய சொல்லிட்டீங்க, ரொம்ப நல்லது, வாழ்த்துக்கள்.
1: சூப்பரா வந்து நிறைய சொற்கள் சொன்னாங்க.
0: எவ்வளவு என்ன எவ்வளவு இருக்கு,
1: இன்னும் ஒரு 2-3 சொற்கள் இருக்கு. அதுல வந்து இப்ப வந்து அவங்க பேசும்போது வேட்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் சொன்னாங்க இல்லையா, அந்த வேட்கைக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு அவசரமா நம்ம அப்படி

0: விளக்கமா சொல்லும் போது அதுக்கு முன்னாடி ஒரு சொல் சொல்லுவோம், அந்த ஒரு சொல் இருக்கு அது என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும்.
1: கொடுத்தாச்சு, அடுத்த காலர் அதை கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாத்துருவோம். அடுத்த காலர்,
0: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்
2: வணக்கம்,
0: நன்றி நன்றி.
1: வணக்கம்,
2: நலமா?
1: ரொம்ப நலம்.
0: ஓகே, உங்களுக்கு இந்த
2: ஆல் கேட்டிங்கல மேடம், காடு
0: காடு
2: அதுக்கு வந்து அடவின்னு ஒண்ணு இருக்கு.
0: அடவி
2: அடவின் கா என்ற ஒரு ஒரு சொல்லு ஒரு ஒரு
1: கா இருக்கு,
0: கா இருக்கு,
2: கா அடவி ரெண்டு கண்டுபிடிச்சேன்.
0: ஓகே,
2: அப்புறம் கேசரி அது புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: அப்புறம் இந்த பாடல்ல கூட இருக்குல்ல, அரிமா அரிமா அப்படின்னு சொல்லிட்டு, அது அந்த எந்திரன் படத்துல உள்ள பாடல்.
1: ரோபோடிக் சிங்கத்தை வச்சு,
0: ஆமா ரோபோடிக் சிங்கத்தை வச்சு பண்ணாங்க அரி அப்படின்றத. அது கூட ஒரு இதுவும் போட்டு மா அப்படின்னு சொல்லிட்டு அரிமா.
1: சரிங்கம்மா, இப்ப உங்களுக்கான கேள்வி என்னன்னா, ஆசை ஆசையில வந்து ஒரு நாலு வார்த்தை சொல்லிட்டாங்க.
2: விருப்பம்
0: விருப்பம் சொல்லிட்டாங்க.
1: இச்சை சொல்லல, நீங்க சொல்லிட்டீங்க
0: இச்சை. ஆமா,
1: வேற
2: இஷ்டம் வந்து வடமொழி சொல்லு சேருமா?
1: சரி பரவாயில்ல, வச்சுக்கலாம்.
0: நம்ம
2: இஷ்டம் சொல்லலாம், ஆசைக்கு வந்து சொல்லலாம்.
0: அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேட்கை அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து ஒரு இது சொல்லிருந்தாங்க. வேட்கை சொல்லிட்டாங்க, வேட்கைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சொல். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முக்கணிகள், மாப்பலா வாழை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ வேட்கையையும் இதே மாதிரி இந்த அடிப்படையில சொல்லுவோம். சொல்லும் போது ஒரு சொல் வரும், அந்த சொல் பத்தி உங்களுக்கு தெரியுதா ஏதாச்சு? ஆமா, வேட்கைக்கு முன்னாடி சொல்லுவோம் ஒரு சொல். சரி ஓகே, சரி ரொம்ப டஃபா இருக்கு நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இருந்தாலும் நல்ல முயற்சி செய்து நிறைய சொற்கள் வந்து நம்மளே சிந்திக்கிற அளவுல வந்து சொல்றாங்க. அது என்ன சொல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வேட்கைக்கு முன்னாடி ஆவல் வேட்கை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஆவல் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்ல வந்து குறிக்கக்கூடியதுதான். அருமையா வந்து
1: வேற ஏதாவது வார்த்தை இன்னும் விட்டு விட்டு இருக்கா?
0: வேறு இல்ல, இதுதான் அவா அப்படின்னு இருக்கு. அவா வந்து விட்டு போயிருக்கு.
1: அவாவும் அழுக்காரு, அவா வெகுளி.
0: இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய இலக்கிய வளங்கள்ல நம்மளுடைய சொற்கள் குமிந்து கிடக்கு. இன்னைக்கு அந்த சொல் வழக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக போயிட்டே இருக்கு. அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து மீட்டுருவாக்கம் செய்யணும் அப்படின்னு
1: சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம்.
0: ஆமா ஆரம்பிச்சிட்டோம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில முப்பொழுதும் முன் கற்பனைகள் திரைப்படத்துல இருந்து பாடல் வரை இருக்கு. பாடலுக்கு முன் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: ஒரு கனவு,
1: ஓர் இலக்கு,
0: ஒரு பயணம்,
1: ஒரு வெற்றி. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த வழியில பயணிக்கணும்,
0: இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுறவங்களுக்கு இனி ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய பயணம், ஒரு புதிய வழிகாட்டுதல், ஒரு புதிய நம்பிக்கை.
1: ஜெய்கலாம் வாங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கு பிரத்யேக வாராந்திர நிகழ்ச்சி.
0: தேர்வுக்கு தேவையான முக்கிய தகவல்கள்,
1: தேர்வுக்கு தயாராகும் வழிமுறைகள்,
0: அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளின் ஆலோசனைகள்,
1: பயனுள்ள குறிப்புகள் மற்றும் முக்கிய தகவல்கள்,
0: வெற்றி பெற்றவர்களின் வெற்றி பயணம்,
1: இன்னும் பல ஊக்கமளிக்கும் தகவல்கள் மற்றும் வெற்றி கதைகள்.
0: உங்கள் தேர்வு தயாரிப்புக்கு ஒரு புதிய பாதை,
1: உங்கள் கனவுக்கு ஒரு புதிய நம்பிக்கை.
0: ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை
1: 5:02 ரெயின்போ மேடையில் ஜெய்கலாம் வாங்க.
0: கேளுங்க, கத்துக்கோங்க, தயாராகுங்க.
1: உங்க

0: நேரம் இப்போ 10:58 ஆகிட்டு இருக்கு. சரி, நேரம் எப்படா 5:02 வரும்னு ரொம்ப காத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஜெயிக்கலாமாங்க நிகழ்ச்சி ரொம்ப ஸ்பெஷலா இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: இனி சங்கர் சரவணன் சார் வராரு. ஏன்னா ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல மெயின்ஸ், அதாவது முதல்நிலை தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து தமிழ் ஆப்ஷன் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இவர் வந்து கைடன்ஸ் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய மெயின்ஸ் எழுதக்கூடிய தமிழ் ஆப்ஷன் மாணவர்களுக்கு இவர் வழிகாட்டியாக இருந்திருக்காருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
1: ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நம்ம பேசும்போது சொல்லியிருந்தீங்களே, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இவர் சங்கர் சரவணன் சார் வந்து நிறைய விஷயங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும், அதாவது கஷ்டமான விஷயங்கள் அந்த சிலபஸில் இருக்கக்கூடியது கூட ரொம்ப எளிமையான நடையில் சொல்லி புரிய வைக்கிறதுல ரொம்ப ஈஸியான விஷயம். அதுவும் அந்த சிலபஸ் எப்படி முடிக்கணும், ஸ்ட்ரக்சர்டாக கேட்டகரைஸ் பண்ணி முடிக்கணும். அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு இருக்குது. அந்த பேப்பர் 1 பேப்பர் 2ல எது முன்ன எது பின்ன அந்த மாதிரி விஷயங்களை ஈஸியாக சொல்லுவார்.
1: மறந்துடாதீங்க நேயர்களே, இன்னைக்கு மாலை 5:02 நம்மளுடைய ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் நீங்கள் தீர்த்துக்கலாம்.
0: கண்டிப்பாக கேட்பாங்க நானும் நம்புறேன். சரி, இதோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்து.
1: ஓகே, சூப்பராக இன்னைக்கு நம்மளுடைய கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நம்மளுடைய நேயர்கள் இணைந்திருந்தாங்க. அழகாக நம்ம கேட்கக்கூடிய சொல்களுக்கெல்லாம் வந்து பதில் சொன்னாங்க. அத்துணை நேயர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்வது நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா மற்றும்
0: ஆர்ஜே பிரகதீஷ்.
1: நேரம் 11:00, இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்திய பாரம்பரியத்துடன் இணைந்த ஜவுளித்துறையை வலுப்படுத்த மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் சுயசார்பை அடைய உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரபல இசைக்கலைஞர் பாரத் ரத்னா பூபேன் ஹசாரிகாவின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித் ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். எழுத்தறிவு அறிவாற்றலுக்கான வழியை காட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு லக்சம்பர்க் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் நீடித்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு உதவிகரமாக அமையும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளியேற்றப்பட்டனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் வரும் 10 கட்சியின் தலைமை அலுவலகத்தில் உரிய கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்குமாறு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாரத்தில் மழையின்றி காய்ந்து வரும் தென்னை மரங்களை பாதுகாக்க சொட்டு நீர் பாசனம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றுமாறு விவசாயிகளை தோட்டக்கலைத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன், யுக்ரைனின் அன்டோனியா ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டிகள் இந்தியாவின் மான் கேஷர்வாணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 11:03 ஆயிட்டுக்க நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. உங்களோட ரெயின்போல உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே பிரகதீஷ். சரி, இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நம்ம நேர்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறோம்னு சொன்னீங்கன்னா, நம்ம லேட்டா போய் பயந்த ஒரு விஷயம், ஐயோ இந்த இடத்துக்கு லேட்டா போறோமே அப்படின்னு பயந்த விஷயம். ஆனா அங்க லேட்டா போனாலும் ஒண்ணுமே நடக்கல, சரி சிம்பிளா வேலை முடிஞ்சதுப்பா அப்படின்னு உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த பகிர்ந்துக்க போறீங்க. நேர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய எண் 2986000038 மற்றும் 2952055454. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான அந்த நிகழ்வு, அடடா இது லேட் ஆயிருச்சே அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு பயந்து போயிருப்பீங்க ஒரு இடத்துக்கு, ஆனால் அங்கே பயந்ததுக்கு வேலையே இல்லை, அந்த விஷயம் வந்து ப்ராப்ளமாகவே முடிஞ்சிருக்காது, ரொம்ப சுமூகமாக முடிஞ்சிருக்கும் அப்படின்ற நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் எங்கே எப்போ எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பகிர்ந்துக்கங்க. காலர் இணைஞ்சிட்டாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: குயில் கோபி
0: சார். கோபி சார், சரி சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவசரமாக ஒரு விஷயம், ஐயோ இங்கே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு பயந்து போன விஷயம்.
1: மேலே கச்சேரிக்கு புக் பண்ணிட்டாங்க. ஆ, அதுக்கு போகிறப்ப வந்து அது மணி பத்தாயி போச்சு, நைட்டு கச்சேரி ஆரம்பிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு அவசரமா அடிச்சு பிடிச்சி போய் பார்த்தா கச்சேரி ஆரம்பிக்கல. அவசரப்பட்டு போய் ஒன்றும் இல்லை, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்துட்டு போனா கச்சேரி 10:30 மேலே ஆரம்பிச்சானுங்க.
0: ஓ, அப்ப அதாவது வேலை நிமித்தமா அங்க போனது வந்து உங்களுக்கு லேட்டா
1: அப்படின்னு சொல்லிட்டு போனா கச்சேரி ஆரம்பிக்கல, 10:30 ஆகி போச்சு.
0: ரொம்ப ரொம்ப சரி, ஓகே,
1: நல்ல பிரச்சனை எல்லாம் போச்சு.
0: நன்றி நன்றி சார், கால் பண்ணதுக்கு நன்றி. ஸோ அதான், ஒரு வேலை நிமித்தமாக ஒருத்தர் போயிருக்காரு. ஸோ அந்த இடத்துல ஐயோ லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சுன்னு பயந்து, அந்த மாதிரி தான் அங்கே பயம் தேவையில்லாத ஒரு விஷயம் வாழ்க்கையில். ஸோ பயத்தை விட்டுட்டாலே பாதி ப்ராப்ளம் சரியாயிடும். அதுக்குன்னு எல்லா வாட்டியும் லேட்டாக போகிறது சரின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க, இது அதுக்கான இது கிடையாது, இடம் கிடையாது. ஸோ ஒரு முக்கியமான விஷயம், வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்துக்கிறதுக்கான இதுதான் இது. சரி, நிகழ்ச்சியின் முதல் பாடல் 24 திரைப்படத்திலிருந்து காலமின் காதலி என்ற பாடல். வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையில் பெண்ணிதயால் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ள

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நேரம் 11:11 ஆகிட்டுருக்கு. நீங்கள் இணைந்திருப்பது உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போவில் இப்போ நம்ம என்ன கேட்டோன்னா, ஒரு விஷயம் பதறி போயிட்டு ஐயோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம போன விஷயம் சரி அப்படி சுமூகமாக முடிஞ்சிடும், அந்த மாதிரி விஷயங்கள் என்னன்றதை ஷேர் பண்ண போகிறீங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய 298-6-00-38 மற்றும் 295-2-0-5-5-4 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் அப்படி என்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ என் வாழ்க்கையில் அப்படி எப்படி நடந்துச்சுன்னா, இப்போ நான் எக்ஸாமுக்கு போகும்போது கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். ஆனால் ரொம்ப லேட்டாக போகலை, கரெக்டாக டைமுக்கு போயிட்டேன். இருந்தாலும் எக்ஸாம் ஹாலில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே போகணுன்றது தான் சரி, நம்ம பதட்டம் இல்லாமல் எக்ஸாம் எழுதுவோம், மற்ற விஷயங்களை செய்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நான் போனது கரெக்டாக ஆன் ஸ்பாட் எக்ஸாம் போனேன். ஐயோ எக்ஸாம் எழுத விடுவாங்களா இல்லையான்னு தெரியாமல் அந்த ஒரு பதட்டத்தில் போனேன். ஆனால் போனோடனே அழகாக தண்ணியை கொடுத்து ரிலாக்ஸாக, தம்பி நீ போய் எக்ஸாம் நல்லா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எக்ஸாம் எழுத

வச்சுட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எப்பயாவது லேட்டாக போனால் எப்பயுமே லேட்டாக போனால் நமக்கு தான் பிரச்சனைன்ற விஷயம் ரொம்ப நல்லா தெரியுது. சரி, உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சாமுராய் திரைப்படத்திலிருந்து மூங்கில் காடுகளே என்ற பாடல், ஹரிஹரன் மற்றும் திப்பு, குரலில் வைரமுத்து, வரிகளில் ஹாரி ஜெயராஜ், இசையில் கேட்டு இணைந்திருங்களே. இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ள

0: ஒரு கனவு,
1: ஓர் இலக்கு,
0: ஒரு பயணம்,
1: ஒரு வெற்றி. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த வழியில பயணிக்கணும்,
0: இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுறவங்களுக்கு இனி ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய பயணம், ஒரு புதிய வழிகாட்டுதல், ஒரு புதிய நம்பிக்கை.
1: ஜெய்கலாம் வாங்க. போட்டி தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கு பிரத்யேக வாராந்திர நிகழ்ச்சி.
0: தேர்வுக்கு தேவையான முக்கிய தகவல்கள்,
1: தேர்வுக்கு தயாராகும் வழிமுறைகள்,
0: அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளின் ஆலோசனைகள்,
1: பயனுள்ள குறிப்புகள் மற்றும் முக்கிய தகவல்கள்,
0: வெற்றி பெற்றவர்களின் வெற்றி பயணம்,
1: இன்னும் பல ஊக்கமளிக்கும் தகவல்கள் மற்றும் வெற்றி கதைகள்.
0: உங்கள் தேர்வு தயாரிப்புக்கு ஒரு புதிய பாதை,
1: உங்கள் கனவுக்கு ஒரு புதிய நம்பிக்கை.
0: ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை
1: 5:02 ரெயின்போ மேடையில் ஜெய்கலாம் வாங்க.
0: கேளுங்க, கத்துக்கோங்க, தயாராகுங்க.
1: உங்க வெற்றிக்காக பயணிப்போம்.
2: நேரம் 11:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். எஸ், நேரம் 11:20 ஆகிட்டு இருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியெல்லாம் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இது வரைக்கும் காலர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. காலர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் கச்சேரிக்கு லேட்டாக போயிருந்தேன், சரி லேட்டாக போனால் பதட்டமாக போனாலும் அங்கே கச்சேரியே லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலான பதில் சொல்லிட்டாரு. சரி, அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயங்கள் இடத்துக்கு லேட்டாக போயிட்டு அந்த லேட்டாக போனதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சரி சுமூகமாக முடிஞ்சுன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு இருக்கும், அந்த நிகழ்வை நீங்கள் கால் பண்ணி இங்கே பகிர்ந்துக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 2986-0038 மற்றும் 2952-0554 அப்படின்ற எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரி, இப்போ நிகழ்ச்சியின் காலர் இணைகிறாங்க, யார் இங்கே வந்து பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார். காலை வணக்கம்.
2: காலை வணக்கம்.
3: காஞ்சிபுரத்துல மார்த்தாண்டையில பேசுறேன் சார்.
2: சரிங்க சார், நீங்க சொல்லுங்க பாப்போம்.
3: அதாவது ஒரு தடவை வேலைக்கு டயத்துல அந்த மாதிரி ஒரு டிலே ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னா, ட்ரெயின் வந்து சிக்னல் அதுனால ஒரு ஹவர் லேட் ஆயிடுச்சு.
2: ட்ரெயின் லேட்டு,
3: அந்த ட்ரெயின் லேட்டு. ஏன்னா காஞ்சிபுரத்துல இருந்து சென்னைக்கு வேலைக்கு வருவோம். அப்போ நான் சொல்ல ஒரு 10-15
2: வருஷத்துக்கு 2 மணி நேரம் ஆகுமே.
3: 3 மணி நேரம் நாங்க வந்து அந்த பீச்சுக்கு வந்து வண்ணாரப்பேட்டைக்கு போவோம்.
2: ஓ சரி.
3: 3 ஹவர் ஆகும். அங்கிருந்து காலையிலே 5:30 கிளம்புவோம். அந்த இதுல வந்து சிக்னல் ப்ராப்ளத்துல 1 ஹவர் லேட் ஆயிடுச்சு. ஆனா அங்க வேலைக்கு போன இடத்துல வந்து டைமிங் தான் அது. டைமிங் மேல இது பண்ணா அன்னைக்கு லீவ் போட்டுருந்தோம்.
2: அதான் டைம் பங்க்சுவலா இருக்கிற இடத்துல. சார், அப்புறம் என்ன ஆச்சு அதை சொல்லுங்க. முக்கியமான பாயிண்டே
3: அதான். போன இடத்துல வந்து போனா அங்க உள்ள அலர்ட் பண்ணல. போயிட்டானா ஏதாவது சொல்லி ட்ரெயின் லேட் ஆயிட்டு சொல்லி இது பண்ணா நான் வந்து உள்ள அலர்ட்
2: அன்னைக்கு கெடுபடியா யாருமே இல்ல.

0: சுமூகமா எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்பாடான் இருக்குமே உங்களுக்கு.
1: அன்னைக்கு ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. திரும்பி ரிட்டர்ன் தான் போனோம், வேற வழி கிடையாது. வேற எங்கும் போறதுக்கு அந்த இதுல ஆர்வம் வரல. ஏன்னா வந்தோம் நம்ம பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு. மறுபடியும் ரிட்டர்ன் வந்து ட்ரெயினுக்கு காலையில அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் வந்து எங்க ஊருக்கு குறிப்பிட்ட டைம் தான்.
0: அதாவது பயணத்தோட கூடிய லீவுன்னு சொல்லலாமா அன்னைக்கு?
1: ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி இதுவா போச்சு.
0: சரிங்க சார், கால் பண்ணதுக்கு நன்றி சார். அடுத்த நேயர் பேசும். வணக்கம். வணக்கம் சார். சார் உங்க ரேடியோ வால்யூம் குறைங்க, அதுக்கு எக்கோ அடிக்குதுங்க. குறைச்சிட்டீங்களா? நீங்க சொல்லுங்க சார்.
2: சார் ஈரோட்ல இருந்து தங்கவேல் பேசுறேன் சார்.
0: ஈரோட்ல இருந்து தங்கவேல் சார், சொல்லுங்க
2: சார். நான் நிறைய இடங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துல லேட் ஆயிரும், எப்பவுமே லேட்டா போறது இல்ல. இப்ப நம்ம நம்ம யாரு திட்டுவாங்கன்னு நினைச்சிட்டு போறோமோ அவங்களே லேட்டா தான் வருவாங்க, நமக்கு அப்புறம் வருவாங்க.
0: சரி, அப்ப உங்க வாழ்க்கையில இந்த லேட்டா போனதுக்கு சுமூகமா நடந்த நிகழ்வு இருக்கா?
2: அதான் அந்த மாதிரி இப்ப வந்து இந்த திருமண நிச்சயத்துக்கெல்லாம் போறோம் பாருங்க.
0: ஆமா,
2: அப்ப வந்து வீட்டுல ஒரே அவசரப்படுத்துவாங்க, ஐயோ நிச்சயம் முடிஞ்சிரும், எல்லாம் வந்துருவாங்க, எல்லாம் பேசுவாங்க அப்படிம்பாங்க. போனோம்னா அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வருவாங்க. நாம முன்னாடி அவங்க சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே நம்ம போயிருவோங்க.
0: ஆமா, அவங்க பதட்டப்படுத்துவாங்க.
2: நிறைய பாத்துருப்பீங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு போனா முகூர்த்தம் முடிஞ்சிடும், சீக்கிரம் போங்க போங்கன்னு துரத்துவாங்க வீட்டுல. அங்க போனோம்னா அதுக்கப்புறம் தான் முகூர்த்தமே ஆரம்பிக்கும். ஆனா இவங்க இவங்க இந்த நம்ம வீட்டுக்காரமாவுக்கு என்ன நிலைன்னா முடிஞ்சிடும், சீக்கிரம் முடிஞ்சு போயிடும், போங்க
0: அவசரம். அதாவது எதையும் மிஸ் பண்ண கூடாதுன்ற ஒரு எண்ணங்கள்.
2: ஆனா அந்த மாதிரி சில நேரங்களில் லேட்டா போறது ஒரு சில நன்மையும் பயக்குதுங்க. இப்ப வந்து ஸ்கூல்ல கூட வந்து இன்னைக்கு தலைமை ஆசிரியர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா போவாங்க. கிளாஸ் டீச்சர் வந்துருவாங்க சொல்லி லேட்டா போற பசங்களுக்கு, அதனால கிளாஸ் டீச்சரே லேட்டா தான் வருவாரு ஃபர்ஸ்ட் பீரியடுக்கு. ஏன்னு கேட்டா எங்களுக்கு மீட்டிங் இருந்து, அதனால
0: என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். தினமும் அப்படி நடந்தா அவ்வளவுதான் சார்.
2: தினமெல்லாம் நடக்காது, தினமெல்லாம் நடந்தா அப்புறம் வெளியில போடுவாங்க.
0: அதுதான்
2: தினசரி அப்படி பண்ண முடியாதுங்க சார். அது ஏதாவது ஒரு நாள் நம்ம ஒரு கணக்கு போட்டுருப்போம், அது ஏதோ ஒரு காரணத்தான் லேட் ஆயிருங்க. அந்த
0: அன்னைக்கு
2: இந்த மாதிரி வந்து நமக்கு திட்டு உழுவுமேன்னு நினைப்பா, ஆனா பரவாயில்ல அவங்களே லேட்டா இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாம இருக்குன்னு வச்சுங்களேன்.
0: நன்றிங்க சார். நன்றி நன்றி. அடுத்த காலர் வணக்கம்.
3: வணக்கம் அன்பு சகோதரருக்கு. நான் வாரியங்காவல் என்எஸ் கொளஞ்சிநாதன்.
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
3: சௌரியமா இருக்கேன்
0: சார். நீங்க சொல்லுங்க பாப்போம்.
3: டயத்துல கூடுமானது 99% பண்ணிட்டே இருந்தேன்.
0: 99%
3: புதிய சட்டமன்றத்துல நின்னாக்க செக்யூரிட்டி எங்களை உள்ளே விடல.
0: நாங்க
3: போனது 12:30 போயிட்டோம். எல்லாம் சாப்பாடு போயிட்டு ஆபீசரும் போயிட்டாங்க, அமைச்சரும் போயிட்டாங்க. எங்களை வெளியில செக்யூரிட்டி நிக்க வச்சு ரொம்ப ரகல பண்ணி கரெக்டா 4 மணிக்கு அப்புறம் உள்ள போய் அமைச்சரை பார்த்து பேசி
0: தவிர்க்கப்படும்.
3: ஆமா ஆமா, என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவங்க பார்த்தே ஒரு 1/2 முக்கால் நேரம் லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு 1/2 முக்கால் நேரம் முன்னாடி போயிட்டோம்னா நம்ம மேல வழி இருக்காது, அவங்கள நம்ம கேள்வி கேட்கலாம். வாய்ப்பு கொடுத்த நன்றி.
0: நன்றி நன்றி சார். ஸோ இப்போ லாஸ்டா பேசினவர் சூப்பரா சொன்னாரு, இப்போ நம்ம வந்து கரெக்டா டைமுக்கு போயிட்டா நம்மளை யாரும் கேள்வி கேட்க வேண்டாம், நம்ம மற்றவங்கள கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுவும் கரெக்டான விஷயம்தான். சரி, இன்னும் வந்து என்னதான் நம்ம டைமுக்கு போனாலும் இன்னும் கொஞ்சம் இப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் லேட்டாக போக வேண்டிய கட்டாயத்துக்கு சில பேர் தள்ளப்படுறோம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக மட்டும்தான் நம்ம இந்த காலில் வந்து நம்ம அந்த சுவாரஸ்யமான நிகழ்வை நம்ம பகிர்ந்துக்கிறோம். சரி ஓகே, அடுத்த காலரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே

நேரம் 11:31 ஆகிட்டு உங்களுடன் ரெயின்போல இது வரைக்கும் நம்ம காலர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கோம். என்ன விஷயம் பேசுறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம லேட்டா பதட்டமா பயந்து போய் ஒரு விஷயத்துக்கு ஐயோ லேட்டா போறமேன்னு ஒரு இடத்துக்கு போயிருப்போம், ஆனா அந்த இடம் வந்து ப்ராப்ளம் ஆக வேண்டிய விஷயம், ப்ராப்ளம் ஆகாம இருக்கிற நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை பத்தி நம்ம பேச போறோம். நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 2986003 8 மற்றும் 2950205544 அப்படின்ற எனக்கு பார்த்தோம். சரி, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அழகாக சொன்னார், எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம டைமுக்கு 5 நிமிஷம் முன்னாடி போனால் தான் நமக்கு நல்லது, நம்மளை யாரும் கேள்வி கேட்க வேணாம், நம்ம எல்லாரையும் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ வந்து யார் யாரெல்லாம் வந்து லேட்டாக போகிறோம் லேட்டாக போகல அப்படின்றதில் வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு ஈவெண்ட்டை மட்டும் பற்றி தான் பேச போகிறோம் நம்ம. சரி, காலருக்கு முன்னாடி அடுத்து என்ன எரிந்தால் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: நேரம் 11:41 ஆயிட்டு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் உங்களுடன் இருப்பது ஆர்ஜே பிரதி. ஸோ இதுக்கு முன்னாடி கால் பண்ண காலர்ஸ் எல்லாமே நம்ம கேட்ட கேள்விக்கு நல்ல பதில் சொன்னாங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது ஐயோ லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம பதறி பயந்து ஐயோ இதனால் ப்ராப்ளம் வருமோன்னு நினச்ச விஷயங்கள் எப்படி சுமூகமாக முடிஞ்சதோ அப்படின்ட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்திருக்கும், அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. ஸோ நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய 298-6-00-38 மற்றும் 295-2-0-55-4 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். திரும்பியும் சொல்கிற மக்களே, இது லேட்டாக போகிற மக்களை ஊக்குவிக்கிறதுக்காக கிடையாது, ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தான் வாழ்க்கையில் நடந்திருக்கும், அதை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இது இன்றைக்கி.

0: சரி, திரும்பவும் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம். நான் திரும்பவும் நம்பர் சொல்கிறேன், 2986006038 மற்றும் 2952055544 அப்படின்ற எனக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம். சரி, ஒரு காலர் வராங்க, யாருன்னு பேசிடுவோம். வணக்கம்.
1: வணக்கம் சார், கேட்கத்தாமர் ராஜசேகர் சார்.
0: ராஜசேகர் சார், சரி சொல்லுங்க, நலமா?
1: ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு இருந்த சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணா, அவரு ஒரு திடீர்னு கொஞ்சம் கோச்சினார் ஃபங்க்ஷன் பண்றவரு. அவரு எவ்வளவு சுகமா பேசி பார்த்தாலும் கேட்கவே இல்லை.
0: சரி,
1: அப்புறம் திடீர்னு அவங்க பார்த்து யோசனை பண்ணேன், டக்குனு அவங்க சம்சாரத்தை கூப்பிட்டு போய் முன்னாடி நிக்க வச்சிட்டேன்.
0: சுமூகமா முடிஞ்சா போ.
1: மகிழ்ச்சி
0: சார், கால் பண்ணதுக்கு நன்றி.
1: தேங்க்யூ.
0: அடுத்த கலர் வணக்கம்.

0: நன்றி. அடுத்த கலர். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: பட்டாபுரம் ராதாகிருஷ்ணன் சார்.
0: ராதாகிருஷ்ணன் சார், சார் நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் சொல்லுங்க.
1: எங்க வாழ்க்கையில எப்படி தெரியுமா சார், இந்த முகூர்த்த டைம்லாம் நான் சமையல் வாழ்க்கை, முகூர்த்த டைம்ல எங்க விடிய ஓனர் என்ன பண்ணாரு, 2 மணிக்கு விடிய கால செட்டுக்கு வரணும்னு வரு. விடிய கால 2 மணிக்கு நான் முன்னாடியே போயிடுவோம், 1:50 அங்க போய் என்டர் ஆயிடும், குளிச்சுட்டு குளிச்சுட்டு வாட்டர் போய் அங்க 2 மணிக்கு தான் என்டர் ஆயிடுவேன். இவர் தொடங்க மாட்டாரு, இவர் தூயில் இருப்பாரு.
0: ஓ, அதாவது சீக்கிரம் போறவங்களுக்கு இந்த நிலைமை. அப்ப உங்களுக்கு நான் வேற கேள்வி வச்சிருக்கேன்.
1: 2:30 வரும்போது டீ வாங்கிட்டு வருவாங்க, அவர் காஜா பண்றதுக்கு வேண்டிய. நானும் சரி, அவர் தூங்க தூக்கத்தையும் சொல்லிட்டு வெளியில உட்காந்துருப்போம் சார்.
0: சோ தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஒரு நல்ல எண்ணத்துல
1: திருந்தராமாய் தெரியலன்னு சொல்லிட்டு இவர் 2 மணின்னு வேலை சொன்னா நான் 3 மணிக்கு போறது.
0: ஐயோ, சோ ரிவெஞ்ச் எடுத்திருக்கீங்க. அப்போ
1: அவர் 2 மணிங்கிறது 3 மணிக்கு ஒர்க் பண்றதுக்கு வேண்டி 2 மணிக்கு வாங்கிடுறாரு.
0: சரி,
1: இதுல நேர்மையா வர்றவங்க எல்லாம் அம்மா மாட்டிக்கிறாங்க, ஏழை குடும்பம் வர்றவங்க அவங்க கரெக்ட் டைம் வந்துடுறாங்க.
0: புரியுது புரியுது.
1: அதான் சார்.
0: சரிங்க சார், கால் பண்ணதுக்கு நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: அடுத்த காலர். வணக்கம். வணக்கம். யாரு? வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
0: சார் ராஜேஸ்வரிம்மா, நலமா?
2: நலமா இருக்கோங்கப்பா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். சரி, உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லுங்க.
2: ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா ஒரு துன்பமான விஷயம், அது இன்பமா மாறினதுதான்.
0: அதான் லேட்டா போய் என்னென்ன விஷயம் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
2: அல்லல, அது என்னன்னா ஒரு தடவை மழை பெய்யறப்போ மாடியில இருந்தோம், மொட்டை மாடியில. அப்போ அந்த தண்ணி பூராமே வீட்டுக்குள்ள வந்துச்சு. அத இரவு நேரம் பிள்ளைகள்லாம் தூங்கல, எந்திரிச்சு அத தள்ளி விட்டுகிட்டே இருக்கும், மறுபடியும் திரும்பி வந்துகிட்டே இருக்கு. அப்போ ரொம்ப ஒரு கண்ணீர் வந்துச்சு எனக்கு அந்த நேரம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இறைவன் கொடுத்திருக்காரு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதுல இருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை.
0: அவ்வளவுதாங்கம்மா, அந்த நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பிக்கை தான் எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியம்.
2: ஆமா, அந்த நம்பிக்கை உறுதி இருந்துச்சு மன உறுதியும். நம்ம இப்படியே இருக்க முடியாமா, அதுக்கு மாற்றங்கள் உண்டு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வீடு, சுத்தி மரங்கள் அடர்ந்த சோலை, நல்ல ஒரு வைப்ரேஷன் உள்ள இடம், மயில்களும் குயில்களும் வந்து அந்த மரங்களை தங்கி போற இடமா மாறி இருக்கு பாருங்க.
0: எவ்வளவு
2: ஒரு துன்பமான நேரத்தை கூட எவ்வளவு ஒரு இன்பமா மாத்திர சக்தி பிரபஞ்சங்களுக்கு இறைவனுக்கு. ஆனா எல்லாருமே இன்னைக்கு இளைய சமுதாயம் பூரா எதையும் பொறுமையா சைப்புத்தன்மையோட பழக கடிச்சுக்கிட்டு வாழ பழக.
0: நல்லது, நல்லதே நடக்கும்மா, நல்லதே நடக்கும்.
2: எல்லாருமே அதை கத்துக்கிறோன்னு பொறுமையை கைப்பிடிச்சா எல்லாமே தீமைகளும் நன்மையா மாறும்.
0: சரி, நன்றி நன்றி, கால் பண்ணது நன்றி. ஸோ அழகாக சொன்னாங்க, நம்ம வந்து பொறுமையை கடைப்பிடிச்சா நம்ம கடவுள் வந்து பிரபஞ்சம் எல்லாமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ரொம்ப எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். சரி, அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா விண்ணை தாண்டி வருவாய் திரைப்படத்திலிருந்து அன்பிலவள் என்ற பாடல், தேவநேகாம்பரம் மற்றும் சின்மை பாடிய பாடல், தாமரையின் வரிகளில் ஏஆர் ரகுமான் இசைகள் கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
2: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
2: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாடுறா.
2: என்ன சொல்ற குயில்? யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
3: என்ன குருவி பேசுது?
2: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்ற நீ?
3: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்றேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்றியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: சா, என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
4: உன் கண்ணனை துருப்பிடிச்சு இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
2: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
5: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா
6: என்ன? மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
5: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.

எஸ் நேரம் 11:53 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு கால்

நிறைய பேர் சொன்னாங்க, பல முக்கியமான விஷயங்கள் சொன்னாங்க. சரி, நான் டைமுக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும், நம்ம அடுத்தவங்களை கேள்வி கேட்கலாம், நம்மளை யாரும் கேள்வி கேட்க வேண்டாம், அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு லேட்டாக போகிறதுன்றது ஒரு தவிர்க்க முடியாத நிகழ்வாக தான் இருக்கும். ஸோ அந்த தவிர்க்க முடியாத நிகழ்வை சரி முடிஞ்ச அளவு தவிர்க்க பாருங்கள். தவிர்க்க முடியாத நேரத்தில் சரி சாரின்னு கேட்டு ஒத்துக்கிட்டிங்கன்னா பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவு இனிமேல் லேட்டாக போகாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ரெக்வெஸ்ட்டாக நான் வச்சுக்கிறேன். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் பாம்பே திரைப்படத்திலிருந்து கண்ணாலனை என்ற பாடல், சித்ராவின் குரலில் வைரமுத்துவின் வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ள

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்திய பாரம்பரியத்துடன் இணைந்த ஜவுளித்துறையை வலுப்படுத்த மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் சுயசார்பை அடைய உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரபல இசைக்கலைஞர் பாரத் ரத்னா பூபேன் ஹசாரிகாவின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித் ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். எழுத்தறிவு அறிவாற்றலுக்கான வழியை காட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு லக்சம்பர்க் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் நீடித்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு உதவிகரமாக அமையும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளியேற்றப்பட்டனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் வரும் 10ஆம் தேதிக்குள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் உரிய கட்டணம் செலுத்தி விருப்ப மனு அளிக்கலாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாரத்தில் மழையின்றி காய்ந்து வரும் தென்னை மரங்களை பாதுகாக்க சொட்டு நீர் பாசனம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றுமாறு விவசாயிகளை தோட்டக்கலைத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன், யுக்ரைனின் அன்டோனியா ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வானி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி ஆடவர் போட்டியில் இந்தியா 7-3 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:02. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று PM மித்ரா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். PM மித்ரா திட்டம் பிரதான் மந்திரி மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பாரல் ஸ்கீம் என்பது இந்தியாவின் ஜவுளித்துறையை சர்வதேச அளவில் உயர்த்தவும் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு தொலைநோக்கு திட்டம். இந்திய ஜவுளித்துறை தற்போது நூல் நூற்பு, நெசவு, ஆடை வடிவமைப்பு போன்ற வெவ்வேறு செயல்பாடுகளுக்கு தனித்தனி இடங்களை சார்ந்துள்ளது. இதனால் போக்குவரத்து செலவு மற்றும் நேர விரயம் அதிகமாகிறது. இப்பிரச்சினைக்கு தீர்வாக நூற்பு முதல் ஆடை உற்பத்தி வரை அனைத்து செயல்பாடுகளையும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கும் உயர்தர பூங்காக்களை அமைப்பதே PM மித்ரா திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். பிரதமர் நரேந்திர மோடியால் முன்வைக்கப்பட்ட 5F கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு இத்திட்டம் செயல்படுகிறது. ஃபார்ம் பண்ணை அல்லது

0: பருத்தி விவசாயம், ஃபைபர், இழை, ஃபேக்டரி, ஆலை, ஃபேஷன், ஆடை வடிவமைப்பு, ஃபாரின், வெளிநாட்டு ஏற்றுமதி. 4,445 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் உள்ள 7 மாநிலங்களில் 7 மெகா ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படுகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்கள் தமிழ்நாடு, தெலங்கானா, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா. ஒவ்வொரு பூங்காவும் குறைந்தபட்சம் 1,000 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படுகிறது. இந்தியாவிலேயே முதலாவது PM மித்ரா ஜவுளி பூங்கா தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் குமாரலிங்கபுரத்தில் அமைய உள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து ஒரு சிறப்பு நோக்கு நிறுவனத்தை உருவாக்கி இத்திட்டத்தை செயல்படுத்துகின்றன. தூத்துக்குடி துறைமுகம், மதுரை சர்வதேச விமான நிலையம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு NH-44 அருகே அமைவதால் ஏற்றுமதிக்கு பெரும் சாதகமாக உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு 1,000 கோடி ரூபாய் அளவிலான புதிய முதலீடுகள் ஈர்க்கப்படும். பூங்காவில் உள்ள உலகத்தரம் வாய்ந்த வசதிகள், உற்பத்தி மண்டலம், நூல் நூற்பு, நெசவு, சாயம் தோய்த்தல் மற்றும் ஆயத்த ஆடைகள் தயாரிக்கும் ஆலைகள். நிறுவனங்கள் வந்தவுடன் உடனடியாக உற்பத்தியை தொடங்கும் வகையில் கட்டடங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும். பொது வசதிகள், கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை, ஆராய்ச்சி மையம், தர பரிசோதனை கூடங்கள். தொழிலாளர் நலன், தொழிலாளர்களுக்கான தங்குமிடங்கள், தொழிற்பயிற்சி மையங்கள், மருத்துவ வசதிகள் மற்றும் போக்குவரத்து நெட்வொர்க். பொருளாதார மற்றும் சமூக நன்மைகள், ஒவ்வொரு பூங்காவிலும் நேரடியாக 1,00,000 பேருக்கும் மறைமுகமாக 2,00,000 பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரே இடத்தில் முழு உற்பத்தி சங்கிலியும் அமைவதால் உற்பத்தி மற்றும் போக்குவரத்து செலவுகள் பெருமளவில் குறையும். சர்வதேச தரத்திலான ஆடைகள் தயாரிக்கப்படுவதால் உலகளாவிய ஜவுளி சந்தையில் இந்தியாவின் பங்கு அதிகரிக்கும். கிராமப்புற மற்றும் உள்ளூர் பகுதிகளின் உட்கட்டமைப்பு மேம்பட்டு பொருளாதார மறுமலர்ச்சி ஏற்படும். PM மித்ரா திட்டம் இந்திய ஜவுளித்துறையை நவீனமயமாக்கி இந்தியாவை உலகளாவிய ஜவுளி உற்பத்தியின் மையமாக, குளோபல் டெக்ஸ்டைல் ஹப் மாற்றும் ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாகும். குறிப்பாக தமிழ்நாட்டின் விருதுநகரில் அமைய உள்ள பூங்கா மாநிலத்தின் தென் பகுதி தொழில் வளர்ச்சிக்கு பெரும் பக்கபலமாக விளங்கும். இன்று பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் PM மித்ரா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே. நேரம் இப்போ 12:06.

வணக்கம் நேர்களே. நேரம் இப்போ 12:07 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. எஸ், ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி ஜோனால். எஸ் நேயர்களே, இன்றைக்கும் அடுத்த 1 மணி நேரம் பெண்களுக்காகவே வந்த ஸ்பெஷலான ஷோ. இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் கால் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் உங்கள் கூட பேசுகிறதுக்காக. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்குங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் வரக்கூடிய பெண்களுக்கு இந்த ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, அது என்ன ஒரு விஷயமாக

0: இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஒரே டாபிக். ஸோ சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம்ல, எதை மறந்தாலும் இதை மட்டும் மறந்துடவே கூடாது. இது வந்து கண்டிப்பாக காலங்காலமாக நம்ம வந்து ஒரு நன்மைக்காக பயன்படுத்த வேண்டிய ஒரு காரியமோ இல்லை ஹேபிட்டோ கேரக்டரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பெண்களுக்கு கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷனும் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக மறந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படின்னா, அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஒரு டாபிக். இதோடைய உங்களுடைய கருத்துக்களை ஏன் கூட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 அல்லது 298-5-2-0-5-5-4. ஸோ இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இணைப்பு எண்ணாக 044 அப்படிங்கிற எண்ணை வந்து சேர்த்துக்கோங்க. இன்றைக்கும் வந்து உங்கள் கூட பேசுகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் கால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் இந்த நாளில் நீங்கள் கால் பண்ணவே இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கால் பண்ணலாம். பிகாஸ் நம்ம புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுனால நம்ம வந்து நியூ காலர்ஸ்க்கு வந்துட்டு சான்ஸ் கொடுக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் இன்னைக்கு பேசிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ணாதீங்க, புது காலர்ஸ்க்கு நம்ம இன்னைக்கு இடம் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாரும் என் கூட சேர்ந்து இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் வந்து பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்னைக்குரிய டாபிக் ரொம்ப சிம்பிளுங்க, அடுத்த ஜென்ரேஷன் இந்த ஒரு விஷயத்த மட்டும் கண்டிப்பாக மறந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா அது என்ன ஒரு காரியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த காரியத்தை நம்ம கேட்கறதுக்கு முன்னால் நம்ம முதல் காலர் கூட போய் பேசுறதுக்கு முன்னால் ஒரு குட்டி பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னால ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடலாமா? எஸ். சோ ஒரு பிரேக்குக்கு அப்புறம் உங்களுக்காக வரக்கூடிய பாடல் பிளாஸ்ட் திரைப்படத்துல இருந்த அல்பா என்கின்ற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. பென்னி டயாலோடைய குரல்ல, விவேக்குடைய வரிகள்ல, ரவி பசூர் அவருடைய இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதுள்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: ஒரு குட்டி சுட்டி பிரேக் எடுத்துட்டு இருந்தாச்சு. ஒரு சூப்பரான பாடல், ஆல்பா அப்படிங்கிற பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியுடைய முதல் காலர் யாருன்னு பாத்திரலாமா? வணக்கம்.
3: வணக்கம், பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
2: வித்யா ரவி அம்மா, எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன்.

0: சொல்லுங்கோ.
1: என்னோட ஒரு இது என்னன்னா, மனச வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஒரு தீர்வு இருக்கு.
0: சோ என்ன நடந்தாலும்
1: சொல்ல விரும்புறேன்,
0: அடுத்த ஜெனரேஷன் பீப்புள் வந்து மனச கண்டிப்பா திடமனதா இருங்கள் அப்படின்னு சொல்றீங்களா?
1: ஆமா.
0: எதனால உங்களுக்கு அதுதான் கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோணுது?
1: இல்ல, இப்ப நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கனால அவங்கள மாதிரி இருக்க முடியல, அந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கிறாங்க எல்லாரும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: அதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா தானே.
0: கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர், ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ
1: தேங்க்யூ.
0: அடுத்த காலர் யார் அப்படின்னு பாத்துக்கலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: ஹலோ.
0: வணக்கம.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: நான் சசிகலா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க. என்ன டாபிக்னா, அடுத்த ஜெனரேஷன் பெண்களுக்கு கண்டிப்பா நீங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுவீங்க அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும்? அடுத்த ஜெனரேஷன் பெண்கள் வந்து இதை மட்டும் கண்டிப்பா மறந்துடவே மறந்துடாதீங்க அப்படின்னா என்ன ஒண்ணு சொல்லுவீங்க?
2: நான் என்ன சொல்லுவேன்னா, ரொம்ப தைரியமா இருக்கணும், யாரையும் நம்ப கூடாது. அதாவது இப்போ நம்ம வந்து இப்போ இருக்கிற காலத்துக்கு, அப்போ இப்போ இருக்கிற காலமே கொஞ்சம் இதுவா தான் இருக்குது, கொஞ்சம் மோசமா தான் இருக்குது. ஆனா அடுத்ததும் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால வந்து அடுத்து வர பெண்கள் வந்து, அடுத்து வர ஜெனரேஷன்ல வந்து ரொம்ப தைரியமா இருக்கணும், யாரையும் நம்ப கூடாது அவ்வளவு லேசுல. நம்பிக்கை, நம்ம வந்து யாரையும் நம்பி எதையும் செய்யக்கூடாது, கரெக்டா இருக்கணும். நம்ம அதே மாதிரி தைரியமாவும் இருக்கணும்.
0: சூப்பர்மா, சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. உங்களுடைய பேரு மறுபடியும் ஒரு தடவை சொல்ல முடியுமா?
2: அப்படி ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் ரொம்ப தைரியமா எதிர்த்து நிக்கிற தைரியம் முக்கியமா இருக்கணும்.
0: ஓகே சூப்பர்மா, ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க, நன்றி. உங்க பேரு மறுபடியும் ஒரு தடவை சொல்ல முடியுமாமா?
2: சசிகலா.
0: சசிகலா, சூப்பர்மா, நன்றி. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேயர்களே, இன்னைக்கு வந்து சூப்பரா ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பெண்களுக்கு நீங்க வந்து இந்த ஒரு காரியத்தை மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்கன்னா அது என்னவா இருக்கும், என்ன சொல்லுவீங்க, அந்த ஒரு ஒன் அட்வைஸ் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்னா என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம டாபிக்கா எடுத்திருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் என் கூட தொடர்ந்து பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986-00-38 அல்லது 2952-55-54. எஸ் நேர்களை, காலேஜ் எல்லாம் கால் பண்ணிட்டு இருக்கதே நேரத்தில் ஒரு குட்டி சுட்டி பிரேக் எடுத்துகிட்டு வந்துடலாம். என்ன பாடல் உங்களுக்காக அடுத்ததாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான பாடலுங்க, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாடல். ஹாய் ஸ்நேகிதியில் இந்த பாடல் போடாமலாம் அப்படிங்கிற மாதிரி 36 வயது நிலை திரைப்படத்திலிருந்து வாடி ராசாத்தி அப்படிங்கிற பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்கு. லலிதா விஜயகுமாரோடைய குரலில், விவேக்கோட வரிகளில், சந்தோஷ் நாராயணனோட இசையில் அந்த பாடலை கேட்குறக்கு முன்னால் ஒரு காலர்கிட்ட பேசிட்டு போயிடலாமா? வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
3: ஆ மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஜெயந்தி பேசுறேன்.
0: ஜெயந்திமா சொல்லுங்க.
3: ஆ மேடம், டூ திங்ஸ் நான் வந்து இப்ப நியூ ஜெனரேஷனுக்கு சொல்ல இது பண்றேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளோட இந்தியன் கல்ச்சர்.
0: இந்தியன் கல்ச்சர்.
3: எஸ். செகண்ட் திங் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி, தட் இஸ் தி ரிலேஷன்ஷிப். ஏன்னா இப்ப மெக்கானிக்கல் வேர்ல்ட்ல எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்மளோட அந்த இந்தியன் கல்ச்சருங்கிறது சில டைம் வந்து ரொம்ப இது அப்படின்லாம் கிடையாது, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அது ஃபாலோ பண்றோம்.
0: நீங்க இந்தியன் கல்ச்சர்னு சொல்லும் போது எதை மீன் பண்றீங்க?
3: நிறைய இது மேடம், வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், வே ஆஃப் பிஹேவியர். ஏன்னா நிறைய ப்ராப்ளம் இப்ப வந்து ஏகப்பட்ட டைவர்ஸ் வருது, எங்க பார்த்தாலும் ஐ மீன் இந்த நியூ ஜென்ரேஷன் அவங்க அடாப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஃபேமிலியில. திடீர்னு ஒரு சின்ன ப்ராப்ளம்க்கு எல்லாம் டைவர்ஸ் போறாங்க. சோ அது வந்து நம்ம பெரியவங்க எல்லாம் வீட்டுல இருந்தா அந்த மாதிரி எண்ணங்கள் வராது. நிறைய நியூக்ளியர் ஃபேமிலிங்கிறப்போ சின்ன சின்ன ப்ராப்ளம் எல்லாம் பெருசா இஷ்யூ பண்ணிக்கிறாங்க. அப்ப இந்த நம்ம நிறைய கல்ச்சர், ஃபார் எக்ஸாம்பிள் சின்னது ஒரு ஒரு வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிடுறது, அதெல்லாம் வந்து என்னன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் உண்டாகும், வைப்ரேஷன் உண்டாகும் நம்ம மனசுக்குள்ள ஃபேமிலியில. எல்லாமே நமக்கு நெகட்டிவா திங்க் பண்ண சொல்றாரு. அதெல்லாம் தான் நம்ம இந்தியன் கல்ச்சர்ல நிறைய கஸ்டம்ஸ் அதனாலதான் வச்சிருக்காங்க. உடல்நம்பிக்கைன்னு இல்ல, நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒண்ணு ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் எல்லாம்

0: இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்பதான் வர குழந்தைங்களுக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுல வளருவாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நீங்க சொல்றபடி பார்த்தா இந்தியன் கல்ச்சர்னு வரும்போது கண்டிப்பா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
0: ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கணும், இல்லனாலும் அவங்க ரிலேஷன்ஷிப் ஃபாலோ பண்ணணும்.
1: சூப்பர் சூப்பர் சிஸ்டர், தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச்.
0: ஓகே மேம்.
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். ஓகே, ஸோ நீங்களே இந்த ஜெயந்தி சிஸ்டர் வந்து சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய கல்ச்சரை வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பெண்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ நம்ம ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா? 36 வயதினிலே திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாடி ராசாத்தே அப்படிங்கிற பாடல் கேட்டுன்னா என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரெயின்போ பண்பலி 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ள
1: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
2: புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
1: எஃப்எம் ரெயின்போ,
2: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
1: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: Panchabhoodangal Satchiya, Naangu Vedangal Solla. முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்.

0: வெல்கம் பேக் டு ஹாய் ஸ்நேகிதியே. நேரம் 12:31 ஆயாச்சு. ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். யார்? எங்க?
1: பூந்தமல்லி.
0: யார்மா?
1: பாக்யலட்சுமி. பூந்தமல்லி.
0: பாக்யலட்சுமி அம்மா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோங்க மேடம்.
0: சொல்லுங்க.
1: நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அழுக்க தலைமுறைக்கு கம்பல்சரியா கல்வி, பெண்களுக்கு, அதுவும் பெண்களுக்கு கல்வி. ஆண் கல்வியை விட அவங்க காலையில போனா நைட் வராங்க, அவங்களும் பால் எடுக்கிறாங்க செய்யறாங்க, அதனால அவங்களுக்கு டைம் கிடையாது. அவங்களுடைய ப்ரொஃபஷனல் வேற. நம்ம நாம எல்லாம் என்ன பண்றோம்னா, காலையில இப்ப நாங்க ஒர்க் பண்றோம்னா கூட காலையில 9 மணிக்கு ஒரு டீச்சரா இருக்கும், 9 மணிக்கு போறோம், சாயங்காலம் வந்துடுறோம். பசங்களுக்கு அந்த கல்வியை சொல்லி கொடுக்கணும், அவங்க என்கரேஜ் பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன டவுட்டோ அதெல்லாம் பாக்கணும்ன்றதுனால. இப்ப எங்க ஃபேமிலியில யாருமே படிக்கல, ஃபர்ஸ்ட் படிச்சது நான் தான்.
0: சூப்பர்.
1: மற்றவங்க எல்லாம் ஏமா படிச்சு ரொம்ப சம்பாதிச்சு கொடுக்க போறாங்க, பொம்பளை பசங்களை போய் படிக்க வைக்கிறீங்கன்ட்டு அப்படி எல்லாரும் பேசினாங்க. ஆனாலும் எங்க அம்மா வந்து, நம்ம தான் படிக்க முடியல, 7 பொண்ணு அவங்க வீட்டுல, அதனால நாம அது நம்ம பொண்ணுங்களை படிக்க வைக்கணும்னு எப்படியோ ட்ரை பண்ணி காலேஜ் சேரணும்னு அடம் பிடிச்சா கூட, இல்லம்மா ட்ரைனிங் கிடைச்சிருக்குது போமான்னு சொல்லிட்டு என்ன ட்ரைனிங் சேர்த்து விட்டாங்க.
0: சூப்பர் சூப்பர்.
1: நான் ட்ரைனிங் போயிட்டு டீச்சர் ஆயிட்ட பிறகு கூட எனக்கு அந்த படிக்கணும்ன்ற அந்த வெறி மட்டும் இருந்துட்டே இருந்தது. பசங்களை வச்சுக்கிட்டு சனி ஞாயிறு சமையல் பண்ணி வச்சுட்டு ஓடி போயிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணி பிஏ பிஏடு எம்ஏன்னு படிச்ச உடனே எனக்கு ஒரு

0: கான்பிடன்ட், ஒரு தைரியம், முடிவெடுக்கிற திறன், பசங்களை எதுல சேர்க்கணும், எப்படி கொண்டு வரணும்ன்ற இதெல்லாம் எனக்கு வரும். இப்போ எங்க பசங்களையும் நல்ல எல்லாம் பிடிக்க எம்பிஏன்னு படிக்கிறது. ஆனா எங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா யாருமே நான் புகுந்த வீட்லயும் சரி பிறந்த வீட்லயும் சரி படிப்பறிவே கிடையாது.
1: சோ அடுத்த ஜெனரேஷன் பெண்கள் வந்து கண்டிப்பா படிக்கணும், பெண்கள் வந்து கண்டிப்பா படிக்கணும் அப்படின்றீங்க. சூப்பர்.
0: இப்ப எங்க பேசி பாத்தீங்கன்னா டாக்டருக்கு படிக்குது.
1: சூப்பர்மா சூப்பர்மா, நன்றிமா நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். ஸோ இப்போ நம்ம கிட்ட பேசின காலர் பாக்யலட்சுமி வந்து சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, பெண் கல்வி வந்து கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், யாருங்கிறது செக். கேக்குதா? இணைப்பில் இருக்கீங்க? ஓகே. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் எடுத்ததாக உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கேன். இந்த பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகில் திரைப்படத்தில் இருந்து தான் சூப்பரான பாடல். பிகில்னோடனே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. சிங்கப்பெண்ணே தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கேன். ஏ ஆர் ரகுமானுடைய குரலில் அவரோட இசையில் ஷாஷா திருப்பதி இணைந்து பாடிய பாடல் விவேக்கோடைய வரிகளில் கேட்டு இணைந்திருங்கள். எதிரே இன்பு பண்பலை 101.4 இங்கே எல்லாமே சமதுவில்லை.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: ஒரு கனவு,
2: ஒரு இலக்கு,
1: ஒரு பயணம்,
2: ஒரு வெற்றி. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த வழியில பயணிக்கணும்,
1: இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுறவங்களுக்கு இனி ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய பயணம், ஒரு புதிய வழிகாட்டுதல், ஒரு புதிய நம்பிக்கை.
2: ஜெய்கலாம் வாங்க. போட்டி தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கு பிரத்யேக வாராந்திர நிகழ்ச்சி.
1: தேர்வுக்கு தேவையான முக்கிய தகவல்கள்,
2: தேர்வுக்கு தயாராகும் வழிமுறைகள்,
1: அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளின் ஆலோசனைகள்,
2: பயனுள்ள குறிப்புகள் மற்றும் முக்கிய தகவல்கள்,
1: வெற்றி பெற்றவர்களின் வெற்றி பயணம்,
2: இன்னும் பல ஊக்கமளிக்கும் தகவல்கள் மற்றும் வெற்றி கதைகள்.
1: உங்கள் தேர்வு தயாரிப்புக்கு ஒரு புதிய பாதை,
2: உங்கள் கனவுக்கு ஒரு புதிய நம்பிக்கை.
1: ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை
2: 5-2 மணிக்கு ரெயின்போ மேடையில் ஜெய்கலாம் வாங்க.
1: கேளுங்க, கத்துக்கோங்க, தயாராகுங்க.
2: உங்க வெற்றிக்காக பயணிப்போம்.
3: வெல்கம் பேக் டு ஹாய் ஸ்நேகிதே. எஸ், இப்போ நம்ம கேட்ட மாதிரியே இன்னைக்கு வந்து டியூஸ்டே அப்படிங்கிறதுனால ஜெய்கலாம் வாங்க நிகழ்ச்சி இருக்குது. 5-2 மணிக்கு இன்னைக்கு ஈவினிங் இருக்கு. நம்ம கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் டி சங்கர சரவணன் சார் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு பிரின்சிபல் ஆஃப் ஏஐசிஎஸ்சிசியோடைய பிரின்சிபல். அவங்க இன்னைக்கு அவங்க கூட நிறைய காரியங்களை கலந்து கொண்டு பேசுவாங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம 5:00 to 2:00 வந்துட்டு நம்மளோட ஷோ இருக்குது, ஜெய்கலாம் வாங்க. ஸோ

0: ஃபர்கெட் டு பார்ட்டிசிபேட். எஸ் நேயர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு டாபிக் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த ஜென்ரேஷன் பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது, இது கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னா அது என்ன ஒரு காரியம் அப்படின்றத தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரு?
1: ராஜலட்சுமி. மாம்பழம் இப்பதான் பேசுறேன் மேடம், முதல் காலையில இருந்து.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க.
1: தலைப்பு என்ன?
0: தலைப்பு வந்து ஒன்றும் இல்லை, அடுத்த ஜென்ரேஷன் பெண்களுக்கு இந்த ஒரு காரியம் வந்து கண்டிப்பாக மறந்துடவே கூடாது அப்படின்னா அது என்னது?
1: மறந்துடவே கூடாதுங்கிறது நிறைய இருக்குது, இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு நம்மளை தேடி பார்க்க வர்றவங்க ரிலேஷன் ஃப்ரெண்டுகளை வந்து ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. ரிலேஷன்னா அவங்கள வந்து அந்த மரியாதை வாங்கன்னு சொல்லி ஒரு தண்ணி குடுக்கற அந்த உபசரிப்பு
0: உபசரிப்பு
1: அது வந்து அவசியம். அவங்களுக்கு கடைபிடிச்சாங்கன்னா

0: ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. ரிலேஷன்னா அவங்க வந்து அந்த மரியாதை வாங்கன்னு சொல்லி ஒரு தண்ணி குடுக்கற அந்த
1: உபசரிப்பு
0: அது வந்து அவசியம் அவங்களுக்கு
2: அவங்க உடம்புக்கு சிக்கலா எதுவும் பண்ணிக்க முடியல, அவங்களுக்கே அவங்கள பாத்துக்க முடியலங்கும் பொழுது அது கஷ்டம்தான். இருந்தாலும் இத கொஞ்சம் கடைபிடிச்சாங்கன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கும்.
1: சூப்பர்மா, சூப்பர். உபசரித்தல் அப்படிங்கறத மறந்துடாதீங்க அடுத்த ஜெனரேஷன் பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிமா, நன்றி. எதை மறந்தாலும் நம்மளுடைய ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிறது முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி சூப்பரா சொல்லியிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. மாமன்னன் திரைப்படத்துல இருந்து கொடி பறக்கிற காலம் அப்படிங்கிற பாடல், யுக பாரதியோடைய வரிகள்ல ஏ ஆர் ரகுமான், இசையில கல்பனா ராகவேந்திரர், ரக்ஷிதா சுரேஷ், தீப்தி சுரேஷ், அப்பர்ணா இணைந்து பாடிய பாடல். கிட்டி நிந்திரங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

0: 101.4 இங்க எல்லாமே
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: உங்கள் FM Rainbow-வில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: வெல்கம் பேக் டு ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட சொன்னாங்க, அடுத்த ஜென்ரேஷன் பெண்கள் வந்து கண்டிப்பா பெண் கல்வியை முக்கியத்துவம் கொடுக்கணும், உபசரித்தல் நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டியை மறந்துடக்கூடாது, இந்தியன் கல்ச்சரை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்களும் என்னோட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6000-338 அல்லது 298-5205-54. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருகின்ற பாடல் இறைவி திரைப்படத்தில் இருந்துதான் மனைவி அப்படிங்கிற சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. விவேக்கோடைய வரிகள்ல சந்தோஷ் நாராயணனுடைய இசையில கேட்டீங்க. இந்த ரெண்டு பொன்பலை 101.4 இங்கெல்லாமே சமதுள்ளு.

0: வெல்கம் பேக் டு ஹாய் ஸ்நேகிதியே, கூண்டை கொத்திப்பார் அது திறக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகிய வரிகளை தாங்கிய பாடலை தான் கேட்டு முடித்தோம். மணி இப்போ வந்து நேரம் 12:56 ஆயாச்சு. நிறைவு பாடலாக வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திலிருந்து கபடி அப்படிங்கிற பாடல் வந்துகிட்டே இருக்கு. சங்கர் மகாதேவனுடைய குரல்ல, கபிலனுடைய வரிகள்ல இந்த ஒரு மணி நேரம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்கள் எல்லாரையும் 2 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஆர்ஜே ஜோனால்.
1: கபடி கபடி கபடி கபடி.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:01 ஆயிட்டிருக்கு. நீங்கள் இணைந்திருப்பது திரைக்காணம் நிகழ்ச்சி. திரைக்காணம் நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்பது ஆர்ஜே பிரகதீஷ். திரைக்காணம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு 60கள் 70களில் இருந்து பழைய பாடல்களை கேட்க வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல பழமையில் பழைய பாடல்களை எல்லாருக்கும் பிடிச்ச வண்ணத்தில் ஒரு கேட்டகரியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ திரைக்காணம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் பாழும் பழமும் திரைப்படத்திலிருந்து காதல் சிங்காரி என்ற பாடல். பி சுசிலாவின் குரலில், கண்ணதாசனின் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 1:05 ஆகிட்டு இருக்கு. பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிவகாமி திரைப்படத்திலிருந்து வானில் முழு மதியை கண்டேன் என்ற பாடல். டி எம் சவுந்தரராஜன் பாடியது. கா மு ஷெரீப் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ.

0: ஒரு கனவு,
1: ஓர் இலக்கு,
0: ஒரு பயணம்,
1: ஒரு வெற்றி. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த வழியில பயணிக்கணும்,
0: இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுறவங்களுக்கு இனி ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய பயணம், ஒரு புதிய வழிகாட்டுதல், ஒரு புதிய நம்பிக்கை.
1: ஜெய்கலாம் வாங்க. போட்டி தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கு பிரத்யேக வாராந்திர நிகழ்ச்சி.
0: தேர்வுக்கு தேவையான முக்கிய தகவல்கள்,
1: தேர்வுக்கு தயாராகும் வழிமுறைகள்,
0: அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளின் ஆலோசனைகள்,
1: பயனுள்ள குறிப்புகள் மற்றும் முக்கிய தகவல்கள்,
0: வெற்றி பெற்றவர்களின் வெற்றி பயணம்,
1: இன்னும் பல ஊக்கமளிக்கும் தகவல்கள் மற்றும் வெற்றி கதைகள்.
0: உங்கள் தேர்வு தயாரிப்புக்கு ஒரு புதிய பாதை,
1: உங்கள் கனவுக்கு ஒரு புதிய நம்பிக்கை.
0: ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை
1: 5-2 மணிக்கு ரெயின்போ மேடையில் ஜெய்கலாம் வாங்க.
0: கேளுங்க, கத்துக்கோங்க, தயாராகுங்க.
1: உங்க வெற்றிக்காக பயணிப்போம்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: நேரம் 1:11 ஆயிட்டிருக்கு. திரைக்காலம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. திரைக்காலம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து அன்று ஊமை பெண்ணாலோ என்ற பாடல். ஏஎல் ராகவன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசன் வரிகளில் மற்றும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
4: மெல்லினமாம்
5: இடையினமாம்
4: இடையினமாம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com AIR சென்னை, இன்ஸ்டா

0: instagram.com AER சென்னை மற்றும் twitter.com AER சென்னை ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 266 ரூபாய் ஜிஎஸ்டி உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com AER சென்னை, instagram.com AER சென்னை மற்றும் twitter.com AER சென்னை ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. With a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: நேரம் முழுமன் 1:21. திரைக்காணம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அன்னை திரைப்படத்திலிருந்து அழகிய மிதிலை நகரநிலே என்ற பாடல். பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில், ஆர் சுதர்சனம் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ.

திரைக்கானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாச மலர் திரைப்படத்திலிருந்து யார் யார் யார் அவள் என்ற பாடல். பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில்.

நேரம் 1:34 ஆயிட்டிருக்கு. நீங்கள் இணைந்திருப்ப திரைக்காணம் நிகழ்ச்சி. திரைக்காணம் நிகழ்ச்சியில் தாய் சொல்லி தட்டாரை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டோம், சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டன்று. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து தனிமையிலே என்ற பாடல், பி சுசீலா மற்றும் ஏஎம் ராஜா இணைந்து பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகள், ஏஎம் ராஜா இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4.

0: ஒரு கனவு,
1: ஓர் இலக்கு,
0: ஒரு பயணம்,
1: ஒரு வெற்றி. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த வழியில பயணிக்கணும்,
0: இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுறவங்களுக்கு இனி ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய பயணம், ஒரு புதிய வழிகாட்டுதல், ஒரு புதிய நம்பிக்கை.
1: ஜெய்கலாம் வாங்க. போட்டி தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கு பிரத்யேக வாராந்திர நிகழ்ச்சி.
0: தேர்வுக்கு தேவையான முக்கிய தகவல்கள்,
1: தேர்வுக்கு தயாராகும் வழிமுறைகள்,
0: அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளின் ஆலோசனைகள்,
1: பயனுள்ள குறிப்புகள் மற்றும் முக்கிய தகவல்கள்,
0: வெற்றி பெற்றவர்களின் வெற்றி பயணம்,
1: இன்னும் பல ஊக்கமளிக்கும் தகவல்கள் மற்றும் வெற்றி கதைகள்.
0: உங்கள் தேர்வு தயாரிப்புக்கு ஒரு புதிய பாதை,
1: உங்கள் கனவுக்கு ஒரு புதிய நம்பிக்கை.
0: ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை
1: 5-2 மணிக்கு ரெயின்போ மேடையில் ஜெய்கலாம் வாங்க.
0: கேளுங்க, கத்துக்கோங்க, தயாராகுங்க.
1: உங்க வெற்றிக்காக பயணிப்போம்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: நேரம் 1:41 ஆயிட்டு இருக்கு. திரைக்காலம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து காலங்களில் அவள் வசந்தம் என்ற பாடல். கண்ணதாசன் வரிகளில் பி.பி. ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். கேட்கலாம்.

0: கண்ணனின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை. மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம். செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: நேரம் 1:45 ஆயிருக்கு. திரைக்காலம் நிகழ்ச்சியில் அடுத்து வர பாடல் ஆலயமணி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கேட்கலாம்.

0: என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லெந்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கிறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
5: நேரம் 1:51 ஆயிட்டு. திரைக்காணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் குடும்பத் தலைவன் திரைப்படத்திலிருந்து ஏதோ ஏதோ ஒரு மயக்கம் என்ற பாடல். TM சவுந்தரராஜன் மற்றும் P சுசீலா பாடிய பாடல். KV மகாதேவன் இசையில் இதோ கேட்கலாம்.

நேரம் 1:55 ஆயிட்டிருக்கு. திரைக்காலம் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பாசம் திரைப்படத்திலிருந்து பால்வானம் பருவம் கண்டேன் என்ற பாடல். இந்த பாட்டோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே பிரகதீஷ்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Ungal FM Rainbow-vil தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஹலோ, வணக்கம் நேயர்களே. நேரம் இப்போ 2:02 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய். எஸ், மீண்டும் அடுத்த ஒரு மணி நேரம் என் கூட தான் செலவிட போறீங்க. ஆர்ஜி ஜோனால் உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மதிய நேரத்தில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இதமாய் சூப்பரான பழைய பாடல்கள்லாம் அந்த கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்காகவே வந்து கொண்டு இருக்கும் முதல் பாடல் ஆசை திரைப்படத்திலிருந்து கொஞ்ச நாள் பொறு தலைவா என்கின்ற பாடல் தான். ஹரிஹரன் அனுபமா இணைந்து பாடிய பாடல், வாளியோடைய வரிகள்ல தேவாவுடைய இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதோடு.

0: ஒரு கனவு,
1: ஓர் இலக்கு,
0: ஒரு பயணம்,
1: ஒரு வெற்றி. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த வழியில பயணிக்கணும்,
0: இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுறவங்களுக்கு இனி ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய பயணம், ஒரு புதிய வழிகாட்டுதல், ஒரு புதிய நம்பிக்கை.
1: ஜெய்கலாம் வாங்க. போட்டி தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கு பிரத்யேக வாராந்திர நிகழ்ச்சி.
0: தேர்வுக்கு தேவையான முக்கிய தகவல்கள்,
1: தேர்வுக்கு தயாராகும் வழிமுறைகள்,
0: அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளின் ஆலோசனைகள்,
1: பயனுள்ள குறிப்புகள் மற்றும் முக்கிய தகவல்கள்,
0: வெற்றி பெற்றவர்களின் வெற்றி பயணம்,
1: இன்னும் பல ஊக்கமளிக்கும் தகவல்கள் மற்றும் வெற்றி கதைகள்.
0: உங்கள் தேர்வு தயாரிப்புக்கு ஒரு புதிய பாதை,
1: உங்கள் கனவுக்கு ஒரு புதிய நம்பிக்கை.
0: ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை
1: 5:02 ரெயின்போ மேடையில் ஜெய்கலாம் வாங்க.
0: கேளுங்க, கத்துக்கோங்க, தயாராகுங்க.
1: உங்க வெற்றிக்காக பயணிப்போம்.
2: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
3: புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
2: எஃப்எம் ரெயின்போ,
3: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
2: அந்த இடம்

வெல்கம் பேக் டு ரெயின்போ மெலடிஸ். எஸ் நேயர்களே, அருமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நேரம் இப்போ 2:11 ஆயாச்சு. அடுத்ததாக ரெயின்போ மெலடிஸில் உங்களுக்காகவே வந்து கொண்டு இருக்கும் அடுத்த மெலடி பாம்பே திரைப்படத்திலிருந்து தான். ஏஆர் ரஹ்மான் பாடிய பாடல், ஏஆர் ரஹ்மானோடைய இசையில், வைரமுத்தோடைய வரிகளில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே சமதோடு.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களை, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ். எஸ், இன்னைக்கும் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப இதமாய் இசையாய் பாடல்கள் மெலோடியஸாக வந்து கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததான உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் பாடல் சந்திரலேகா திரைப்படத்திலிருந்து அருண்மொழி மற்றும் கீதா இணைந்து பாடிய பாடல் வாலியோடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கெல்லாமே சமதுல.

வெல்கம் பேக் நேர்களே. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் அடுத்ததாக வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாமே என் ராசாதான் திரைப்படத்தில் இருந்து மனோ மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் தான். எம் மகாதே ஜெயாத் தேவனுடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: वाहन चलाने से पहले हमेशा ये सुनिश्चित करें कि हेडलाइट ठीक से काम कर रही हो। सही रोशनी से रास्ता भी साफ दिखाई देता है और आसपास चल रहे वाहन भी दिखाई देते हैं।
1: अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। अब आपकी मित्र विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
2: उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग।
3: ओर कनवु,
4: ओर इलक्कु,
3: ओर पयनम,
4: ओर वेट्रि। एन्ना पडिक्कणुम, எப்படி படிக்கணும், எந்த வழியில பயணிக்கணும்,
3: இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுறவங்களுக்கு இனி ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய பயணம், ஒரு புதிய வழிகாட்டுதல், ஒரு புதிய நம்பிக்கை.
4: ஜெய்கலாம் வாங்க. போட்டி தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கு பிரத்யேக வாராந்திர நிகழ்ச்சி.
3: தேர்வுக்கு தேவையான முக்கிய தகவல்கள்,
4: தேர்வுக்கு தயாராகும் வழிமுறைகள்,
3: அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளின் ஆலோசனைகள்,
4: பயனுள்ள குறிப்புகள் மற்றும் முக்கிய தகவல்கள்,
3: வெற்றி பெற்றவர்களின் வெற்றி பயணம்,
4: இன்னும் பல ஊக்கமளிக்கும் தகவல்கள் மற்றும் வெற்றி கதைகள்.
3: உங்கள் தேர்வு தயாரிப்புக்கு ஒரு புதிய பாதை,
4: உங்கள் கனவுக்கு ஒரு புதிய நம்பிக்கை.
3: ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை
4: 5:02 ரெயின்போ மேடையில் ஜெய்கலாம் வாங்க.
3: கேளுங்க, கத்துக்கோங்க, தயாராகுங்க.
4: உங்க வெற்றிக்காக பயணிப்போம்.

0: நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி

ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நவீன பேருந்து நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா பார்வையிட்டார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் மாதாவின் பிறந்த நாளையொட்டி சிறப்பு திருப்பலி இன்று நடைபெற்றது. அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெறும் துலீப் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் மூன்றாவது நாளான இன்று கிழக்கு மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் தெற்கு மண்டல அணி சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன் எடுத்துள்ளது. ஆசிய கோப்பை இளையோர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 7-3 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்,
2: வணக்கம் நேர்களே. நேரம் இப்போ 3:03 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். எஸ், உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி ஜோனல். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட எந்த டாக்டர் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்மோர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் இருக்கக்கூடிய தலைமை இயன்முறை மருத்துவர் சீஃப் பிசியோதெரபிஸ்டான டாக்டர் வி சிவகுமாரி நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம், நல்லா இருக்கேன்.
2: ஓகே மேம், ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு ஃபிசியோதெரப்பி டேவை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருடத்துக்கான ஒவ்வொரு வருடமும் தீம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா மேம், இந்த வருடத்துக்கான தீம் என்னது மேம்?
3: முதல்ல என்னோட இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எஃப்எம் ரேடியோ 101.4 வாயிலாக நேயர்களை சந்திப்பதிலும் அவர்களோடு கலந்துரையாடுவதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உலகெங்கிலும் உள்ள இயன்முறை மருத்துவ சொந்தங்களுக்கு இந்த நன்னாளில் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தீம் கேட்டீங்க, ஃபிசியோதெரப்பிங்கிற தீம் வந்து த ரோல் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன் ப்ரிவென்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அண்ட் ஸ்ட்ரோக்கு. ஸோ இதுதான் தீமு. எங்களோட எய்ம் என்ன, நாங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணி செயல்படுவோம் அப்படின்னா ப்ரிவென்ஷன் த்ரூ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி.
2: ஓகே
3: மேம். தட் மீன்ஸ் ஹெல்த்தி ஹேபிட், ஹெல்த்தி டயட் அண்ட் ஹெல்த்தி மூமெண்ட். ஸோ தீஸ் த்ரீ திங் கம்ஸ் அண்டர் ப்ரிவென்ஷன்.
2: ஓகே மேம்.
3: அண்ட் தெரப்பியூட்டிக் ரீஹாபிலிட்டேஷன் இஸ் அச்சீவ்டு பை தெரப்பியூட்டிக் எக்ஸசைஸ். த எக்ஸசைஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ, இண்டிவிஜுவலி கஸ்டமைஸ்ட் அண்ட் மேக் த தெரப்பியூட்டிக் எக்ஸசைஸ் டிசைனிங் எக்ஸசைஸ் டு க்யூர் த பர்சன்.
2: ஓகே மேம்.
3: அண்ட் ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ்.
2: Okay.
3: So achieve the functional independence through the healthy pattern of good movement.
2: Okay, ma'am.
3: So, this is our aim. This is what we focus and work regarding this theme.
2: சரி மேம். மேம், இப்போ நீங்கள் தீம் கேட்ட உடனே நீங்கள் சொன்னீங்க கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் மற்றும் வந்து ஸ்ட்ரோக் ப்ரிவென்ஷன். அப்படின்னா என்னது அண்ட் அதை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது மேம்? அண்ட் நேயர்களே, நீங்கள் நம்ம மேம் கூட தொடர்பு கொண்டு பேசணும், இது குறித்தான கேள்விகளை வந்து மேம் கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986000038 அல்லது 2952055454. சொல்லுங்க மேம்.
3: கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் ஹார்ட் அண்ட் ரிலேட்டட் டு த பிளட் வெசல்ஸ், ஒரு நெட்ஒர்க்காக சார்ந்த ஒரு பிரச்சனை. ஸோ இது வந்து 2-3 விதமாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஒரு ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு ஒரு 5 லிட்டர் பிளட்டு, நல்ல ஆக்சிஜன்

0: த்ரூஅவுட் த பாடி கேரி அவுட் பண்ணிட்டு போனாதான் நம்மளோட ஃபங்க்ஷன் நம்மளால திறமையா டே டு டே லைஃப்ல செய்ய முடியும். இதுல தடைப்பட்டுச்சுன்னா ஒன்னு வாஸ்குலர் இன்சஃபிஷியன்சி, தட் இஸ் லேக் இன் பிளட் சப்ளை. ரெண்டாவது ஹெமரேஜிக்கு, ஸோ சடனாக ஒரு ஒரு போஸ்ட் ட்ரமேட்டிக் பிரெயின் இன்ஜுரினா ஏதாவது ஒரு அடிபடுது தலையில் அப்படின்னா அந்த டைமில் அந்த இடத்துல அடிபட்டு கொஞ்சம் ரத்த கசிவு இருக்கிறது, அது ஹெமரேஜிக்கு. இந்த மாதிரி ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒரு சிலருக்கு ஸ்ட்ரோக் வந்து ஈஸியாக கொஞ்ச நேரம் இருக்கும், ரொம்ப மேஜர் ப்ராப்ளம் இருக்காது, அது டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக்னு டெம்பரரியாக இருக்கும், 48 hours போயிடும். ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம். ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு இரத்த ஓட்டம் சம்மந்தமாக பிரச்சனை இருக்கிறதுக்கு நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டு அண்ட் பீடியாட்ரிக்குன்னு ரெண்டு வகையாக நம்ம எடுத்துக்கலாம். பீடியாட்ரிக் பின்னாடி பார்ப்போம். இப்போ அடல்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு ஹை பிபி இருக்கலாம், டயபெட்டிக் இருக்கலாம், அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் ஹையாக இருக்கலாம், ஒபீசிட்டி இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து செடன்டரி லைஃப், இப்போ நவடேஸ் பார்த்தா நம்மளோட செடன்டரி லைஃப் இதெல்லாம் வந்து, அண்ட் தென் ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர். தோஸ் பர்சன்ஸ் தோஸ் ஹூ ஹாவ் திஸ் ஹேபிட்னா தே வில் ஹேவ் தே ஆர் ப்ரோன் ஃபார் ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் மாடுலேட் பண்ணி குறைச்சிட்டு நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்னு அதை எடுத்துக்கலாம். இன் அடிஷன் டு தட் ஜென்ரல் வெல்பீயிங் எக்ஸசைஸாக நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸ் ரெகுலராக லைக் வாக்கிங்கோ ஸ்விம்மிங்கோ ரன்னிங்கோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியும் நம்ம இன்வால்வ் பண்ணிட்டோம்னா நியர் நார்மல் லைஃபை ஹாப்பியாக லீட் பண்ணலாம்.
1: ஓகே மேம், ஓகே மேம் டாக்டர். ஸோ நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் பற்றி. ஸோ அப்போது டயபெட்டிஸ் அப்படின்னு வந்தாலே கண்டிப்பாக அது வந்து ஸ்ட்ரோக்குக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா மேம்? ஸோ டயபெட்டிஸ் இருக்கக்கூடியவங்க எப்படி அதை வந்து முன்னாலே அதை தவிர்த்துக்கிடணும் அப்படின்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டராக நீங்கள் என்ன சொல்லுவீங்க டாக்டர்?
0: ஆக்சுவலாக நம்மளோட பிளட் குளுக்கோஸ் லெவலை நம்ம வந்து நல்லா மானிட்டர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக ஆகிறத தான் நம்ம வந்து டயபெட்டிஸ்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து இயர்லி டயபெட்டிஸாக நம்ம இருக்கும்போதே நம்ம ப்ராப்பர் டயட்டு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் முறையான வாக்கிங்கு, அதுக்கான மெடிக்கேஷன். சப்போஸ் டயபெட்டிஸ் வந்துடுச்சு அப்படின்னா அதோட வேல்யூ மோர் தென் 7 அந்த மாதிரி வருதுன்னா லெஸ் தென் 7 ஆர் 6.5ங்கிறது ஹெல்த்தியாக இருப்பாங்க, அவங்களுக்கு டயபெட்டிக் ஃப்ரீ. அதுக்கப்புறம் ஏறிச்சுன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கான மெடிக்கேஷன் ஒரு டயபெட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்டு எடுத்துட்டு ப்ளஸ் நம்மளோட ஃபிசியோ ப்ரோக்ராமும் ரெகுலராக பண்ணணும்.
1: ஓகே,
0: அப்படி பண்ணும்போது அவங்க டயபெட்டிஸை இந்த சக்கரவியாதியை கட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க, நார்மல் லைஃபை லீட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வராது. ஆனால் நிறைய பேர் நம்ம நாட்டில் வந்து முறையான வைத்தியம் வந்து டயபெட்டிஸ்க்கு கொஞ்ச நாள் எடுப்பாங்க, அப்புறம் வேறு வைத்தியம் போவாங்க, ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துட்டு ஒரு ட்ராப் இருக்கும்போது ப்ளஸ் செடென்ட்ரி லைஃபை லீட் பண்ணுறது, எதையும் நாளைக்கு செய்யலான்னு தள்ளி போடுறது, அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டியூரிங் த டயபெட்டிஸ் இட் செல்ஃப் வந்து பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதாவது வந்து உங்களுக்கு எதுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ஒன்று, ரெண்டாவது கொலஸ்ட்ரால் ஏறாமல் ஆயில் ஃப்ரீ டயட்டாக ஒரு 25 வயசு 20 வயசுக்கு மேலேயே அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சுகர் ரொம்ப எடுக்கக்கூடாது, சால்ட்டும் ஆப்டிமமாக எடுக்கணும், அதான் மினிமமாக எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம டயட்டில் ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட் அண்ட் ஃபைபர் டயட் இதெல்லாம் ஏற்றிக்கணும். இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து
1: முதல் காலர் யார்
2: அப்படின்னு மேடம் ரொம்ப உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். பிசியோதெரபிஸ்டோட எல்லா
0: ரொம்ப நன்றிங்க ஐயா,
2: எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா எவ்வளவு பேர் ஆக்சிடென்ட் ஆனாலும் அவங்க மறுபடியும் நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு டாக்டர் 50% மாத்திர மருந்து கொடுத்தாலும்
0: ஆமா அவங்களோட ரெஸ்டோரிங் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றது தான் நம்மளோட வேலையே.
2: நல்லாவே உங்களோட இது வந்து எங்களுக்கு தெரியும், நம்பர் ஒன். நம்பர் டூ, இப்போ வந்து நீங்க இந்த வாஸ்குலர் கார்டியோக்கு வந்து உங்களோட ரோல் என்ன மாதிரி இருக்கும்? இப்போ ஸ்ட்ரோக் வந்ததுன்னா அவங்க ரீஅப்ளிகேஷன் பண்றதுக்கு சின்ன சின்ன எக்ஸைஸ் கொடுத்து நடக்க வச்சு மாடுபடி வச்சு அப்புறம் கீழே விழாதபடிக்கு அதெல்லாம் பண்றதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. நார்மல் ஒரு 80-75% அவங்களாலேயே அவங்க மேனேஜ் பண்ண முடியும்ன்ற வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். ஆனால்

0: இதில் உங்களோட ரோல் என்ன?
1: இது வந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரோல் இருக்குது, வந்த பிறகு ஒரு ரோல் இருக்குது சார் எங்களோடது. வர்றதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 30-40 வயசு இருக்கும்போதே நம்ம, நான் சொன்ன மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர், லோ கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணிக்கிறது, டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது, செடென்ட்ரி லைஃப் போகாமல் இருக்கிறது, சுகர் சால்ட்டை குறைச்சிக்கிறது, ஃபைபரை இன்க்ரீஸ் பண்ணி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறது, இதெல்லாமே வந்து ஹெல்த்தி ஹேபிட்டை, ஹெல்த்தி லைஃப்கான வழிமுறை. அதோடு இல்லாமல் ரெகுலர் எக்ஸசைஸ், அது மெடிடேஷன் ப்ளஸ் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும். ரெகுலர் எக்ஸசைஸ் இன் த சென்ஸ், நல்ல ஹெல்த்தி பர்சனாக இருந்தால் வாக்கிங் போகலாம், யங்ஸ்டராக இருந்தால் ஸ்விம்மிங் போகலாம், இல்லைனா வந்து கோல்ஃப் இந்த மாதிரி, இல்லை வந்து பேஸ்கெட் பால் பிளேயர் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு இன்டோர் கோர்ட்டில் விளையாட செய்யலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன், அதர்வைஸ் வீட்லேயே செய்கிறாங்க, நமக்கு அதெல்லாம் போக வசதி இல்லை அப்படின்னும்போது நம்ம வீட்லேயே வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட அட்வைஸ் கேட்டு ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸசைஸ், ஃபங்க்ஷனல் எக்ஸசைஸு இருக்குது, அதை முறையாக அப்பர் லிம்மு, லோயர் லிம்மு, ட்ரங்க், நெக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் எடுத்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறது மெயின்டெனன்ஸாக பார்த்துக்கலாம். பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கார்டியோ வேஸ்குலர் என்ட்யூரன்ஸு, டாலரன்ஸ் நல்லா வேணும் அப்படி அப்படின்னா வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து கிரேடட் எக்ஸசைஸாக ஒரு தேரா பேண்ட் வச்சு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து அப்புறம் வந்து நம்மளோட என்ட்யூரன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி சில எக்ஸசைஸ் சொல்லித்தருவோம். அதனால் உங்களோட மசில் பவர் இம்ப்ரூவ் ஆகும், ஜாயிண்ட் மொபிலிட்டி நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸசைஸ் பண்ணுற அந்த டாலரன்ஸ் அண்ட் ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி இருக்கும்போது ஓவரால் வந்து அந்த கார்டியோ வேஸ்குலரோட பிளட் சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகி ஃப்ரீ ஆக்சிஜனேட்டட் பிளட்டு த்ரூ அவுட் த பாடி இருக்கும், நம்ம பிரிஸ்காக இருப்போம், டயர்டாக மாட்டோம். இதெல்லாமே நார்மலாக இருக்கும்போதே செய்யக்கூடிய விஷயங்கள், வி கேன் ப்ரிவென்ட் இட் சரிங்களா. ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்ட்ரோக் வந்துடுது இல்லை வேறு ஒரு பிரச்சனை இந்த வேஸ்குலர்னால் வருது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து வேஸ்குலர்னால் காலில் கூட உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் வருது, வெரிகோஸ் வெயின் இருக்குது, அப்புறம் இன்சஃபிஷியன்சி இருக்குது, டயபெட்டிக்கில் வந்து ஃப்ளோ கம்மியாக இருக்குது, இப்படி எது வேணாலும் வரலாம். அந்த மாதிரி வந்துட்டால் ஃபஸ்ட்டு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டு, ஃபிசியோதெரப்பி மேனேஜ்மெண்ட்டு. ஸோ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் முடிஞ்சுட்டு நம்மக்கிட்ட ரெஃபர் பண்ணும்போது நம்ம அசஸ் பண்ணணும் இண்டிவிஜுவலாக, ஒவ்வொருத்தராக கஸ்டமைஸ்டாக அவங்களுக்கு தேவையானது, அவங்களோட பொட்டென்ஷியல் லெவல் என்னன்னு அசஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு பெட் சைடில் இருக்கும்போது அக்யூட் ஃபேஸில் ஒரு எக்ஸசைஸு, ரொம்ப வந்து ஹெவியாக இல்லாமல் பேஷண்ட்க்கு முடிகிற அளவுக்கு அவங்களோட மானிட்டர்லாம் பார்த்துட்டு கொடுக்கறது. ஒன்ஸ் அதுலேருந்து இம்ப்ரூவ் ஆகி அடுத்த ஸ்டேஜ் போகிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு கிரேடட் எக்ஸசைஸு டு பில்ட் அப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்து, அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி வாக்கிங் பிரச்சனை இதெல்லாம் இருக்குன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் டிவைஸ் ஆரம்பத்தில் தேவைப்படலாம், அதுக்கப்புறம் ஸ்லோவாக அதை வீன் பண்ணி இண்டிபெண்ட் நியர் நார்மல் வாக்கிங் கொண்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய, இதுக்கு தான் நான் சொன்னேன் தெரப்பியூட்டிக் எக்ஸசைஸ்ன்னு வார்த்தை சொன்னேன். ஸோ எக்ஸசைஸுங்கிறது வந்து அதனால என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும், எதுக்கு அதை செய்கிறோம், அதை வந்து எப்படி சயின்டிஃபிக்காக டிசைன் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது தான் தெரப்பியூட்டிக் எக்ஸசைஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி அவங்கள நியர் நார்மல் கொண்டு வந்துடுறோம், அவங்களும் தே கேன் லீட் நார்மல் லைஃப்.
0: தேங்க்யூ வெரி மச் மேடம். வெரி
1: ஓகே.
2: தேங்க்யூ சார். தேங்க்யூ.
1: தேங்க்யூ
2: மேம். ஸோ ரொம்ப அழகாக வந்து அந்த தெரப்பியூட்டிக் பேட்டர்ன் வந்து நீங்கள் சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேட்டர்ன் இருக்கும்போது யாருக்கு எந்த பேட்டர்னுங்கிறது நீங்கள் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பீங்கல்ல?
1: ஆமாம் ஆமாம். நார்மலாக ஃபிட்டாக இருக்கிறவங்களுக்கு ஜென்ரல் கார்டியோ வேஸ்குலர் என்ட்யூரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸசைஸ் கொடுக்கலாம். அதாவது எதுவும் பிரச்சனை இல்லை, நார்மல் லைஃபை லீட் பண்ணுறாங்க, பட் ஈவன் தென் அவங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எஃபெக்டிவ் கார்டியோ வேஸ்குலர் என்ட்யூரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பேட்டர்ன். ஒன்ஸு அஃபெக்ட் ஆகி பிரச்சனைன்னு வரும்போது அவங்களோடக்கு தகுந்த மாதிரி அவங்கள அசஸ் பண்ணி அவங்க நீடுக்கு தகுந்த மாதிரி தெரப்பியூட்டிக் எக்ஸசைஸ் கொடுக்கறது. தென் ரீஃபிட் இன்டு த சொசைட்டின்னா வந்து ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டியில் ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்சி கொண்டு வந்து அவங்கள வந்து திருப்பி நார்மலாக அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபுல்லாக வர மாதிரி பண்ணுறது.
2: ஓகே.
1: அந்த மாதிரி.
2: ஸோ டாக்டர், இப்போ நீங்கள் ஃபுல்லாக அவங்களோட நார்மல் ஃபங்க்ஷன் வர்ற வரைக்கும் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னீங்க இல்லையா? ஸோ ஃபிசியோதெரப்பி அப்படின்னா எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும் டாக்டர்?
1: அதாவது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஒரு ஸ்ட்ரோக்கே எடுத்துப்போமே, ஒரு டயபெட்டிக் இருக்குது இல்லை ஹைப்பர் டென்ஷன், அதனால் அவங்க கொஞ்சம் சரியாக பார்த்துக்காம ஒரு ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா அவங்களுக்கு இயர்லி ஃபேஸில் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நியூரோ பிளாஸ்டிசிட்டியை நம்ம டெவலப் பண்ணுவோம். அப்போ வந்து அவங்களுக்கு இப்போ பாருங்களேன், இப்போ நான் இன்றைக்கி வேலைக்கு வரலன்னா என்னோடய ஃப்ரெண்டு வேலை செய்கிறாங்க, அந்த மாதிரி பிரெயினில் வந்து நம்மளோட நியூரோனல் செல்ஸ் இருக்குது, அது ஒன்ஸ் லீஷனில் அஃபெக்ட் ஆச்சுன்னா சரௌண்டிங்காக இருக்கிற நியர்பை இருக்கிற

0: ஹெல்த்தி செல்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணி அதை ட்ரிகர் பண்ணி அதுக்கான ப்ரோக்ராம் தான், அதனால தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது.
1: ஸோ
0: அந்த மாதிரி வந்து நம்ம வந்து நம்ம செய்வோம், அதனால தான் பேஷண்ட்ஸ்க்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ அப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை நல்லா வரும்போது இவங்களுக்கு ஹலோ
1: எஸ் மேம் சொல்லுங்க மேம். ஸோ அவங்களுடைய ப்ரிவென்ஷன் வந்து பெட்டர் ஆகும் அண்ட் அவங்களோட ரிசல்ட்ஸும் வந்துட்டு இந்த மாதிரி நியூரோ பிளாஸ்டிசிட்டியை வந்து டெவலப் பண்ணும்போது பெட்டர் ஆகும்.
0: நியூரோ பிளாஸ்டிசிட்டி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணும். அப்படி இதில் வந்து இந்த ஸ்ட்ரோக்கில் வந்து ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு இது நல்லா இருக்கும்.
1: ஓகே,
0: அவுட்புட் நீங்கள் நல்லா கொண்டு வர முடியும். அப்போ வந்து நம்ம என்ன தான் இன்புட் கொடுத்தாலும் அவுட்புட்டை நீங்கள் வந்து 100% எதிர்பார்க்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பேஷண்ட்டோட மென்டல் ஸ்டேட்டஸு, அவங்களுக்கு ஸ்பீச் அஃபெக்ட் ஆகிருக்கா இல்லையா, இமோஷனல் அப்செட்டு அண்ட் தென் ஃபைனான்சியல் பேர்டன், இதெல்லாமே கூட கொஞ்சம் சேர்ந்து ப்ளே பண்ணோம். ஸோ அதெல்லாம் அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தா நல்லா வரும். சப்போஸ் ஒரு 6 மந்த்து, 1 இயர், 2 இயர் கழித்து வரும்போது நம்ம வந்து இருக்கிற கண்டிஷனை மெயின்டைன் பண்ணலாம், இல்லை ஃபர்தராக கொஞ்சம் பெட்டராக ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் அவுட்புட்டு வந்து நமக்கு கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும்.
1: ஓகே,
0: ஸோ அதனால் இனிஷியலாக பார்த்துக்கிறது, ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து பண்ணுறது வந்து நல்லது.
1: ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு அவங்களோட ஃபுல் கோஆப்ரேஷன் இருக்கும்போது பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. டாக்டர், அடுத்த காலர் யாருன்னு பார்த்துலாமா? வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்டாடியிலிருந்து பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்கம்மா.
2: எனக்கு 2 கேள்விகள் இருக்கு டாக்டர். வந்து இந்த கார்டியோ தொடர்பான ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அவங்களுக்கு அந்த டயக்னைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க.
0: என்ன பண்ணிட்டாங்க?
2: கார்டியோ தொடர்பான இந்த ப்ராப்ளம்ல இருந்து அவங்க ரிலீவ் பண்றதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பின்பற்றணும், அது ஒண்ணு பத்தி சொல்லுங்க. ரெண்டாவது, இந்த ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கறத பத்தியும் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. சோ இந்த கண்டிஷன் அப்படிங்கிறவங்க அக்ரேவேட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த இதற்கு ஸ்டேஜஸ் மாதிரியும் இருக்கா? ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் இப்படிதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா டாக்டர்?
0: சொல்றேன். ஆக்சுவலாக இதில் ஸ்டேஜஸ்ங்கிறது இருக்குது. அக்யூட் ஸ்டேஜுங்கிறது ஒரு பிரச்சனை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரோக் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அப்போ பார்க்குறது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்ஓரியன்டாக இருப்பாங்க, இமோஷனலாக அப்செட் ஆகிருப்பாங்க. இப்போ ரைட் சைடட் ஸ்ட்ரோக்காக இருந்தால் லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு ஸ்பீச் ஏரியா இருக்கும்போது ஸ்பீச் அஃபெக்ட் ஆகும். அப்போ அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது, டிப்ரெஷனில் இருப்பாங்க, ஃபினான்ஷியல் பேர்டன் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போ பேஷண்ட்டோட கோஆப்ரேஷன் ரொம்ப குறைவாக இருக்கும். அவங்களுக்கு மாரல் சப்போர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் பொசிஷனிங், பெட்டில் இருக்கும்போது எப்படி பொசிஷன் பண்ணணும், எப்படி உக்காரணும், எப்படி எழுந்துக்கணும், இந்த மாதிரிலாம் வந்து பேசிக் மூமெண்ட்டும் ஃபங்க்ஷனல் நீடுக்கு தகுந்த மாதிரி மூமெண்ட் பண்ணுவோம். இது வந்து அக்யூட்டாக இருக்கிறது, இது ஹாஸ்பிட்டலைசேஷனில். ஒன்ஸ் ஜென்ரல் கண்டிஷன் ஸ்டேபிள் ஆகி எல்லா வைட்டல் சைன்ஸும் மானிட்டர் ஆகி பிபி, சுகர், எவ்ரி திங், கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் மானிட்டரிங் லெவலில் மெடிக்கல் பீப்புள் கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பும்போது அடுத்த ஃபேஸ் ஆரம்பிக்குது, லேர்னிங் ஃபேஸ். அப்போ தான் பேஷண்ட் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க. நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் அவங்களுக்கு ஹைலைட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா, இதை கற்றுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அசிஸ்டிவாக நம்ம சொல்லித்தருவோம். இன்னொரு கையை வச்சு நார்மலாக இருக்கிறத வச்சு அசிஸ்டிவாக சொல்லித்தருவோம். அதுக்கப்புறம் அவங்கள அதை விஸ்ட்ரா பண்ணிவிட்டு சப்போர்ட்டை குறைச்சி சொல்லித்தருவோம். அதுக்கப்புறம் அவங்கள வந்து ரெப்படிட்டிவாக செஞ்சு அந்த டயர்னஸை குறைக்கிறதுக்கு, நம்ம ஃபெட்டிக்கை குறைக்கிறதுக்கு நிறைய ரெப்படிட்டிவ் ப்ரோக்ராம் கொடுப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக ரெப்படிஷனாக ப்ரோக்ராம் கொடுத்து நம்ம ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸை கெயின் பண்ணுவோம். ஒன்ஸ் இந்த ஸ்டேஜ் முடிஞ்சு அவங்க வீட்டுக்குள்ளே நல்லா ஃப்ரீயாக ரோமிங் அரவுண்ட் பண்ணி கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க, பாத்ரூம்லாம் போக முடியுது செய்யுதுன்னு வரும்போது, அதுக்கப்புறம் சொசைட்டியில் ஃபிட் பண்ணுறதும், அவங்களோட ஜாபை பார்க்க வைக்கிறதும், அவங்களோட ரொட்டீன் வேலையை பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு மாரல் சப்போர்ட் கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்டாமினாவையும் இன்னும் கொஞ்சம் மசில் ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம்ஸையும் கொடுத்து அவங்கள ரீஃபிட் பண்ணுவோம். ஸோ அவங்களும் வந்து மற்றவங்க போல் நியர் நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். இது எல்லாமே அவங்களோட அசஸ்மெண்ட்டை ஒவ்வொரு டைமும் பீரியாடிக்கலா ஒரு குவாலிஃபைட் தெரபிஸ்டை அசஸ் பண்ணி அக்கார்டிங் டு த நீடு நம்ம வந்து அவங்கள ட்ரீட் பண்ணணும்.
1: ஓகே. ஸோ டாக்டர், நீங்கள் சொல்கிற மாதிரி பீரியோடிக் அசஸ்மெண்ட் அப்போ வந்து
0: கண்டிப்பாக தேவை, கண்டிப்பாக தேவை.
1: ஓகே டாக்டர், நிறைய காரியங்கள் எங்கள் கூட வந்து பகிர்ந்து கொண்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து நம்ம வந்து டாக்டர் கூட பேசலாம். ஸோ இப்போ உங்களுக்காகவே நேயர்களே ஒரு சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து கிருஷ் மற்றும் அருண் இணைந்து பாடிய பாடல் பா விஜயோடைய வரிகளில், ஆர் எஸ் ஜெயராஜுடைய இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: வெல்கம் பேக் நேர்களே, வெல்கம் பேக் டு ஹலோ டாக்டர். எஸ் நேர்களே, நேரம் இப்போ 3:30 ஆயாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்துட்டு இயன்முறை மருத்துவர், தலைமை மருத்துவரான வி சிவகுமாரி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஷீப் ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபிசியோதெரப்பி டேயை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கனால இன்னைக்கு அவங்க நிறைய காரியங்கள் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து கலந்து கொண்டு நம்ம டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6000-38 அல்லது 295-2-0554. டாக்டர் அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க, பேசலாமா? வணக்கம், ரெயின்போ எஃப்எம் டாக்டரோட பேசலாம்.
3: எனக்கு கால மூட்டு வலி கொஞ்சம் இருந்துச்சு, இருக்கு. அதை விட எனக்கு இந்த காலோட கீழே இருக்கு பாத்தீங்களா, குதிகாலுக்கு மேல ஒரு எலும்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப வலி இருக்கு, நடக்கவே முடியல. மார்னிங்ல இருந்தே கொஞ்சம் எனக்கு நடக்கவும் தாங்கி தாங்கி நடக்கிறதா இருக்கு. அது வந்து ஒரு வாட்டி நான் அங்க டாக்டர்கிட்ட போகும்போது இந்த அல்ட்ராசவுண்ட் மாதிரி ஏதோ வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பிசியோதெரபி டாக்டர்கிட்ட போயிட்டு. அது நான் என்ன பண்ணணும்னு தெரியல, கொஞ்சம் ரொம்ப வலி இருக்கு எனக்கு, அதான் உங்ககிட்ட கேக்கலாம்.
4: காலையில உங்களுக்கு

0: சுகர் அந்த மாதிரி இருக்குங்களா? சுகர் அதெல்லாம் இல்லை. உங்க வயசு என்னங்க? உங்க வயசு என்னங்க? 60 ஆகுது. வெயிட் எவ்வளவு இருப்பீங்க?
1: வெயிட் வந்து ஒரு 72 இருக்கேன்.
0: ஓ ஓகே ஓகே. இப்போ நீங்கள் காலையில் தூங்கி எழுந்துட்டு படுக்கை விட்டு எழுந்துக்கும் போது காலை வந்து ஒரு நொண்டி நொண்டி நடந்துட்டு ஒரு 10 ஸ்டெப்பு நடந்த பிறகு கொஞ்சம் நட வருதுங்களா?
1: கொஞ்சம் நட வருது, ஆனாலும் அந்த வலி வந்து தொடர்ந்து இருந்துட்டே
0: குதிகால இருக்கு.
1: ஆமா, குதிகாலுக்கு கொஞ்சம் மேல அந்த எலும்பு இருக்கு பாத்தீங்களா?
0: ஆமா,
1: அந்த கண்டக்கால் எலும்பு சொல்லுவாங்க இல்லையா அது?
0: ஆமா, அந்த கொலுசு போடுற இடம். நீங்க சொல்றது கொலுசு போடுற இடத்துக்கு
1: கீழே
0: பாதம். பாதம்,
1: ஆமா, ரொம்ப வலி. அது என்ன எப்படி சொல்றது தெரியல. நீங்க சொல்ற மாதிரி நொண்டி நொண்டி தான் நடந்துட்டு போறேன். அழுத்தி வைக்கவே முடியல, வாக்கிங் போறதுக்கு கூட முடிய மாட்டேன். நான் போயிட்டு இருந்தேன் இப்ப கொஞ்சம் ஒரு 10-15 நாள்.
0: ஒரு காலில் மட்டும்தான் இருக்குங்களா?
1: ஒரு காலில் மட்டும்தான்.
0: இது வந்து கல்கேனியல் ஸ்பர்ன்னு சொல்லுவோம், நம்மளோட குதிகால் வலின்னு சொல்லுவோம் இது. சோ இதுல வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் கிச்சன்ல நின்றுட்டு சமைச்சா, இல்லை நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல ரொம்ப நேரம் நின்றுட்டு பண்ணோம்னா நம்மளோட காலில் இருக்கிற பிளான்டா ஃபேஷியா இன்ஃப்ளேம் ஆகி ஒரு சின்ன தசையில் எரிச்சல் ஏற்படுறதுனால வருது. இதுக்கு உங்களுக்கு இந்த ஹீல் ரீஜனுக்கு அல்ட்ரா சவுண்டு கொடுப்பாங்க. அது இல்லாமல் சில ஸ்ட்ரெச்சிங்கும் எக்ஸசைஸும் இருக்கு. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது ட்ரீட்மெண்ட் எடுத்தால் முழுமையாக சரியாயிடும். இதனால வேற எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. அதனால நீங்கள் அல்ட்ரா சவுண்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது.
1: ஆமா,
0: இதோட நீங்க நைட்டு படுக்கும்போது ரெகுலராகவே இப்ப எடுக்க கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு ட்ரேல வெது வெதுன்னு தண்ணிய வச்சுட்டு ஒரு ட்ரேல வந்து சுடு தண்ணியும் உங்களோட கால் சூடு பொறுக்கிற அளவுக்கு இன்னொன்னுல நார்மல் டேப் வாட்டரும் வச்சுட்டு இது வந்து கான்ட்ராஸ்ட் பாத்ன்னு சொல்லுவோம். மீன் டைம் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் மாத்தி மாத்தி இதுல 30 செகண்ட் அதுல 30 செகண்ட் வலியுள்ள காலை வைங்க. இதுல வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன வந்து ஸ்ப்ரே இருந்ததுன்னா நீங்க நைட்டு படுக்கும்போது காலில் அடிச்சுட்டு படுங்க. இதுல நல்லாவே ரிலீஃப் இருக்கும். அதுலயும் சரியா ஆகலன்னா அடுத்ததா அல்ட்ராசவுண்ட் எடுத்துக்கோங்க.
2: ஓகே டாக்டர், ஸோ நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னொரு ஒரு க்வெஸ்சன் டாக்டர், அதாவது யங் ஸ்ட்ரோக் மற்றும் பீடியாட்ரிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் டாக்டர்?
0: யங் ஸ்ட்ரோக்குனா வந்து ஒரு 20-30 இயர்ஸில் வர்றது. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க செய்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லைனா கஞ்சனிட்டல் அனாமலி வித்தின் த பிரெயின் செரிபிரல் அனாமலிசம் மாதிரி இருந்து ஸ்ட்ரெஸ்னால கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகி வர்றது, அதெல்லாமே வீ கேன் கால் இட் ஆஸ் யங் ஸ்ட்ரோக்கு. பீடியாஸ்ட்ரிக் ஸ்ட்ரோக்குனா பிறந்த குழந்தை நியூபார்ன்லேருந்து அப் டு 15 இயர்ஸ் வரைக்கும் ஸ்ட்ரோக் வந்ததுன்னா அதை பீடியாட்ரிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்வோம். அப்புறம் வந்து ஏஜிங்னால வர்றது வந்து அடல்ட் ஸ்ட்ரோக்கு, அது டயபெட்டிக்காக இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷனாக இருக்கலாம், இல்லை ஸ்பேஸ் ஆக்குப்பைங் லீஷன் லைக் பிரெயினில் ஏதாவது ஒரு டியூமர் ஒரு ஃபோக்கல் ஏரியாவிலேருந்து அதோட மேனிஃபெஸ்டேஷனால் வரலாம். இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரோக்கை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். இதில் வந்து பெரியவங்களுக்கு வர ஸ்ட்ரோக்கும் சின்னவங்களுக்கு வர ஸ்ட்ரோக்லேயும் வித்தியாசம் இருக்குது. பீடியாட்ரிக்கில் பீடியாட்ரிக்கு வர ஸ்ட்ரோக்குக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பிளட் வெசல் மால் ஃபார்மேஷன், அதாவது செரிபிரல் அனியூரிசம், கஞ்சனிட்டலாகவே பிறக்கும் போதே தலையில் அந்த ஆர்டரி அண்ட் வெயின் வந்து கொஞ்சம் மால் ஃபார்ம்டாக என்லார்ஜாக இருக்கும், அனியூரிசம்னு வீக்கெண்டாக இருக்கும். ஸோ அது அது வந்து நிறைய பேருக்கு ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். பிரச்சனை வரும்போது உங்களுக்கு லைக் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை கொஞ்சம் அடலசன் பீரியடில் அப்படி வரும்போது அடல் பீரியடில் வரும்போது விச் கேன் கிவ் வே அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது கஞ்சனிட்டல் ஹார்ட் டிசீஸ் லைக் ஹார்ட்டில் ஹோல் இருக்குது, ஏஎஸ்டி இருக்குது, விஎஸ்டி இருக்குது, இந்த மாதிரி வந்து ஒரு சில பிறவியிலேயே இதய கோளாறு உள்ள குழந்தைங்க பிறப்பாங்க, அவங்களுக்கும் இந்த ஸ்ட்ரோக் வர பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. அடுத்தது பிளட் டிசார்டர் லைக் சிக்கில் செல் அனிமியா அந்த மாதிரி சொல்வோம், அது வந்து ஹெமட்டாலஜியில் சில ஹீமோஃபீலியா இதெல்லாம் வந்து இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு வருது, அதில் வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் டே டு டே ஹசார்டுனா இப்போ லைக் ஒரு டேபிளில் ஒரு குழந்தை ஏறி கீழே விழுறது, இல்லை கட்டிலில் விழுறது, இல்லை டிவி ஸ்டாண்டில் போய் டிவி ஆன் பண்ணுறேன்னு போயிட்டு ஸ்டெப்பில் ஏறிட்டு கீழே விழுறது, இல்லை ஒரு பிளே கிரவுண்டில் விளையாண்டுட்டு கீழே விழுறது, இதை வந்து நம்ம போஸ்ட்ரோமேட்டிக் பிரெயின் இன்ஜுரின்னு சொல்வோம். அதனாலேயும் பசங்களுக்கு ஸ்ட்ரோக் வரலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வர ஸ்ட்ரோக்கை வந்து இன்ஃபான்டைல் ஹெமிப்ளீஜியான்னு சொல்லுவோம். இதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட்

0: கொடுத்தா இவங்களுக்கு ஸ்பீடி ரெக்கவரி வரும் வென் கம்பேர்ட் டு அடல்ட். ஏன்னா பசங்க துரு துருன்னு சும்மாவே இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் நல்லா ஆனால் நம்ம வாட் எவர் மூமெண்ட் கெயின் தட் தே கேன் யூஸ் இட் இன் டே டு டே லைஃப் லைக் பிளேயிங்ல வந்து பண்ணுவாங்க. அதனால குழந்தைங்க வந்து சீக்கிரம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். அவங்களுக்கு இந்த இமோஷனல் அப்செட்டு கிரை பர்ஸ்ட் இதெல்லாம் இருக்காது. பெரியவங்களுக்கு வரும்போது வந்து ஹெட் ஏக் இருக்காது, ரொம்ப இருக்காது. சில குழந்தைங்களுக்கு சீஷஸ், அதாவது ஃபிட்ஸ் வரலாம். சில குழந்தைங்களுக்கு வாமிட் வரலாம். இரிட்டபிளா குழந்தை கத்திக்கிட்டே இருக்கும். இல்ல ஒரு சில குழந்தைக்கு ஜுரம் வரலாம். இந்த மாதிரி ஹிஸ்டரி எல்லாம் பெரியவங்களுக்கு இருக்காது. பெரியவங்களுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தா நம்ம சில இயர்லி சைன்ஸ் பார்க்கலாம். பி ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். பி ஃபாஸ்ட் அப்படின்னா வந்து பேலன்ஸ் அவங்க நடக்கும்போது ஒரு பக்கம் ஒதுங்குற மாதிரி இருக்கலாம். இல்லை ஐயில் ஏதாவது விஷனில் வந்து மிசு மிஸ்ன்னு தெரியறது, இல்லை விஷனில் ஆல்ட்ரேஷன் இருக்கிறது, தெளிவாக பார்க்க முடியாமல் இருக்கிறது, அப்புறம் ஃபேஸில் வந்து வாயில் ஏதாவது சாப்பிட்டா ஒரு பக்கம் ஒதுங்கிறது, இல்லை ட்ரூலிங் சலைவா எச்சில் வந்து ஒரு பக்கம் ஒதுங்கிறது, லைட்டாக மவுத் டிவியேட் ஆகிறது, அதுக்கப்புறம் ஆம்ல அப்பர் லிமோ லோயர் லிம்லேயோ வந்து மசில் வீக்னஸ் இருக்கிறது, அப்புறம் எஸ் ஸ்பீச் அஃபெக்ட் ஆகிறது. சில பேருக்கு வந்து அஃபெக்ட் ஆகும், சில பேர் ரைட் சைடர் ஹெமிப்ளீஜியாவாக இருந்தால் ஸ்பீச் அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஹெட்ஏக்கோட டைமு, இரிட்டபிலிட்டி, இதெல்லாம் தான் நம்ம பி ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு வீட்டில் வந்து இது மாதிரி கார்டியோ ஆஸ்குலர் ஆக்சிடெண்ட் ஏதாவது வருது, பிரச்சனை வருதுன்னா இதெல்லாம் வந்து ஒரு இயர்லி சைனு. இந்த சைனை வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா, பி ஃபாஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அவங்கள உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து அந்த கோல்டன் பீரியட் 24 hours அந்த டைமில் போனால் நமக்கு வர ரெசிடியூவை நிறைய குறைக்கலாம். நமக்கு வர ரெசிடியூவை, பேஷண்ட்க்கு வர ரெசிடியூவை, ப்ராப்ளத்தை குறைக்கலாம். நல்ல ரெக்கவரி இருக்கும்.
1: அடுத்து நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன். ஒருவேளை இப்படி நடக்குது அப்படின்னா எப்படி டாக்டர் நம்மளுக்கு தெரியும்?
0: இதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க இந்த பி ஃபாஸ்ட்ங்கிறத இந்த இது
1: பி ஃபாஸ்ட்
0: எல்லாத்துலயும் நல்லா ஃபாஸ்டா கரெக்டா இருக்கணும்.
1: இது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஃபாஸ்டா வந்து டாக்டர்கிட்ட போயிடணும் அப்படின்றது. டாக்டர், நீங்க சொன்ன இந்த சயின்ஸ்லாம், அந்த நியூரோலஜிக்கல் சயின்ஸ் எல்லாம் வந்து டாக்டர் ஏர்லி பீரியட்ல வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாமா? இந்த நீங்க சொன்ன சயின்ஸ்
0: கண்டுபிடிக்கலாம்.
1: ஓகே டாக்டர். ஸோ இது வந்து அடல்ட்ஸ்க்கு மட்டுமா இல்ல சில்ட்ரன் பீரியட்?
0: சில்ட்ரன் வந்து இரிட்டபிளா கத்திட்டே இருப்பாங்க. இல்ல ஃபீவர் இருக்கலாம், இல்லனா அவங்க வந்து கொஞ்சம் வந்து லைக் ஒரு ஃபிட்ஸ் கூட அவங்களுக்கு இருக்கலாம். இல்ல இந்த மாதிரி ஹெமடாலஜிக்கல் டிசார்டர் இருந்தா அங்க பீரியாடிக்கலா ப்ராப்பர் ஃபாலோ அப் போய் அதுக்கான மெடிசன்ஸை கரெக்டா எடுத்தா இந்த ஸ்ட்ரோக்கை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். என்ன ட்ரீட்மெண்ட் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதை இருக்கணும். குழந்தைங்களுக்கு அந்த லேர்னிங் ப்ராசஸ்லாம் குறைஞ்சிடும். காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனு, புதுசாக கற்றுக்கிற விஷயம், லேர்னிங் ஸ்கில் இதெல்லாம் குறையும். அடல்ட்டு எல்லாமே நம்ம எஸ்டாப்ளிஷ்டாக இருப்போம். குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வேலை அதிகம் கைட் பண்ண வேண்டியது.
1: கண்டிப்பாக டாக்டர். ஓகே, அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: ஆ பேசு,
0: சொல்லுங்க. உங்களை நடக்க வச்சிருப்பாங்க. நடக்கிறது மோஸ்ட்லி ஸ்ட்ரோக்ல வந்து நடக்கிறது வந்து ஃபங்க்ஷனல் நீட், அது வந்துடும் உங்களுக்கு. ஆனால் ஹேண்டோட ஃபங்க்ஷன், ஷோல்டர்லாம் தூக்க முடியும் செய்யும், அந்த விரலையும் ரிஸ்டையும் வந்து ஃபங்க்ஷனலாக யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அதானே சொல்கிறீங்க? ஆமாம், அதாவது கையில் வந்து அசைக்க முடியும், அதை வந்து திறமையாக யூஸ் பண்ணி ஒரு வேலை பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க.
2: ஆமாம் மேடம், ஆமாம் மேடம்.
0: ஆமாம், இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸும் பண்ணிட்டு ஆக்குபேஷனல் தெரப்பியில் இந்த கையை திறமையாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சில ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது வந்து எல்லா அரசு மருத்துவமனையிலையும்
2: இருக்கு.
0: ஓடின்னு சொல்லுவாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து மூமெண்ட் எல்லாம் கெயின் பண்ணுவாங்க, செய்வாங்க. ஃபிசியோதெரபிஸ்டோட ஹெல்ப்பும் உங்களுக்கு தேவை, ஆக்குபேஷனல் தெரபிஸ்டோட ஹெல்ப்பும் தேவை. ஸோ நம்ம கெயின் பண்ண மூமெண்ட்டை உங்களை வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு, ட்ரெஸ் போட்டுக்க, கையை யூஸ் பண்ணுறது, ஒரு பொருள் எடுக்க அப்படின்னு ட்ரைனிங், எக்ஸசைஸ் மூலமாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதை நீங்கள் முறையாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கையில் ஃபங்க்ஷன் வரும். இது சென்னை கே கே நகரில் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரபி இருக்குது, அங்கே போகலாம்
2: நீங்கள்.
0: ஆமாம், அங்கே தான், அதுக்கான ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குது. அங்கே போனோன்னா நீங்கள் அங்கே முறையான பயிற்சி எடுத்துக்கலாம்.
2: கே கே நகர் இஎஸ்ஐ ஆப்போசிட்லையா மேடம்?
0: ஆமாங்க.

0: ஓகே மேடம், தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ மேம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொலாங்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கல்ல மேம், அதுக்கு வந்து ஹேண்ட் எக்ஸசைஸ் ஏதாவது பெட்டர் ஆகுமா மேம்?
2: ஆ, பெட்டர் ஆகும். எந்த ஒரு ஸ்ட்ரோக்கோ இல்லை எந்த கார்டியோவாஸ்குலர் ஆக்சிடெண்ட் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து இயர்லியாக நம்ம வந்து அட்டென்ஷன் கொடுத்து, நான் சொன்னேன்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, நியூரோபிளாஸ்டிசிட்டி, அதை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோம்னா உங்களுக்கு நல்ல அவுட்கம், நியர் நார்மலே வந்துருவாங்க. ஈவன் ஹேண்ட் ஃபங்க்ஷன் கூட வரும். இவருக்கு 3 இயர்ஸ் சொல்கிறாங்க. 3 இயர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு அந்த கிராஸ்பிங், லேர்னிங் எல்லாமே குறையும். அந்த பாத்வே அண்டு நியூரானல் வயரிங், ரீவயரிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாத்வே எக்ஸிஸ்டிங் கொஞ்சம் குறைவாக இருக்கும். சோ அதனால அவங்களுக்கு இருக்கிறத விட கொஞ்சம் மேம்படலாம். ஆனா 100% வருங்கிறது நம்ம சொல்ல முடியாது. பட் இதே இயர்லி டைம் வந்தாங்கன்னா, இந்த மேக்சிமம் கோல்டன் பீரியட் அண்ட் ரெக்கவரி பீரியட்னு பாத்தீங்கன்னா, த டே 1 ல இருந்து 6 மந்த்.
1: ஓகே. ஸோ இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இருக்கக்கூடியவங்க, அதாவது டயபெட்டிஸ் இருக்கவங்க வந்துட்டு என்ன விதமான இந்த ரிஸ்க்கு வந்து எப்படி மேம் ப்ரிவென்ட் பண்ணலாம் இந்த ஸ்ட்ரோக்குடைய ரிஸ்க்?
2: ஸ்ட்ரோக்கோட ரிஸ்க் வந்து அவங்க டயபெட்டிஸை முதல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அப்புறம் பேலன்ஸ் டயட்டு, சுகர் பேலன்ஸ் டயட் இருக்கணும். அடுத்தது வந்து ஃபைபர் டயட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் குறைச்சிக்கணும். ஆப்டிமம் பாடி வெயிட், பாடி மாஸ் இண்டெக்ஸ்க்கு வந்து கரெக்டான வெயிட்டு வச்சுக்கணும். ரெகுலர் வாக்கிங் பண்ணணும், ரெகுலர் செட் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்புறம் அவங்களோட ஆன்சைட்டி லெவல் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவலை கொஞ்சம் கம்மி
1: பண்ணணும்.
2: வராமல் டயபெட்டிக்காக இருக்கவங்க. அப்புறம் அவங்களோட ஸ்கின்னோட ஹெல்த்தையும் மசிலோட டோனையும் ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்போ தான் லோயர் லிம்பில் வாஸ்குலாரிட்டி நல்லா இருக்கும், காலில் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். இந்த ஸ்ட்ரோக்கில் என்னென்னா, அவங்க வந்து இந்த மாதிரி டயபெட்டிக்கில் வந்து ரத்த குழாய்களோட உள் சுவரில் ஒரு பைப்பில் தண்ணி போகுதுன்னா உள்ள அழுக்கு சேர்ந்தால் தண்ணியோட அவுட்ஃப்ளோ வந்து மெதுவாக வரும், ஸ்ட்ரீம் லைன் வந்து மெதுவாக வரும். அந்த மாதிரி தான் ரத்த குழாயில் நமக்கு பிரச்சனை வந்தாலும் ரத்த ஓட்டம் நமக்கு தடைபடும். அதுவும் வந்து காலுங்கும் போது அதிகமாகவே இருக்கும். அவங்க வந்து டெய்லியே காலுக்கு முறையான பயிற்சியும் வாக்கிங்கும் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன் அடிஷன் டு தட், அந்த சோல் ஆஃப் த ஃபுட்டில் இருக்கிற மசில்ஸையும் நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கணும். அப்போ தான் கிரிப்பு நல்லாயிருக்கும். இல்லைன்னா டயபெட்டிக் நியூரோபதின்னு ஒரு கண்டிஷன் வந்து அவங்களோட செப்பல் போட்டு நடந்தால் காலை விட்டு செருப்பு போகிற மாதிரி இருக்குது, எங்கே காலை சரியாக வைக்கிறோன்னு தெரியாமல் இருக்குது. இல்லை சில இடத்துல ஒரு அபரேஷன் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா காலில் புண்ணாகி அந்த புண்ணு பொறையோடி பல பிரச்சனைகள் வரும். அப்படி ஏதாவது வந்ததுனாலும் இந்த மாதிரி ரிஸ்க் அவங்க மீட் பண்ணுவாங்க. அதனால் எல்லாமே லைஃப்பில் வந்து அவங்க முறையாக எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டு வந்தால் இந்த ரிஸ்க்லேருந்து அவங்க எஸ்கேப் ஆகலாம்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ நீங்கள் இந்த காலில் வந்துட்டு இந்த ஒருவேளை ஒரு வூண்டு வந்ததுன்னா அது வந்து பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொன்னீங்கல்ல மேம். ஒருவேளை சில டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து லெக்கை வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க, அம்பியூட், அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் என்னலாம் பண்ணுவீங்க மேம்?
2: டயபெட்டிக்கில் வந்து ஒரு தன்னை சரியாக கவனிச்சிக்கல அப்படின்னா கேர் கொடுத்தா எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணலாம். கேர் கொடுக்காத பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு காலில் புண்ணு வந்து ஒரு செல்லுலைட்டிஸ் வந்து அந்த புண்ணு ஆறாமல் இருந்து வாஸ்குலாரிட்டி கம்மியாகி அப்புறம் உங்களுக்கு அந்த புண்ணு நாள்பட்டு ஆறாமல் இருந்ததுன்னா டாப்ளர் ஸ்டடி பண்ணி வாஸ்குலாரிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜில் அந்த காலை சேவ் பண்ண முடியலன்னா ஆம்புடேஷன், காலை வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தால் தான் நீங்கள் உயிர் வாழ முடியும், இல்லைன்னா பிரச்சனை ஆகும்னு டாக்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆம்புடேஷன் போனாலும் அவங்களுக்கு நம்ம ரீஹாபிலிட்டேஷன், மறுவாழ்வு ஒரு ஃபிசியோதெரபிஸ்டால் தர முடியும். அவங்களுக்கு வந்து அந்த கால் எடுத்த லெவல் கணுக்கால் லெவலா, இல்லை வந்து முட்டிக்கு கீழேயா, இல்லை அபவ் நீ முட்டிக்கு மேலேயா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஒரு பேஷண்ட்க்கும் தகுந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் செய்து அந்த லிம்மை செய்கிறது ஆர்த்தாட்டிக் அண்ட் ப்ராஸ்தட்டிக் இன்ஜினியரிங் பீப்புள் செய்வாங்க. இது ஒரு டீம் ஒர்க்கு தான். ஸோ டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க என்ன மாதிரி ப்ராசஸஸ் வேணும், செயற்கை அவயம் வேணும்னு சொல்லுவாங்க, அதை மேட் பண்ணி தருவாங்க. அவங்களுக்கு அது ஆப்டா சூட் ஆகுதான்னு ட்ரையல் லிம் லெவல்லே நம்ம செக் பண்ணணும். ட்ரையல் லிம் லெவல் பார்த்து ப்ரெஷர் மாடுலேஷன் இருந்து இல் ஃபிட்டிங்காக இருந்ததுன்னா நம்ம ரெக்டிஃபிகேஷன் கொடுத்து அந்த பேஷண்ட்க்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு அலைன்மெண்ட்லாம் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பேரலல் பார் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும், அதில் வந்து கண்ணாடி முன்னாடி ஆள் உயர கண்ணாடி முன்னாடி அவங்களோட பாஸ்டரல் அலைன்மெண்ட்டை சொல்லி அதில் எப்படி நடக்க பழகணும், எவ்வளோ தூரம் ஸ்டெப் எடுக்கணும், எவ்வளோ வெயிட் போடணும், என்ன அப்ராக்சிமேஷனில் வைக்கணும், அந்த மாதிரி லேர்னிங் ப்ராசஸ், ஹவு டு வாக்குங்கிறத அந்த ஆர்டிஃபிஷியல் லிம்மோட எஜுகேட் பண்ணுவோம். அவங்களுக்கு அப்படி சொல்லி தரும்போது அவங்க கத்துட்ட பிறகு அந்த பேரலல் பார்லேருந்து வெளியில் வாக்கர் வச்சு வருவாங்க, அப்புறம் ஸ்டிக் வச்சு வருவாங்க, ஸ்டிக்கும் இல்லாமல் தனியாகவும் வெளியில் நடப்பாங்க. ஸோ இந்த மாதிரி

0: அந்த பேரலல் பார்லேருந்து வெளியில் வாக்கர் வச்சு வருவாங்க, அப்புறம் ஸ்டிக் வச்சு வருவாங்க, ஸ்டிக்கும் இல்லாமல் தனியாகவும் வெளியில் நடப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கால் இழந்தவங்களுக்கும் டயபெட்டிக்னால அவங்களோட வாழ்க்கையை மறுபடியும் வந்து நார்மலாக லீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி செயற்கை அவயம் பொருத்தி அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி கொடுக்கறதுங்கிறது ஒரு ரோல் எங்களோடது.
1: சூப்பர் டாக்டர்.
0: அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில் போனாங்கன்னா, இப்பெல்லாம் வந்து எண்டோலைட் அப்படி இப்படின்னு காஸ்மெட்டிக்காலாம் நிறைய இருந்துருச்சு அந்த காலத்து மாதிரி வெயிட் எல்லாம் இல்லாமல். அப்படிலாம் இருந்ததுன்னா அவங்களோட கெயிட்டு கூட அவங்க நட ஸ்டைல் கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அவங்க வெல் ட்ரெஸ்அப் பண்ணியிருந்தா ஸோ அந்த மாதிரி வந்து சொசைட்டியில் நார்மல் பீப்புளாவில் மிங்கிள் பண்ண முடியும், அவங்களால அதை செய்ய வைக்க முடியும் நம்மளாலையும்.
1: ஒரு ஃபிசியோதெரப்பியால் இந்த லெவலுக்கு ஒரு பர்சனுக்கு இவ்வளோ ஒரு புது வாழ்வையே கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது டாக்டர். டாக்டர், உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் அதர் தென் எல்டர்ஸை தாண்டி வேறு என்ன பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க?
0: எங்களது குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்க்ளூசிவாக குழந்தைங்களோட வயசு 15-0 பிறந்த குழந்தையிலேருந்து 15 வயசு வரைக்கும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரெஃபரல் வரும், லைக் ஹீமோஃபீலியா பேஷண்ட்டு, அதுக்கப்புறம் பிளட் கேன்சர் பேஷண்ட்டு, நியூரலாஜிக்கல் பேஷண்ட்டு, நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி பேஷண்ட்ஸு, அந்த நியூபார்ன் பேர்த் ரிஸ்க்கு லைக் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் இருந்து அந்த நியூபார்ன் வந்து ரிவைவ் ஆகிறது, அதுக்கப்புறம் வந்து டெவலப்மெண்டல் டிலே குழந்தைங்க, செரிபிரல் பால்சி சில்ட்ரன், ஜெனட்டிக் டிசார்டர் குழந்தைங்க, அப்புறம் டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்த்தோபீடிக்காக வந்து ஃப்ராக்சர் எயில்மெண்ட் இருந்தால் அந்த மாதிரி குழந்தைங்க, அப்புறம் வளைந்த கணுக்கால் பாத சிகிச்சை பிரிவு, அந்த குழந்தைங்க வந்து கிளப் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபுட்டே வளைஞ்சு பிராக்கெட் மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பிறந்த உடனேவே நம்ம கிட்ட வந்தாங்கன்னா 2 நாளோ 1 வாரமோ வித்தின் 10 டேஸில் வந்தால் அவங்கள வந்து ஒரு 6 to 8 மந்த்ஸில் நம்மளோட ஃபிசியோதெரப்பி ப்ரோக்ராம் ப்ளஸ் ஒரு பிரேஸ், ஏஎஃப்ஓ பிரேஸ்ன்னு ஒன்று கொடுப்போம் பாதத்துக்கு ஷூ, அதையும் கொடுத்து பீரியாடிக்கலாக ஒரு மாவுக்கட்டம் எவ்ரி 2 வீக்ஸ் அப்படி போட்டு அதை நார்மல் ஃபுட்டாக ஆக்கி குழந்தை நடக்கும்போது நார்மலாகவே ஆக்கிட முடியும். இந்த மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து குழந்தைங்க நமக்கு வருவாங்க. இதில் எங்களுக்கு நிறைய ரிப்போர்ட் பண்ணுறது பேர்த் பால்சிங்கிற ஹெர்ப்ஸ் பால்சி இல்லை பிரேக்கியல் பிளக்ஸஸ் இன்ஜுரின்னு, அதில் குழந்தைங்களோட கை ரொம்ப அஃபெக்ட் ஆகும், அது ஒரு நியூரலாஜிக்கல் கண்டிஷனு. அதெல்லாமே வந்து குழந்தை வளர்கிறதுக்குள்ளே நாங்கள் வந்து நல்லாவே கொடுத்துட்றோம். 1.5 வயசுக்குள்ள மேக்சிமம் இம்ப்ரூவ்மெண்ட் குழந்தைங்களுக்கு வந்துடுது. இது குழந்தைகள்ங்கிறதுனால இப்படி வேரியஸ் ஏரியாஸ்ல எங்களோட ரோல் இருக்கு, குழந்தைங்களை ட்ரீட் பண்றோம்.
1: ஸோ குழந்தைகளாக இருக்கட்டும் அண்ட் அடல்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்துட்டு ஃபிசியோதெரப்பி வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கணும்னா எவ்வளோ ஏர்லியராக வர முடியுமோ அவ்வளோ ஏர்லியராக வர்றது பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும்.
0: ஒருத்தருக்கு நார்மல் லைஃப்பில் பிரச்சனை இருக்குது, என்னால் இதை ரொட்டீனாக கோப்பப் பண்ண முடியல அப்படின்னா அவங்க முதல்ல டாக்டர்கிட்ட போவாங்க. டாக்டர் ஏதாவது அவங்களுக்கு ஃபிசியோ தேவைப்படும்னா நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்களோட இதை பார்த்துட்டு நிச்சயமாக அவங்களுக்கு நாட் ஓன்லி இவங்க எல்டர்லி பீப்புளுக்கு கூட ஜீரியாட்ரிக்னு நமக்கு இருக்குது, வயசானவங்களுக்கு நிறைய எயில்மெண்ட்ஸ் இப்போ வருது. ஸோ ஃப்ரம் த நியூபார்ன்லேருந்து அன்டில் த டெத்து அண்ட் கன்ஃபைன் டு பெட் சைடில் இப்போ பாலியேட்டிவ்னு ஒன்று இருக்குது. கேன்சர் வார்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஜரி அது இது எல்லாம் முடிச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே 4th stage வந்தால் பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்கள கம்ஃபர்ட் ஜோனில் வச்சு அவங்களோட வேலையை அவங்க பேசிக் நீடை அவங்க கவனிச்சுக்கிற மாதிரி பண்ணுறது கூட மெயின்டெனன்ஸ் எக்ஸசைஸ்ன்னு கொடுத்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்டில் அவங்க கண்டிஷனை ஆஸ் சச் அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும் அப் டு தர் சர்வைவல் பீரியடு. ஸோ அதனால் ஃப்ரம் த பார்ன் நியூ பார்ன்லேருந்து நம்ம அன்டில் தட் லைஃப் பீரியட் வரைக்குமே ஃபிசியோ இன்ன வைடு ஏரியாவில் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம்.
1: எஸ் மேம். மேம், ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒன்று பேசியிருந்தீங்க, அப்படின்னா என்ன மேம் ஃபிசியோதெரப்பியில் ரீஹாபிலிட்டேஷன்?
0: ரீஹாபிலிட்டேஷனுங்கிறது இது ஜென்ரல் டெர்மினாலஜி. ஒருத்தரோட வாழ்க்கை மாறுபட்டு போகுதுன்னா அவங்களோட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி மறுவாழ்வு புனர்வாழ்வு கொடுக்கறது தான் ரீஹாபிலிட்டேஷன். அதுதான் அந்த வார்த்தைக்கு மீனிங்கு. இப்போ ஒரு ஸ்ட்ரோக் வருது, என்னால் நடக்க முடியல, காலை சுற்றி சுற்றி நடக்கிறேன், ஆக்வர்டாக நடக்கிறேன், எனக்கு வந்து சரியாக வந்து எல்லாரை போல ஒரு கூட்டத்தில் நடக்கும்போது நான் அப்நார்மலாக தெரிகிறேன் அப்படின்னு நம்மக்கிட்ட வராங்கன்னா அவங்க ஏர்லி ஸ்டேஜில் வரும்போதே ஃபங்க்ஷனல் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன்லாம் எக்ஸ்ட்ரா இப்போல்லாம் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது, அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸசைஸ் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் சயின்டிஃபிக்காக. அப்போ அதில் ஃபங்க்ஷனல் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன்னா நம்ம எப்படி காலை ஸ்ட்ரைக் பண்ணி நார்மல் வாக்கிங் வரோமோ ஆஃப்டர் த எக்ஸசைஸ் ப்ரோக்ராமை

0: வாக்கிங் ட்ரைனிங் கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷனல் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் எலக்ட்ரோடெல்லாம் நம்ம பாடியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க காலை தேய்க்கும் போது நீங்கள் இந்த காலை தட்டாமல் கரண்ட் வரும்போது இந்த காலை ஸ்ட்ரைக் பண்ணி நடங்கன்னு நேச்சுரல் லேர்னிங் ப்ராசஸை சொல்லி தருவோம். ஸோ அப்போ வந்து அவங்க பழையபடி அந்த அந்த பேட்டர்னையே மறந்துட்டு அவங்க நியர் நார்மல் ஆல்மோஸ்ட் நார்மலாக 98% வந்துருவாங்க. நல்லா கோஆப்ரேட் பண்ணுற பேஷண்ட்டாக இருந்தால் வந்துருவாங்க. அப்போ அதை நீங்கள் புனர்வாழ்வு ரீஹாபிலிட்டேஷன் தானே சொல்லணும்.
1: பேலன்ஸ்
0: எப்படி ஒருத்தர் நல்லா நடக்கிறவங்க திடீர்னு ஒரு கிளம்சியா நடக்கிறதோ, ஒரு ஒரு இப்ப வயசானவங்க வீட்டுல இருக்காங்கன்னா ஏர்லி மார்னிங் எழுந்துக்கும் போது பிபி சுகர் எல்லாம் இருந்து வித்தியாசமா அவங்க கொஞ்சம் நடக்கிறாங்க அப்படி. அப்புறம் வந்து அது பி பேலன்ஸ் வந்து வித்தியாசப்படுறது இல்ல கொஞ்சம் விழுறாங்க அப்படி இருந்தா அப்நார்மலா இருந்தா நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அப்புறம் ஈனா ஐ மூமெண்ட்டு கண்ணில் வந்து தண்ணி வர்றது இல்லை விஷன்ஸ் கொஞ்சம் சரியாக தெரியல எனக்கு வந்து பிளர்ராக இருக்குது என்னால் வந்து சரியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியல எந்த வயசாக இருந்தாலும் ஓகே. அது பிஇ பி ஃபாஸ்ட் எஃப் எஃப்ங்கிறது ஃபேஷியல் ஏசிமெண்ட் வாய் கொப்பளிக்கும் போது தண்ணி ஒழுகிறது இல்லைனா வந்து சாதம் ஏதாவது சாப்பிடும்போது லீக் ஆகிறது இல்லை ஒரு சைடாக ஒதுங்கிறது இல்லை சரியாக சூ பண்ண முடியாமல் இருக்கிறது அது எஃப். ஏங்கிறது ஆம் ஆம்னா எதர் அப்பர் ஆம் ஆர் லோயர் ஆம்ல மசில் பவர் குறைஞ்சி நீ இஸ் கிவிங் வே லேசாக கால் நொடிக்குது இல்லை நான் சாப்பிடும்போது வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது கை தட்டி கொஞ்சம் ஸ்பில் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்லைட்டாக இந்த ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர் மாதிரி ஏர்லி சைனாக தெரியும். மசிலோட பவர் குறைஞ்சா அந்த கோஆர்டினேஷன் போகும் அது வந்து ஏ. எஃப்ஏ எஸ் எஸ் எஸ்னா ஸ்பீச்
1: ஸ்பீச்
0: ஸ்பீச்சுங்கிறது வந்து நான் சொன்ன ரைட் சைடட் ஸ்ட்ரோக்கு லெஃப்ட் சைடட் ஸ்ட்ரோக்கு நம்மளோட ஸ்பீச் ஏரியா லெஃப்ட் பிரெயின் ஏரியாவில் இருக்குது. அந்த இடத்துல லீஷன் ஒரு ஹெமரேஜிக் இருந்தால் அவங்களுக்கு ஸ்பீச் அஃபெக்ட் ஆகும். அப்போ வந்து அந்த ஸ்பீச்சில் ஸ்லரிங் இருக்கா அவங்க கிளாரிட்டியாக பேசுகிறாங்களா இல்லை விட்டு விட்டு பேசுகிறாங்களா அப்படி. அப்புறம் வந்து முழுங்கிறது இப்போ ஸ்ட்ரோக் வரவங்களுக்கெல்லாம் ஏர்லியாக ஹாஸ்பிட்டலைசேஷனில் இருக்கும்போது சரியாக அவங்களால சாப்பிடவோ முழுங்கவோ சாலோ பண்ண முடியாது வாயை நாக்க சுழட்டி ஈஸியாக பேச முடியாது. ஸோ இதெல்லாம் தான் எஸ் ட்ரான்ஸ்ஃபார். அதுக்கப்புறம் வந்து பி ஃபாஸ்ட்
1: பி ஃபாஸ்ட்
0: டீங்கிறது ஒரு டைம் பீரியடுக்கு 1 or 2 days முன்னாடி சிவியர் ஹெட்ஏக் இருக்கலாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் வாமிட்டிங் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த பி ஃபாஸ்ட் சைனை நம்ம எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது.
1: தேங்க்யூ டாக்டர். இந்த ஒரு மணி நேரம் நம்ம கூட
0: நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் என்ன நம்ம நார்மலாக இருக்கணும்
1: இது வந்து சயின்ஸ் மாதிரி
0: சயின்ஸ்.
1: ஓகே ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். எங்கள் கூட நிறைய காரியத்தை வந்து பகிர்ந்து கொண்டீங்க இந்த ஒரு மணி நேரம் உங்களோட வந்து இருந்ததில் எங்களுக்கு நிறைய காரியங்கள் பிசியோதரப்பு பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி டாக்டர்.
0: ஓகே.
1: ஸோ நேயர்களே, நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக என்ன பாடல் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய முகம் திரைப்படத்திலிருந்து சுஜாதாவுடைய குரல வைரமுத்துடைய வரிகளில் நேற்று இல்லாத மாற்றம் என்கின்ற பாடல். மீண்டும் உங்களாரியும் 4 மணிக்கு வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி ஜோனால்.

0: நேரம் 4 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடன் உடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்ட திருத்தத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்து வைத்தார். அறுவடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட்பாட் மற்றும் உரையாடும்

சாய்ஸ்பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதிவர்ஜனா கூறியுள்ளார். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான விரிவான விவரங்களை தெரிவிப்பதற்கான அம்சங்களையும் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பேருந்துகளின் நிகழ்நேர கண்காணிப்பை மேம்படுத்தவும் 13,490 பேருந்துகளில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்தப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் நடைபெறும் திலீப் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் 3வது நாளான இன்று கிழக்கு மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் தெற்கு மண்டல அணி சற்றுமுன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

0: என்ன டாபிக் வணக்கம் யார் எங்க இருந்து? வணக்கம், சத்தமா பேசுங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோபுரக்கிணம்.
0: யாரு?
1: கோபுரக்கிணம்.
0: புரியல சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: கோபுரத்தினம்.
0: கோபுரத்தினம் யார் எங்க இருந்து? சரி சொல்லு சார், எங்க இருந்து பேசுறீங்க? சாரி,
1: திருச்செங்குடி.
0: ஓகே சொல்லுங்க சார், உங்களுக்கான க்வெஸ்சன் நான் என்னன்னு கேட்டறலாமா? ரெடியா இருக்கீங்களா? ரொம்ப சாஃப்ட்டா அமைதியா பேசுறீங்களே.
1: சென்னை
0: தான் கேட்வே ஆஃப் சவுத் இந்தியா. சூப்பர் சார்.

0: நன்றி சார், நன்றி. அதாவது டக்குன்னு நான் வந்து மெரினா பீச்னு ஒன்று வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, சூப்பர். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக கேம் விளையாட போகிறோம். ஸோ அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மேடம் சென்னை பூந்தமல்லி கலைசாமி. நல்லா இருக்கீங்களா?
0: கலைசாமி சார் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்க.
0: ஸோ உங்களுக்கான க்ளூ கொடுத்துடலாமா? என்ன கேம்னு புரிஞ்சுதா?
1: ஆ மேடம்.
0: ம், ஓகே. இவர் வந்து நம்ம இந்தியாவுடைய முன்னாள் குடியரசு தலைவர். இவர் இவர் ஒரு விஞ்ஞானி. யார்?
1: அப்துல் கலாம்.
0: அடடே, சூப்பர் சார், சூப்பர். வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி.
1: நன்றி மேடம், நன்றி.
0: பா, பயங்கரமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க போல. முன்னாள் குடியரசுத் தலைவர் விஞ்ஞானினா அப்துல் கலாமே அப்படின்ட்டாங்க டக்குன்னு. சூப்பர். அப்துல் கலாம் அவர்கள் தான் வந்துட்டு இதோடைய விடை. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் ஒரு நபர் பற்றியோ இடம் பற்றியோ வந்துட்டு குட்டி குட்டியாக வந்து ஹிண்ட் கொடுப்பேன். நீங்கள் அது என்ன அப்படிங்கிறத டக்குன்னு கண்டுபிடிச்சி டப்புன்னு ஆன்சர் சொல்லணும். ஸோ அடுத்த கால் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம். விபிஎஸ் கண்ணன் சார் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? தேசிய விலங்கு காட்டுக்கு ராஜா, நான் கேக்கலங்க. தேசிய விலங்கு, தேசிய நேஷனல் அனிமல். சரி, இதோட உடல்ல வந்துட்டு லைட் அங்கங்க கருப்பு கலர்ல இருக்கும். வணக்கம் சார், எங்க இருந்து சார்?
2: காமராஜபுரத்திலிருந்து செந்தில்குமார்.
0: செந்தில்குமார் சாரா? சூப்பர் சார், எப்படி இருக்கீங்க? மலருடைய பெயர்
2: என்ன?
0: மலர் கண்டுபிடிக்கணும். இந்த மலர் வந்து தண்ணியில தான் இருக்கும். சூப்பர் சூப்பர் சார், நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு?
3: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன்.
0: பிரமிளா, எப்படி இருக்கீங்கம்மா?
3: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். சோ இன்னைக்கு உங்களுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படினு பார்த்தறலாமா? க்ளூ கொடுக்கட்டா, கண்டுபிடிக்கிறீங்களா?
3: ஆ, இது வரைக்கும் ஈஸியா இருந்தது.
0: இதுவும் ஈஸி தான், பயப்படாதீங்க. சொல்லட்டா, இவர் வந்து நம்ம சுதந்திர போராட்டத்தோட முக்கிய தலைவர்ல ஒருத்தர். முக்கிய தலையில ஒருத்தர் அப்படின்னு சொன்னா கூட வந்து நீங்க கண்டுபிடிச்சிடுறீங்களப்பா. என்னையா இது? இன்னும் கடினமாவா? பயங்கரம். இதுவே வந்து ஒரே க்ளூல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கிறது எனக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கு. பாருங்க, அடுத்த காலருக்கு இருங்க, நான் நல்லா டஃபா கொடுக்குறேன். நன்றிம்மா, நன்றி.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
5: Every great journey begins with people coming

0: வெல்கம் பேக் டு ஃபன் பண்ணலாமா. எஸ் நேயர்களே, யூ திரைப்படத்தில் இருந்து சூப்பரான பாடலுக்கு கிருகனாஸ் எழுதி பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். ஜிவி பிரகாஷோடைய இசையில் தான். நேரம் இப்போது 4:15 ஆயாச்சு. எஸ் இன்றைக்கி ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் வந்து நான் க்ளூ கொடுப்பேன், அதை வச்சு நீங்கள் அது என்ன பொருள் நபர் அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்கிறது தான் கேம் விளாண்டுட்டு இருக்கோம். அடுத்த நேர் யாருன்னு பார்த்துலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், கோயம்புத்தூர் பார்த்திபன். நலமா இருக்கீங்க மேடம்?
0: பார்த்திபன் சார் நலமா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? பெருங்கடல் இது ஒரு கடலோட பேர். உலகத்திலேயே மிகப்பெரிய பெருங்கடல் இதுதான்
1: சொல்லுவாங்க.
0: கிழக்கு பகுதியில அது இருக்கு. சூப்பர், பயங்கரமா பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல
1: வந்துட்டு.
0: சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் சார் பார்த்திபன் சார், நன்றி.
1: நன்றி மேடம்.

0: காலர் யார் எங்கிறது? வணக்கம்.
1: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம், சூப்பரா இருக்கோம். என்ன காஃபி டீ எல்லாம் குடிச்சாச்சா? இந்த மலை பிரதேசத்துக்கு தான் வந்து போவாங்க. ஒரு ஒரு ஹில் ஸ்டேஷன் பேர் இது, ஒரு ஊரோட பேர் இது.
1: எங்க தமிழ்நாட்டுல இருக்கா?
0: தமிழ்நாட்டுல தான் இருக்கு. ஆவுனா தமிழ்நாட்டுல இருக்கவங்க அடிக்கடி, அது ரொம்ப புகழ் பெற்ற ஒரு ஹில் ஸ்டேஷன் இது. மலைகளின் அரசி அப்படின்னே சொல்லுவாங்க, குயின் ஆஃப் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: இது ஊட்டி.
0: பாத்தீங்களா, சூப்பர். வாழ்த்துக்கள் சார், நன்றி.
1: நன்றி நன்றி.
0: என்னடா, என்ன கேள்வி கேட்டாலும் டப்பு டப்புன்னு ஆன்சர் பண்றாங்க. அடுத்த காலர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிறது?
2: சண்முகசுந்தர பேசுறேன் மேடம், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கும் சார். சண்முக சுந்தரமா?
2: சண்முக துறை மேடம்.
0: சண்முக துறை
2: வேற
0: கேள்வி கிரிக்கெட்டே தெரியாதவங்க கூட இந்த பதில் தெரிஞ்சிருக்கும். பரவாயில்ல, நீங்க வந்து வேற கேள்வி கேட்டதுனால வந்துட்டு. சரி, தூங்கா நகரம்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஊர் என்ன ஊர் சொல்லுங்க பாப்போம். இந்த ஊரை வந்து தூங்காத நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: மீனாட்சி
0: அம்மன் கோவில் வந்து இந்த ஊர்ல தான் இருக்கு. பாருங்க, சூப்பர் சார், வாழ்த்துக்கள், நன்றி. மதுரையை தான் வந்து தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் சார், நன்றி சார், நன்றி. வந்து சட்டு சட்டுன்னு ரெண்டு க்ளூவை கூடுமா, நாங்கள் பதிலை சொல்லிட்டு ஓடிட்டு போயிட்டே இருக்கோங்கிற மாதிரி வந்து டமால் டமால் வந்துட்டு ஆன்சர் பயங்கரமா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த காலர், வணக்கம். ரெயின் பாய் சார்.
3: ஹலோ, மாலை வணக்கம் மேடம்.
0: மாலை வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
3: ரங்கராஜன் ஃப்ரம் தயாராயனகர். ஜாய்ஃபுல் ஜோனல், எப்படி இருக்கீங்க?
0: ரங்கராஜன் சார், ஜாய்ஃபுல்லா இருக்கிறேன் சார், நன்றி.
3: ஓகே ஓகே, கேளுங்க மேடம்.
0: ஓகே ரங்கராஜன் சார், உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்துலாமா? இதுக்கு முந்தின காலர் வந்துட்டு கிரிக்கெட் பத்தி என்கிட்ட தவறா கேட்டுட்டீங்க, நான் வந்து கிரிக்கெட் ஃபேனே இல்ல அப்படிண்டாங்க. உங்ககிட்ட கிரிக்கெட் பத்தி கேக்கலாமா? இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கிரிக்கெட்டருங்க, அதாவது மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னு வந்து இவரை வந்து கூப்பிடுவாங்க. அவ்வளவுதான். சூப்பர் சார், சூப்பர், நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
4: வீரதுரை.
0: வீரதுரை சார், சூப்பரான பேரா இருக்கு. சூப்பர் சார், உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்தலாமா? க்ளூ குடுக்கட்டா? ஓகே, இது வந்து இந்தியாவுடைய தேசிய பறவை, நேஷனல் பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியல, இந்தியாவுடைய தேசிய பறவை புறாவா உங்களுக்கு? ஈஸி தாங்க, இது நம்ம எல்லா ஊர்லயுமே.
5: To imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together,

பாசிபிலிட்டிஸ் பிகம் ப்ரோக்ரஸ். உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: பண்ணலாமா?
1: வெல்கம் பேக் டு ஃபன் பண்ணலாமா. எஸ் நேயர்களே, நேரம் இப்போ 4:25 ஆயாச்சு. ஒரு குட்டி சுட்டி பாடல் தான் வந்து கேட்டுட்டு வந்தோம். கூலி திரைப்படத்திலிருந்து பவர் ஹவுஸ் அப்படிங்கிற சூப்பரான பாடல், அறிவு மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் இணைந்து பாடிய பாடல். அறிவுடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்தரோடைய இசையில். எஸ் இப்பவும் வந்து நம்ம பேக் டு த ஷோ வந்தாச்சு, ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிறது?
2: வணக்கம், மாசத்திலிருந்து நித்யா பேசுறேன்.
1: நித்யா? ஒரு மலையோட பெயர். ஓகேவா? இதுதான் வந்து உலகத்தோடைய மிக உயரமான மலை அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து இமயமலையில இருக்கு.
2: இமயமலையா?
1: இது இமயமலையில இருக்குது.

0: இமயமலையே தான் அது. அந்த
1: இமயமலையில இருக்கக்கூடிய ஒரு சிகரம்,
0: சிகரம் எவரெஸ்ட்.
1: ஆட சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி. அடடா என்னங்க, எவ்வளவு டப்பா கேட்டாலும் வந்து பதில் சொல்லிடுறாங்க. என்ன சிகரம்னு கேட்டா கூட சொல்றாங்களே. அடுத்த காலர் வணக்கம், ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
2: வணக்கம் மேடம், அருணாச்சலம் பொறுக்கப்பட்டிருந்தேன்.
1: அருணாச்சலம் சார், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: ஓகே சார், உங்களுக்கான க்ளூ கொடுத்துடலாமா? ஓகே, இவர் வந்து ஒரு தமிழ் திரைப்படத்துடைய இசை அமைப்பாளர், ஓகேவா?
2: சொல்லுங்க.
1: இவருடைய பேர் எப்பவுமே வந்துட்டு இசை புயல் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் சார், சூப்பர், வாழ்த்துக்கள். ரொம்ப ஈஸியா? சூப்பர் சார், சூப்பர், வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: சார், நன்றி. கோபாலன் சார், நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க? அமக்கலமா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், சூப்பரா சொல்லிருக்கீங்க. சூப்பர் சார், உங்களுக்கான க்ளூ என்னன்னு கொடுத்துட்டா
3: சொல்லுவோம்.
1: இது வந்து தமிழ்நாட்டுல மிகவும் போற்றக்கூடிய ஒரு விதமான நடனம். கை கால் அசைவுகளுடன் முக பாவனைகளும் வந்து ரொம்ப முக்கியம் இந்த நடனத்துல.
3: பரதம்,
1: வெறும் பரதமா? அது என்னன்னு சொல்லுவாங்க?
3: பரதநாட்டியம்.
1: சூப்பர் சூப்பர் சார், சூப்பர், வாழ்த்துக்கள் சார், நன்றி. சரியான பதில். ஓகே, சோ அந்த அடுத்த காலர் யாருன்னு பார்த்தறலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: வணக்கம், நான் தேவராஜ் பேசுறேன், அம்பத்தூர்ல இருந்து.
1: தேவராஜ்,
4: நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை வரணும், நல்ல ஐடியா, ரொம்ப சந்தோஷம்.
1: ஓகே,
4: வருவாங்க நீங்க சொல்லிருக்கீங்க.
1: கண்டிப்பா.
4: அந்த டிசிஜர் குயில் கோபின்னு ஒருவர் இருக்காங்க.
1: ஆமா,
4: அவர் வந்து முதல் நேரா கோபுரத்னான்னு சொல்லிட்டு வந்தாரு.
1: ஓகே,
4: ஆட்டோகுமார்னு பேரை மாத்தி வர்றாரு. விஜய் பாரதியும் உங்களையும் ஏமாத்துறாரு பயங்கரமா. அவர் ஒரு நாளைக்கு நாலு முறை அஞ்சு முறை வராங்க.
1: கண்டிப்பா சார். ஓகே, ஸோ நம்ம ரெயின்போவில் வந்துட்டு புதுசாக ஒரு சின்ன ரூல் கொண்டு வந்திருக்கோம். என்னென்னா, ஒரு நிகழ்ச்சியில் பேசிட்டீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் அடுத்த நாள் தான் வந்து வேற ஒரு நிகழ்ச்சியிலையோ இல்லை அடுத்த நாள் தான் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு. புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தானே தவிர, இது வந்து யாரையும் வந்து புண்படுத்துவதற்காக அல்ல. அது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸோ நேயர்களே, சூப்பராக வந்துட்டு நிறையவே வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பொருளோட பெயரோ இல்லைனா அது ஒரு இடமா கூட இருக்கலாம், அதோடைய பெயர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் நிறைய க்ளூ கொடுப்பேன். நீங்கள் அதை வச்சு அது என்ன, யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இன்னைக்கு இந்த ஃபன் தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் வந்து என் கூட சேர்ந்து தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-0-0-3-8 அல்லது 298-5-2-0-5-5-4. ஸோ நேர்களே, சூப்பராக வந்து இந்த கேம் போயிட்டு இருக்கா, அந்த நேரத்துலையும் கூட ஒரு சின்ன குட்டி ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரலாமா? எஸ் நேர்களே, ஒரு குட்டி பிரேக், அதை தொடர்ந்து உங்களுக்காகவே காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. என்னை இழுக்குது அடி அப்படிங்கிற பாடல் தான் ஏஆர் ரகுமான் மற்றும் தி இணைந்து பாடிய பாடல். விவேக்குடைய வருகல்ல ஏஆர் ரகுமானுடைய இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே சமதூளு.
5: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026.

0: ஒரு கனவு,
1: ஓர் இலக்கு,
0: ஒரு பயணம்,
1: ஒரு வெற்றி. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த வழியில பயணிக்கணும்,
0: இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுறவங்களுக்கு இனி ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய பயணம், ஒரு புதிய வழிகாட்டுதல், ஒரு புதிய நம்பிக்கை.
1: ஜெய்கலாம் வாங்க. போட்டி தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கு பிரத்யேக வாராந்திர நிகழ்ச்சி.
0: தேர்வுக்கு தேவையான முக்கிய தகவல்கள்,
1: தேர்வுக்கு தயாராகும் வழிமுறைகள்,
0: அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளின் ஆலோசனைகள்,
1: பயனுள்ள குறிப்புகள் மற்றும் முக்கிய தகவல்கள்,
0: வெற்றி பெற்றவர்களின் வெற்றி பயணம்,
1: இன்னும் பல ஊக்கமளிக்கும் தகவல்கள் மற்றும் வெற்றி கதைகள்.
0: உங்கள் தேர்வு தயாரிப்புக்கு ஒரு புதிய பாதை,
1: உங்கள் கனவுக்கு ஒரு புதிய நம்பிக்கை.
0: ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை
1: 5-2 மணிக்கு ரெயின்போ மேடையில் ஜெய்கலாம் வாங்க.
0: கேளுங்க, கத்துக்கோங்க, தயாராகுங்க.
1: உங்க வெற்றிக்காக பயணிப்போம்.
2: நன்றி உங்களோட தகவலுக்கு. உங்களுக்கான க்ளூ என்னன்னு
3: பாத்துடலாமா?
2: தெரிஞ்சா சொல்றீங்களா? ஓகே, இவர் தான் வந்துட்டு நம்மளுடைய குழந்தைகளுடைய சாச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரெண்டு க்ளூ எல்லாம் வேணாங்க, ஒரு க்ளூவே போதும் அப்படிங்கிற மாதிரி.
4: மாலை வணக்கம் சார் யார் எங்க இருந்து
2: ஒரு நதியோடைய பேர் தான் நீங்க கண்டுபிடிக்கணும், சரியா? இந்தியாவில மிக நீளமான நதிகள்ல ஒன்று அப்படின்னு பொதுவா குறிப்பிடுவாங்க. ரொம்ப புனிதமான ஒரு நதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நதினாலே இந்தியால ரொம்ப முக்கியமான நதிங்க இது. சரி, உங்களுக்கு அது எங்க இருக்குன்னு கூட சொல்றேன். வாரணாசி நகரத்துல இதோடைய கரை இருக்குது. இது வந்து உங்களுக்கு இப்படி சொல்றேன் பாருங்க, இந்தியால நார்த் இந்தியால இருக்கு இந்த நதி. நார்த் இந்தியால வந்துட்டு ரொம்ப
3: இம்பார்ட்டன்ட்.
2: ஓகே, நன்றி சார், நன்றி. இந்தியாவில மிக நீளமான நதினு இத வந்து பொதுவா குறிப்பிடுவாங்க. இந்த நதி வந்து நார்த் இந்தியால இருக்கு.

0: சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க, கங்கை நதி தான். நன்றிமா, நன்றி,
1: நன்றி.
0: எஸ் நேர்களே, சூப்பராக வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்ததான் ஒரு குட்டி சுட்டி விடை, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நம்ம ஃபன் பண்ணலாம்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress. இந்த ஷோஸ் உங்களுக்காக தான். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சி பிரத்யேகமாக உங்களுக்கானது. ஸோ கலந்து கொள்ள மறக்காதீங்க. ஓகே, ஸோ ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் வந்து அடுத்த காலர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: வணக்கம், சரஸ்வதி பேசுகிறேன்,
0: திருச்சியிலேருந்து. சரஸ்வதி அம்மா, எப்படி இருக்கீங்க?
4: ஃபைன், தேங்க் யூ. நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கமா. ஸோ உங்களுக்கான க்ளூ கொடுத்துட்டுமா? இது வந்து ஒரு கவிஞருடைய பெயர், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற கவிஞர். இவருடைய பாடல்கள்ல ஒரு முக்கியமான பாடல் வந்து அச்சம் இல்லை அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு.
4: பாரதியார்.
0: முழு பெயர் சொல்லுங்க பாப்போம்.
4: மகாகவி பாரதியார்.
0: மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். சூப்பர்மா, சூப்பர். நன்றிமா, நன்றி,
4: நன்றி.
5: நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன். விடை தெரிந்தால் சொல்கிறேன், சொல்லுங்கள் கேள்வியை.
0: அடடா, வர்றதுக்குள்ளேயே வந்து ஸ்பீச் ரெடி பண்ணிட்டு வந்துருவீங்க போலயே மந்திரமூர்த்தி சார்.
5: உங்க
0: ஊருக்கு பக்கத்துல உள்ள ஒரு ஊர் தான். நீங்க எந்த ஊர் சொன்னீங்க? நாகர்கோயில் தானே?
5: ஆமா, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன்.
0: சூப்பர். ஓ, ரொம்ப அப்ப ஈஸியா வந்து இதுக்குரிய பதில சொல்லிருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இந்தியாவில தென்கொடியில உள்ள ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலம்.
5: கன்னியாகுமரி.
0: நிகழ்ச்சி வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. அடுத்த கலர் யார் எங்க இருந்து?
6: வணக்கம்.
0: மாதவன்.
6: செல்வராஜ்.
0: செல்வராஜ். செல்வராஜ் சார், எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கு மேடம்.
0: சூப்பர் சார். உங்களுக்கான க்ளூ கொடுத்துடலாமா?
6: சொல்லுங்க மேடம்.
0: டஃபா கொடுக்கணும்.

0: ஈஸியாக கொடுக்கவா?
1: ஈஸியாக கொடு மேடம்.
0: சரி, ஆல்ரெடி வந்துட்டு இதே ஆன்சருக்கு வேற கேள்வி க்ளூ கொடுத்தேன், இது வேற கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. இவர் வந்து மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க
1: இவரை.
0: ஓகேவா? இவர் ஒரு விஞ்ஞானி. யார்?
1: அப்துல் கலாமா.
0: எஸ், சூப்பர், சரியான விடை. நன்றி சார, நன்றி, வணக்கம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், வணக்கம், வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். ஓகே, சொன்னீர்களே நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2960003 8 அல்லது 2952 0554. அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம், அடடடா, வணக்கம் ரெயின்போ எஃப்எம், வணக்கம்.
2: படப்புல ராஜி பேசுறேன்.

0: பாருங்க 2986003 8 அல்லது 2952052554. அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். அடடடடா, வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். இவர் வந்து ஒரு இசை அமைப்பாளர். 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இவர் வந்து இசை அமைச்சிருக்காரு. இவரை வந்து இசை ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அது? சூப்பர் சார், சூப்பர். வாழ்த்துக்கள் சார், நன்றி.
1: ஹலோ ஹலோ ஹலோ மேடம்,
0: சொல்லுங்க சார்.
1: நீங்க வந்து டீச்சர் ஆகணும்னு
0: நன்றி சார. நன்றி நன்றி நன்றி. ஓகே, அடுத்த காலர் யாருன்னு பார்த்துலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து? ஹலோ, நீங்க ஹலோ
2: ஹலோ
0: கேக்குதுமா? சொல்லுங்க. ஹலோக்கு அப்புறம் அடுத்து சொல்லுங்க, உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: அகரன், செங்கல்பட்டு, மேடவாக்கம்.
0: மேடவாக்கம். உங்க பேர் என்ன சொன்னீங்க?
2: அகரன்.
0: அகரன், அகரன், சூப்பர்மா. உங்களுக்கான க்ளூ கொடுத்துடலாமா? ஓகே. ஸோ ஈஸியாக கொடுக்கணுமா, கஷ்டமாக கொடுக்கணுமா? ஹலோ, ஈஸியாக கொடுக்கவா? சரி, நீங்கள் மூவிஸ்லாம் பார்ப்பீங்களா? மூவிஸ்லேருந்து சொல்கிறேன் பாருங்க. இவர் வந்து தமிழ் திரைப்படத்தின் முன்னாள் நடிகர். இப்போ வந்து இவர் நடிகர் இல்லை, ஓகேவா? இவரை வந்து ஈஸியாக கொடுக்குறதுனால நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிற தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க இவர். யார் அது? யாருடைய பெயர் அது? தெரியலையா? சரி, ஈஸியா சொல்றேன். மாஸ்டர் திரைப்படத்தோடைய நடிகர் யாரு?
2: படம் பேர் என்னது?
0: மாஸ்டர். மாஸ்டர் திரைப்படத்தின் நடிகர். தெரியலையா? சரி, பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஃபார் காலிங். எஸ், நேர்களே, சூப்பர் டூப்பராக வந்து நம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான். எஸ். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986003 8 அல்லது 2952052554. ஸோ நேர்களே, இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5:02 மாலையில் நம்ம கூட வந்துட்டு ஒரு சூப்பரான நிகழ்ச்சி இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து 5:02 நம்ம ரெயின்போ பண்பலை 101.4 வந்துட்டு கலந்து கொள்ள மறக்காதீங்க. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

சூப்பர் டூப்பரான பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 4:55. எஸ் ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சியில் இந்த 1 மணி நேரம் சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் இன்னைக்கும் வந்து நான் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு நாள் உங்கள் அறியும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜோனால். நேர்களி நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து கனிமா அப்படிங்கிற பாடல் வந்துகிட்டே இருக்கு. சந்தோஷ் நாராயணனுடைய இசையில் அவருடைய குரலில் விவேக்குடைய வரிகளில் கேட்டேன். இந்த 104.4 எங்க எல்லாமே சமதூடு.

0: நேரம் 5 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடனுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்ட திருத்தத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்து வைத்தார். அறுவடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட்பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ் பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான விரிவான விவரங்களை தெரிவிப்பதற்கான அம்சங்களையும் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பேருந்துகளில் நிகழ்நேர கண்காணிப்பை மேம்படுத்தவும் 13,490 பேருந்துகளில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்தப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார்.

திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆசிய கோப்பை இளையோர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 7-3 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: புரிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். மகாகவி பாரதியோட இந்த வரிகளோட உங்களை ரெயின்போ மேடை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்பது நான் உங்கள் தோழி வித்யா. வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய பயணம் கடினமாகவும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நம்பிக்கை, ஒவ்வொரு முயற்சியும் ஒரு புதிய வாய்ப்பு, ஒவ்வொரு தடையும் ஒரு புதிய பாடம். அந்த பயணத்தில் உங்களோட பயணிக்கு வருகிறது நமது எஃப்எம் ரெயின்போவின் புதிய முயற்சியாக இந்த வாராந்திர நிகழ்ச்சி ஜெயிக்கலாம் வாங்க. இன்று முதல் இனி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதே நேரத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கும் தங்கள் இலக்கை நோக்கி விடாமுயற்சியோடு பயணிக்கிற ஒவ்வொரு தேர்வருக்கும் தேர்வு உத்திகள், நேர மேலாண்மை, தன்னம்பிக்கை, பொது அறிவு, அறிவார்ந்த அணுகுமுறை, இப்படி பல கோணங்களில் இந்த நிகழ்ச்சி பயணிக்க போது. இன்னைக்கு நம்முடைய முதல் நிகழ்ச்சி முதல் விருந்தராக சிறப்பு மக்கிட்ட வந்திருக்கிறவர், அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். வெட்டினரி டாக்டராக இருந்து பல பேருக்கு வெற்றி படிகளை அமைத்து கொடுத்த ஒரு வழிகாட்டி, எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், பண்பாளர், இப்போ அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையத்துடைய முதல்வர் டாக்டர் டி சங்கர சரவணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம். வணக்கம்
0: சார். இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு அது கனவாக இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை தவிர பல எக்ஸாம்ஸ் இருக்குது. அதை பற்றிய சரியான புரிதல் இன்னும் நிறைய பேர்கிட்ட கிடையாது. அதை பற்றி எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா?
1: நிச்சயமா மேடம். முதல்ல ரெயின்போவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள், நன்றி. ரெண்டுமே ரொம்ப நல்ல நிகழ்ச்சியை நீங்கள் தொடங்கியிருக்கீங்க, ஜெயித்து காட்டுவோம் சொல்லிட்டேன். யூபிஎஸ்சியில் பொறுத்த மட்டில் ஆல் இண்டியா சர்வீஸ்னு சொல்கிறது தான் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிறது. இந்தியன் சிவில் சர்வீஸில் மொத்தம் ஒரு 28 சர்வீசஸ் இருக்குது. இது ஆல் இண்டியா சர்வீஸ் தவிர ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் சர்வீஸ் அப்படின்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஐஎஃப்எஸ்ங்கிறது அது இதில் தான் வருது. சென்ட்ரல் சர்வீஸில் வரும் அந்த கேட்டகரியில். இப்போது கம்பைன்டு எக்ஸாம் அந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் எழுதும்போது ஆல் இண்டியா சர்வீஸு, ஐஏஎஸ் ஐபிஎஸ், அதுபோக ஐஎஃப் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்குது. அதுக்கு ரெண்டுக்கும் காமனான ப்ரிலிம்ஸ் தான், மெயின்ஸ் மட்டும் அதுக்கு வேறு. சென்ட்ரல் சர்வீஸை பொறுத்த மட்டும் ரொம்ப ப்ரொசீஜியஸ் சர்வீஸ்னால் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ். ரெவன்யூ சர்வீஸில் இன்கம் டேக்ஸ் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது, அப்புறம் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸு. ஸோ அப்புறம் வந்து இது மாதிரி ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ், ரயில்வே பர்சனல் சர்வீஸ், இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நீங்கள் தொலைக்காட்சி உங்கள் துறை சார்ந்தது இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். ஏன்னா நிறைய பேர் விரும்புவாங்க சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறது யாருன்னு கேட்பாங்க. அது இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு நிறைய பேருக்கு அதில் ஆர்வம் வரும். அந்த மாதிரி நிறைய 28 சர்வீஸ் இருக்கிறதுனால மத்திய அரசு சார்ந்த பல பணிகளில் நீங்கள் இருக்கலாம், ஆல் இண்டியா சர்வீஸ் உட்பட.
0: இப்போது இந்த தேர்வுக்கான முறைகள் மூன்று நிலைகள் இருக்கு இல்லையா? ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்குது, அடுத்தது மெயின் தேர்வுகள் எழுதணும், அடுத்தபடியாக நேர்முக தேர்வு இருக்கு. இதை பற்றிய புரிதல் நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா நான் படித்தா ப்ரிலிம்ஸ்க்கு

0: படிச்சா போதும் இல்ல மெயின்ஸ்க்கு டைரக்டா படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களும் இருக்கு இல்லையா. ஒரு மாணவன் நான் யூபிஎஸ்சிய ஜெயிக்கணும் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும் நினைச்சாங்கன்னா அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி இருக்கணும் சார்?
1: அது ரொம்ப முக்கியமானது. ஒரு ஒன் இயருக்கு முன்னால் நம்ம ப்ரிப்பரேஷனை தொடங்குறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் 2027 ப்ரிலிம்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா, இப்போ 2026 தொடங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒரு இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிற இப்போ நாங்களே இப்போ ஒரு எக்ஸாம் வச்சு எடுக்கிறோம் யூபிஎஸ்சிக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடையது இப்போ 6ஆம் தேதி நடந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 26,000 பேர் எழுதுகிறாங்க அந்த எக்ஸாமை. அதுலேருந்து ஒரு 1,000 பேரை தேர்ந்தெடுத்து மாதம் 7,500 ரூபா நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து ஃபெலோஷிப் கொடுக்குது. இந்த ஃபெலோஷிப் அவங்க 2 வாட்டி வாங்கலாம், 2 வாட்டி எக்ஸாம் எழுத முடியும், எழுதி அவங்க வாங்க முடியும். அதுபோக நமக்கு அந்த இது பார்த்திங்கன்னா, அந்த டூரேஷன் எப்படி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 9 மாதம் படித்தாங்கன்னா அவங்க வந்து ப்ரிலிமினரிக்கு தான் படிப்பாங்க அந்த கோர்ஸ் ஃபார் ப்ரிலிம்ஸு. முதல்ல ஒரு 3 மாதம் நாங்கள் வந்து மெயின்ஸுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருவோம். இப்போ வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா செப்டம்பர் கடைசியில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் மெயின்ஸுக்கு அவங்க, ஏன்னா ப்ரிலிம்ஸ் அப்ளை பண்ணும்போதே மெயினில் என்ன ஆப்ஷனல்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனலுக்கான அவங்களுக்கான ப்ரிலிமினரி ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஸோ தட் அவங்க, ஏன்னா மெயின்ஸ் முடித்த உடனே இருக்கக்கூடிய ஒரு 75-80 நாள் தான் இருக்கும், அதில் அவங்க மெயின்ஸ் படிக்க முடியாது. ஸோ ஏற்கனவே படிச்சிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் கிடைக்கும். மினிமம் 3 மந்த்ஸ் to 6 மந்த்ஸ் படிச்சிருக்கணும், அப்போ தான் அவங்க இது பண்ண முடியும். அப்புறம் ப்ரிலிம்ஸ் முடித்த உடனே மெயின்ஸு, அப்புறம் இன்டர்வியூ. அதில் முக்கியமாக நிறைய பேர் எங்கே மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ரைட்டிங் ப்ராக்டிஸ் வேணும். அது வந்து ப்ரிலிம்ஸ் முடித்த அப்புறமா பண்ண முடியாது, கொஞ்சம் முன்னாலே பண்ணியிருக்கணும். அதனால் ஏர்லியர், அதாவது ஜென்ரலி காலேஜில் ஏர்லி பேர்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் குடிமை பண்ணி ஆற்றுப்படையின் ஒரு நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே முன்னாலே கொடுத்துருவோம் ஏசிசியில். என்னென்னா காலேஜில் ஃபைனல் இயர் இருக்கும்போது அப்போவுமே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்னென்ன தப்புலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து டாப்பர்ஸை வச்சு பேசும்பொழுது அப்போ அவங்களுக்கு தெரியும், நம்ம இந்த மாதிரி நான் இப்படி பண்ணிட்டேனால எனக்கு டிலே ஆகிடுச்சு, நீங்கள் இப்போ காலேஜ்லேயே தொடங்கிருங்க அப்படிங்கும்போது ஒரு 6 மந்த் to 8 மந்த்ஸ் முதலே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா, அப்புறம் ப்ரிலிம்ஸ் ஒரு 6 மந்த்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மெயின்ஸுக்கு அந்த 80 நாள் போதும். அப்போ மெயினில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி மெயின்ஸ் எழுதிட்டாங்க அப்படின்னா மெயின்ஸ் முடிச்சோடனே இன்டர்வியூ, இன்டர்வியூக்கு வந்து 3 வீக்ஸ் ட்ரைனிங் கொடுப்போம். அப்புறம் இன்டர்வியூக்கு பர்சனாலிட்டி டெஸ்ட், அதுக்கான என்னென்ன கேட்பாங்க என்னென்னு கேட்க மாட்டாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா தே கேன் கிராக் தி இன்டர்வியூ ஆல்சோ. ஸோ இதுதான் வந்து மொத்தமாக ஒரு ஹோலிஸ்டிக்கான பிளான்.
0: ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடம் விளம்பர இடைவேளை,

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: ரெயின்போ மணி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கோம். நான் மட்டும் கேள்வி கேட்டா போருமா, எங்களுக்கும் கேள்வி கேட்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்களேன் அப்படின்னு நேயர்கள் கேட்கறதுக்கு காதில் விழுந்துருச்சு. என்ன நம்பருக்கு கால் பண்ணலாம் மணி?
3: 298600038 என்ற எண்ணுக்கும், 295205554 என்ற எண்ணுக்கும் நேயர்கள் தொடர்பு கொள்ளலாம். முன்னாடி இணைப்பு என்ன 044 இணைச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களுக்காக எண்கள் மீண்டும் ஒரு முறை 298600038 and 295205554.
2: சார், நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, சில மாணவர்களுக்கு நம்ம ஃபினான்ஷியல் எய்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய நிறுவனம் 1960களில் ஆரம்பிச்சு இப்போ மர்ஜ் ஆகி 2000 அப்புறமா இப்போ செயல்பட்டு இருக்கு இல்லையா?

0: டுடே இந்த நிறுவனத்தில் நான் வந்து சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாணவர் நினைச்சாருன்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன சார்?
1: கண்டிப்பாக ரெண்டு இது மூலமாக தமிழ்நாடு அரசு இதை பண்ணுது மேடம். ஒன்று வந்து டிஎன் ஸ்கில்னு சொல்லிட்டு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக அதை அந்த எக்ஸாம் வச்சு இந்த ஃபெலோஷிப் கொடுக்குறது. இன்னொன்று வந்து ரெசிடென்சியல் கோச்சிங் அப்படிங்கிறது ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய அது கீழே இருக்கிறது எங்களுடைய நிறுவனம் ஏஐசிசின்னு சொல்லிட்டு ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர். இங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தங்கி படிக்கலாம்னா ப்ரிலிம்ஸ்க்கு வந்து 9 மந்த்ஸ் தங்கி படிக்கலாம், கம்ப்ளீட்லி ஃப்ரீ ரெசிடென்சியல் கோச்சிங். அங்கே வந்து ஃபுட்டு எல்லாமே ஃப்ரீ. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 4500 கவர்மெண்ட்லேயும் ஸ்பெண்ட் பண்ணுறோம். தங்க அக்காமடேஷன் ஃப்ரீ எல்லாமே பண்ணி. இங்கே வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அந்த பியர் குரூப் இருக்கும், சேர்ந்து படிக்கிறதுக்கு ஒரு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் வந்து அந்த 7500 ரூபா அந்த ஃபெலோஷிப் வாங்குறாங்க இல்லையா, அது வாங்கிட்டும் இது படிக்கலாம். அது வந்து அடிஷனலாக அவங்க புக் வாங்குறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு டெஸ்ட் சீரிஸ் ஏதாவது வெளியில் போடணும் கூட போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய கேஃபிட்டேரியா அப்ரோச்சும் சொல்லுவாங்க. நம்ம என்ன தான் நம்ம கொடுத்தாலும் சிலருக்கு இது நல்லாயிருக்குன்னு தோணும், சிலருக்கு வந்து எக்ஸ்ஆர் ஒய் இன்ஸ்டியூட்டில் போடணும்னு தோணும், அதுக்கும் கவர்மெண்ட் வந்து ப்ரொவிஷன் கொடுத்து அந்த 7500 ரூபா கொடுக்குறாங்க. அப்புறம் இங்கே வந்து அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் இருக்கும் பொதுலேருந்து என்னென்ன அவங்க வந்து எங்கன்னா இங்கே வந்து நாங்கள் ஏஐபிஆர்னு ஒன்று வச்சுருக்கோம், அதாவது அட்டெம்ட் அண்ட் அகடமிக் ப்ரொஃபைல் ரிவ்யூன்னு சொல்லிட்டு அவங்க எங்கே எழுதினாலுமே எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணும். என்ன எழுதுறாங்க டெஸ்ட்டு ஒழுங்காக எழுதுறாங்களா, இப்போ எக்ஸ்ஆர் ஒய்னு சொல்லிட்டு டெல்லியில் எழுதிட்டுருப்பாங்க, அங்கே 4 டெஸ்ட் நடந்திருக்கு, இவங்க 2 தான் எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு ஃபுல் மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு மற்றவங்களோட டைப் பண்ணி அதே ஆப்ஷன் எழுதக்கூடியவங்க அப்படின்னா நம்ம நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் மெத்தடில் சிவில் சர்வீஸ் எவ்வளோ தூரம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஜென்ரலி கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இது வந்து ஒரு இப்போ ஐஐடி ஐஐஎம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டாக நம்ம இதை வந்து டெவலப் பண்ணிருக்காங்க, அது நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
0: இப்போ ஒரு முறை ஒரு மாணவர் இந்த ஃபெசிலிட்டியை அவைல் பண்ணிட்டார் அப்படின்னா அடுத்த வருடம் அதை அவைல் பண்ணிக்க முடியுமா?
1: அது அந்த ஃபெலோஷிப் வந்து 2 வாட்டி வாங்க முடியும் மேடம். மெயின்ஸுக்கு எத்தனை வாட்டி வேணாலும் தங்கலாம், 4 வாட்டி வரைக்கும் தங்கலாம், ப்ரிலிம்ஸுக்கு 1 வாட்டி தான் பெற முடியும்.
0: அதாவது ஒரு முறை மட்டும்தான் ப்ரிலிம்ஸ்க்கு ஃபுல்லாக அங்கே தங்கி படிக்க
1: முடியும். பார்ட் டைம் 1 வாட்டி படிக்கலாம்,
0: பார்ட் டைம் ஒரு முறை, ஃபுல் டைம்
1: ஒரு முறை படிக்கலாம். ஆமாம்.
0: ஆனால் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எத்தனை வாட்டினாலும்
1: படிக்கலாம், 4 வாட்டி தங்கலாம். ஜென்ரலி இப்போ வந்து நமக்கு நிறைய பேர் கிளியர் பண்ணுறாங்க, 400 பேர்கிட்ட கிளியர் பண்ணுறாங்க. அதனால் புது ஃபெசிலிட்டி ஒன்று சென்னை நகரில் 300 பேர் தங்கி படிக்கிற மாதிரி கவர்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க.
0: சூப்பர். அதாவது ஃபினான்ஷியல் எய்டும் கொடுத்து நமக்கு அழகாக தங்குற வசதியும் கொடுத்து ரொம்ப அற்புதமான முயற்சியை கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. சரி, நேயர் யார் நம்ம இணைஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கற்பாடையில் இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: சார், இந்த 7500 ரூபா அந்த ஸ்காலர்ஷிப் அந்த ஃபெலோஷிப் அப்படி சொன்னீங்க. ஆமா, அது வந்து எல்லா கேட்டகரிஸ் அதாவது எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்குமா, அல்லது யூ ஹேவ் எனி கிரைட்டீரியா?
1: எந்த கிரைட்டீரியா கிடையாது மேடம், எக்கனாமிக் கிரைட்டீரியா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி உட்பட அதை ஃபாலோ பண்ணி தான் கொடுக்குறோம். அதில் வந்து மெரிட் பேசிஸில் அதாவது அந்த எக்ஸாம் எழுதி அதில் வரக்கூடிய இருக்கக்கூடிய ஜென்ரல் கேட்டகரி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டின்னு எல்லா கேட்டகரி இப்படி நம்ம எப்படி கவர்மெண்ட் ஜாப் எப்படி கொடுக்காங்களோ, எப்படி காலேஜில் அட்மிஷன் கொடுக்காங்களோ அதே மாதிரி தான் கொடுக்குறோம். இதில் எந்த ஃபைனான்சியல் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது.
2: ஓகே, இன்னொரு துணை கேள்வி, இந்த எக்ஸாம்க்கு ப்ரெப் பண்ணுறது சொல்றீங்களே, ஸ்கோர் பண்ணுறதுக்கு அதற்கான பயிற்சி வகுப்புகள் அப்படிங்கிறது நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கா, எப்படி எல்லாம் பயிற்சி கொடுக்குறோம் சார்?
1: நீங்க எதுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுத கேக்குறீங்களா மேடம், யூபிஎஸ்சி எக்ஸாம் கேக்குறீங்களா? ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு எங்களுடைய சேனலே ஒன்று இருக்கு மேடம், ஏஐசிசின்னு டெலிகிராம் சேனல் இருக்கு. அதில் ஒரு இது இருக்கு, அது அந்த டெலிகிராம் சேனலில் இருக்கு சார். அந்த சேனலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து மிஷன் 100 மிஷன் 1000 ஒரு இது இருக்கு, ப்ரோக்ராம் இருக்கும் ஏஐசிசி. நீங்கள் கூகுள் போயிட்டு ஏஐசிசின்னு போட்டாலே எங்களுடைய இது வரும், யூடியூப் சேனல் வரும். அதில் சப்ஜெக்ட் வைஸாக ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு இருக்கும், அதில் வந்து ஃபுல்லாகவே கிளாஸ் எடுத்துருப்பாங்க. அப்புறம் லைவ் கிளாஸஸும் போயிட்டுருக்கு, லைவ் கிளாஸஸும் நீங்கள் அந்த எங்கள் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம் யூடியூப் சேனலில்.
2: ரொம்ப சந்தோஷம்.
1: எஸ் மேடம்,
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
1: எஸ் சார், எஸ் சார், தேங்க்யூ சார்.
0: சார், இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சொன்னீங்க காலேஜ் முடிச்ச பிறகு நம்ம தயார் பண்ணா போதும், ஒரு 9 மாத பயிற்சி இருந்தாலே போதும் அப்படின்னு. ஆனா சில பேர் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா ஸ்கூல்ல படிக்கும் போதே நான் ஐஏஎஸ்க்காக வந்து படிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி படிக்க ஆரம்பிக்கிறது சரியா இருக்குமா?
1: இல்லை, அதாவது என்னன்னா அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எப்போ இருக்கு அப்படின்னா, சிவில் சர்வீஸை பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா எக்ஸ்போ எப்போ அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்குது, ஸ்கூல்லே கிடைக்கலாம் காலேஜில் கிடைக்கலாம். அதுக்கு தக்க இப்போ எடுத்தோடனே சிலபஸ் எடுத்து படிக்க போகிறது இல்லை, பட் வந்து அதுக்கான ஹேபிட் வந்து அதுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய சக்ஸஸ் வந்து ரொம்ப குயிக்காகவும், உள்ள நல்ல டாப் ரேங்க் வாங்குறது, நல்ல சர்வீஸ் முதல் அட்டம்ப்ட்லேயே வந்து நல்ல சர்வீஸ் வாங்குறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஏர்லி பேர்ட் அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, அது வந்து இருந்ததுன்னா அவங்க ரொம்ப நல்லது.
0: இப்போ வெறும் படிப்புன்னு மட்டுமே நம்ம சிவில் சர்வீஸ் சொல்லிட முடியாது, அதை தாண்டி இது வந்து இட் இஸ் அன் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: கண்டிப்பா.
0: ஸோ எப்படி என்ன திறன்களை வளர்த்துக்கிட்டா என்னால் வந்து இந்த எக்ஸாம்குள்ள கிளியர் பண்ண முடியும், அதை தாண்டி நான் சர்வீஸ்லையும் ஷைன் பண்ண முடியும்?
1: கண்டிப்பா மேடம், அது ரொம்ப முக்கியம் மேடம். சிவில்

0: யார் வரணும் அப்படின்னு நம்ம ஜென்ரலி சொல்லுவோம். யாருக்கு வந்து ஒரு சோசியல் சர்வீஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு என்ன இருக்கோ அவங்க வரலாம். இல்லை நான் வந்து நிறைய இப்போ சம்பாதிச்சு பெரிய ஆளாகணும் அப்படின்னா தே கேன் கோ டு சம்மதர் ஐஐடி ஐஎம் படித்து வேறு அந்த மாதிரி இதுக்கு போகலாம், அவங்களுடைய கரியர் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி போகலாம், பிஸ்னஸ் அந்த மாதிரி போகலாம். ஸோ சிவில் சர்வீஸ்னால் ஒரு சோசியல் தாட் இருக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் மைண்ட் இருக்கணும், அப்போ தான் இதில் வந்து ஷைன் பண்ண முடியும். நீங்கள் சர்வீஸில் வந்து யார் ஷைன் பண்ண முடியும்னு கேட்டிங்களா, அதுக்கு முக்கியமானது அடிக்கோடிட்டு சொல்ல வேண்டியது. அதனால தான் எத்திக்ஸ் ஒரு பேப்பரே வச்சுருக்காங்க, எப்படி வந்து நம்ம டிசிஷன் எடுக்கணும், எப்படி வந்து நம்ம கம்பேஷன் டுவர்ட்ஸ் வீக்கர் செக்ஷன் இருக்கணும், அதெல்லாமே ஸ்டடி பண்ணுறோம். அப்புறம் நம்ம கண்ட்ரியோடைய பாலிட்டி ஹிஸ்ட்ரி இந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்ஸ் இஷ்யூ அதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அதெல்லாமே தான் நம்ம இதில் வச்சுருக்கோம். ஸோ இந்த இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வந்து நல்ல இது வர முடியும். அந்த ஆட்டிடியூடில் அவங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லே வரக்கூடிய கேள்விகள்லேயும் நம்ம கேட்குறாங்க, சிசாட்லேயே சில கேள்விகள்லாம் எத்திக்ஸ் வேஸ்ட்டாக வருது இப்போ. ஸோ அதெல்லாம் வந்து கிராக் பண்ணி வந்தது. இப்போ பர்சனாலிட்டி டெஸ்ட் வரும்போது அதில் கம்ப்ளீட்டாக நிறைய கேள்விகள் அது சார்ந்து வரும்பொழுது அவங்க வந்து தே வில் எக்ஸ்போஸ். அப்போ வந்து
1: நம்ம தொடர்ந்து பேசுக்கு முன்னாடி ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன் பேசுறேன் மேடம்.
1: முருகன் சார் சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன?
2: சிறப்பு இருந்ததுதான்.
0: வணக்கம் வணக்கம் சார். முருகன் சார் சொல்லுங்க சார்.
2: சார் உங்களோட கேள்வி என்ன? மருத்துவ ஒரு சொல்லுங்க சார். நாங்கள் நிகழ்ச்சிக்கு ஆன் பண்ணா
0: எங்க இது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் படிக்கிறாங்க இல்லையா, அதுக்கான வழிகாட்டல் நிகழ்ச்சி சார்.
2: இல்ல இல்ல அதுக்குதான் படிக்கிறது கேட்டிருந்தா என்ன படிக்கிறது வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எக்ஸாம் வந்து ஐபிஎஸ் வந்து படிக்கிறாங்கல்ல.
0: ஆமா.
2: அதுக்கு வந்து நம்ம படிக்கிறது வந்து நம்மளோட கண்டிப்பா வந்து நம்ம லட்சியம் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு ஆரம்பத்துல நம்ம படிக்கல ஒரு நம்பிக்கையை வந்து வளர்த்துக்கிறேன்.
0: ஆமா.
2: அந்த நம்பிக்கை இல்லைன்னா என்னடா நம்ம ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் எழுதிட்டோமா எக்ஸாம்ல வந்து ஃபெயில் ஆயிட்டோம்னா திரும்ப நம்ம அடுத்த வாட்டி எழுதுவோமா வேணாமா அப்படின்னு அந்த மனநிலையில இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க?
0: கண்டிப்பா நல்ல நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க சார். அதாவது வின்னர்ஸ் நெவர் குவிட், குவிட்டர்ஸ் நெவர் வின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னா தொடர்ந்து ஓடிட்டே இருக்கணும் சார், பாதியில் விட்டுட்டு போக முடியாது. அது வந்து ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சக்ஸஸ் வரலை அப்படின்னா நம்ம சோர்ந்து போயிடுறோம். அப்படி இல்லாமல் நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணால் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதுதான் இந்த எக்ஸாமுடைய இது. அதனால தான் அட்டெம்ப்டே நிறைய வச்சுருக்காங்க. ஒருத்தர் வந்து ஒரு 4 அட்டெம்ப்ட் பண்ணலாம், 5 அட்டெம்ப்ட் பண்ணலாம், எப்போ எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணி அவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற பொறுத்து அந்த வெற்றி அமையும். அந்த ஒரு வாட்டி அட்டெம்ப்ட் பண்ணி கற்றுக்கிட்ட விஷயங்களையெல்லாம் சரி பண்ணிவிட்டு அடுத்த அட்டெம்ப்ட் பண்ணும். அதுதான் வந்து இந்த எக்ஸாமுடைய இது. அதான் மூணு கட்ட தேர்வுங்கும் போது ஒரு இதுல மிஸ் ஆனா கூட அடுத்த இதுல ஜெயிக் பண்ணலாம்.
1: நன்றி சார். நன்றி. தோல்வி ஒரு முடிவில்ல, அது ஒரு வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு நம்ம சார் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026. A moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: உங்கள் FM Rainbow-வில் தினந்தோறும் காலை 7:30க்கு சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: சரியா 5:21 ஆயிட்டிருக்கிற இந்த வேளையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இதில் ஜெயிக்கலாம் வாங்க நம்மோடு இணைந்திருக்கிறார் டாக்டர் சங்கர சரவணன் அவர்கள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆகணுன்ற கனவோடு இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு சொல்லிட்டுங்களா மணி?
5: 298600038 என்ற எண்ணுக்கும், 295205544 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம். நேயர்களே, ஜெயித்து காட்டும் நிகழ்ச்சியில் நம்மோட சங்கர சரவணன் அவர்களும் டாக்டர் வித்யாபதி அவர்களும் இணைந்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்கு உகந்த மாதிரியான கேள்விகள் மேடம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதற்கு பதில்களை சங்கர சரவணன் அவர்கள் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் இந்த எண்ணுக்கு விரைந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் உங்களுக்குரிய எண்கள் 298600

0: 0038 என்ற எண்ணுக்கும், 2952055544 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். ஒரு நேயர்,
1: வணக்கம். ரெயின்போ,
2: வணக்கம்.
1: உங்க பெயர் சொல்லுங்கம்மா. வணக்கம்மா.
0: தொடர்பு
1: அடுத்த நேயர் யார் அழைக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? வணக்கம். சரிங்க சார், இப்போ நம்ம பேசும்போது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஒரு விஷயம் சொன்னீங்க.
3: முன்னாடி
1: எல்லாம் ப்ரிலிம்ஸ்லயே ஆப்ஷனல் இருந்தது இல்லையா? இப்போ வந்து மெயின்ஸ்ல மட்டும் தான் நமக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்கு. நான் எனக்கான சப்ஜெக்ட்டை எப்படி சூஸ் பண்றது? நான் கிராஜுவேஷன் பண்ணதுல தான் நான் எடுத்துக்கணுமா, இல்ல புதுசா ஒரு சப்ஜெக்ட் நான் படிக்க முடியுமா?
3: இல்ல மேடம், கிராஜுவேஷன் பண்ணதான் எடுக்கணும் அவசியம் இல்ல. ஏன்னா கிராஜுவேஷன் பிடிச்ச சப்ஜெக்ட் தான் படிச்சிருப்போம், இல்ல அப்பா அம்மா நிர்பந்தத்தில் கூட போய் படிச்சிருப்போம். அதனால ஏன்டா படிச்சோன்னு கூட நினைச்சு படிச்சிருப்போம். அதனால வந்து இது வந்து அதனால என்னோட ஆப்ஷனல்னு வச்சிருக்காங்க. அது நாம விரும்பி எடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷனல் யாரோட ஆப்ஷனல், நம்மளோட ஆப்ஷனல் தான், அப்பா அம்மோட ஆப்ஷன் இல்லை. அதனால வந்து நாம விரும்பி எடுத்து படிக்கிற சப்ஜெக்ட் தான். அது எப்படி உங்களுக்கு பிடிக்குதுங்கிறத முதல்ல என்ன, ரெண்டு மூணு ஓரியன்டேஷன் கொடுப்போம். இந்த சப்ஜெக்ட்டுக்கான ஓரியன்டேஷன் ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு அதனுடைய சிலபஸ் முதல்ல பார்க்கணும், அந்த சப்ஜெக்ட் சிலபஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்காக அவங்க படிச்ச சப்ஜெக்ட் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, எடுப்பாங்க. சில பேர் மெடிக்கல் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க, அதிலேயே டாப்பர் கோல்டு மெடலாம் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், அவங்க ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் படித்தவங்க நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் தான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்குது. சில சிலபஸ் லிமிடேஷன் இருக்கும், நிறைய பேர் பியர் குரூப்புக்கு நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க அதை எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி சில ரேர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா. இன்ஜினியரிங் படித்தவங்க பெரும்பாலும் இன்ஜினியரிங் எடுக்கிறது இல்லை. ஸோ அதுதான் வந்து காமனாக இருக்குது. ஏன்னா சிலபஸ் வாஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரீசன். அப்புறம் சோசியாலஜி, அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ. இப்போ சிவில் சர்வீஸ்க்கு போது பாப்புலர் ஆப்ஷன் இருக்கும்போது சோசியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஎஸ்ஐஆர்னு சொல்லுவாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன், ஆந்திரபாலஜி. பயாலஜி சைடு உள்ளவங்க பெரும்பாலும் ஆந்திரபாலஜி எடுப்பாங்க. இப்போ வந்து எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அதுவங்க படித்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு பயாலஜி சைடு இருக்கிறதுனால ஆந்திரபாலஜி தேல் ப்ரிஃபர். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஆப்ஷனல் சூஸ் பண்ணுவாங்க.
1: சரிங்க சார், தொடர்ந்து பேச முடியும். ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
1: வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ஹலோ மேம், என்னோட நேம் ஜெனிஃபா.
1: சொல்லுங்கம்மா.
2: இன்னொரு கால்
1: பண்ணுறேன்.
3: ஜெனிஃபா சொல்லுங்கள்.
2: சார், ஸோ ஆக்சுவலி நான் இதுவரைக்கும் 3 யூபிஎஸ் அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துருக்கேன்.
3: ஓகே.
2: சோ நான் ப்ரிப்பேர் பண்ணது லாஸ்ட் 5 இயர்ஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார்.
3: ஓகே.
2: சோ இந்த அட்டெம்ப்ட்ல தான் எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ்ல சிசாட் மட்டும் கிளியர் ஆச்சு, பட் எனக்கு ஜிஎஸ் வந்து கிளியர் ஆகல சார். இந்த வருஷம் க்வெஸ்சன் பேப்பர் வந்து ரொம்ப ரேண்டம் நிறைய க்வெஸ்சன்ஸ்லாம் இருந்தது இல்லையா சார்.
3: சோ
2: எனக்கு எனக்கு என்னன்னா சார், மெயின்ஸ் வந்து ஐம் ஆல்ரெடி ரெடி, ரைட்டிங் ப்ராக்டிஸ் எல்லாமே எடுத்துட்டேன், எல்லா பேப்பருமே ஃபுல் லென்த் டெஸ்ட் எடுத்திருக்கேன், ரெடி ஃபார் மெயின்ஸ் சார். ஆனா ப்ரிலிம்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு அந்த ஒரு என்ன பாயிண்ட்ல நான் மிஸ் பண்றேன் ஜிஎஸ்ல அப்படிங்கறது எனக்கு தெரியல.
3: ஜெனிஃபா, நீங்க கேட்க போனா நான் ஒரு கேள்வி கேக்குறேன் உங்கள்கிட்ட. நீங்க எத்தனை டெஸ்ட் எழுதி பிராக்டீஸ் பண்ணீங்க ப்ரிலிம்ஸ்க்கு?
2: ப்ரிலிம்ஸ் 70 டெஸ்ட் கிட்ட எழுதுனேன்
3: சார். ஏ ரெண்டுமே எழுதுனீங்களா, சிசாட்டுக்கு எதுக்கும் ரெண்டுக்குமே?
2: ஆமா
3: சார். அந்த 70 டெஸ்ட் எழுதுனதுல எதுல உங்களுடைய வீக் ஏரியா, எதுல ஸ்ட்ராங் ஏரியான்னு கண்டுபிடிச்சிங்களா?
2: ஆமா சார், சயின்ஸ் அண்ட் டெக், என்விரான்மென்ட், ஹிஸ்டரி.
3: ஓகே. அந்த எந்த ஏரியா வீக்கு ஸ்ட்ராங்குன்னு கண்டுபிடிச்சி அதில் வந்து அதிக டெஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் எழுதி முடித்த அப்புறம் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வந்திருக்குங்கிறது முக்கியம் இல்லை, அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், என்னென்ன கேள்வி தப்பாக இருக்குது அப்படின்னு வச்சு. ஒரு நாள் டெஸ்ட் எழுதினீங்கன்னா அதில் ஒரு 2 days அதை அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு ஒர்க் பண்ணணும். அந்த தப்பான கொஷின்ஸ் எல்லாம் திரும்ப ஒர்க் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து அப்போ தான் யூ வில் பி லேர்னிங் இல்லையா. அப்புறம் எக்ஸாம் எழுதும் பொழுது எல்லா கேள்விக்கும் தெரிஞ்சு ஆன்சர் எழுத முடியாது. சில கேள்வி தெரிஞ்சு போட்டிருப்போம், சிலது கெஸ்ட்டில் போட்டிருப்போம், சிலது எலிமினேஷன் மெத்தடில் போட்டிருப்போம். ஸோ இப்போ எலிமினேஷன் போட்ட மெத்தட் நீங்கள் கற்றுக்கணும். அப்புறம் எலிமினேஷனுங்கிற டெக்னிக்ங்கிறது ஒரு ஸ்கில், அது அந்த ஸ்கில்லையும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது நீங்கள் எத்தனை கேள்வி வந்து தெரிஞ்சு ஆன்சர் பண்ணிங்க, இப்போ 100 கேள்வி இருக்குன்னா அதில் வந்து 25-30 கேள்வி தான் தெரிஞ்சு ஆன்சர் பண்ண முடியும். மற்றது வந்து உங்கள் ஸ்கில் பேஸ்டாக எலிமினேஷன் டெக்னிக்கு, இன்ட்யூஷன், இந்த மாதிரி எப்படி எப்படி போட்டிருக்கீங்கன்னு பார்த்துக்கணும். அந்த ஸ்கில்லையும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். எல்லாமே படிச்சுட்டு போய் எழுதுகிற எக்ஸாம் இல்லை இது. ஓகேவா?
2: இந்த ரேண்டம் க்வெஸ்சன்ஸ் கூட வந்துட்டு நம்ம எலிமினேட் பண்ண முடியுமா சார்?
3: ஆமாம், ஓரளவு நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா, கண்டினியூஸாக இருந்தாலும் நீங்கள் 4 அட்டெம்ப்ட் எழுதியிருக்கீங்கன்னா அந்த அட்டெம்ப்டோட லேர்னிங் வந்து இன்க்ரிமெண்டலாக இருக்கணும். நீங்கள் போன வாட்டி படித்ததோடு அப்படி வச்சுட்டு அடுத்த வாட்டி புதுசாக சேர்க்கணும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கக்கூடாது. நீங்கள் 4 வாட்டி எழுதிங்கன்னா ஒரே நோட் வச்சு படிக்கிறீங்களா? அதே நோட்டில் வந்து ஒரு ரைட் சைடில் மட்டும் எழுதிட்டு லெஃப்ட் சைடில் எல்லாம் புதுசாக நோட்ஸ் ஆட் பண்ணிக்க சொல்லுவாங்க, அந்தந்த வருஷம் உள்ளது. அப்போ தான் அந்த 4 நீங்கள் இப்போ படித்தீங்கன்னா ஒரே நோட்டில் படித்தீங்கன்னா உங்களோட இன்க்ரிமெண்டல் இது இருக்கும். இல்லை ஒவ்வொரு வாட்டியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும்.
2: ஓகே,
3: ரைட்டா? அந்த கண்டினியூஸ் எஃபோர்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் 4 வேண்டியதில் 2 கிளியர் பண்ணிடுவீங்க.
2: தேங்க்யூ சார்.
3: ஓகேவா
1: ஜெனிஃபா, விரைவில் நீங்கள் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: when we work together, possibilities become progress.
1: நேயர்களை, நீங்கள் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை, ஜெய்கலாம் வாங்க. நம்மோட பேசுறதுக்காக யார் காத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: குட் ஈவினிங் மேம், நான் பரத் பேசுறேன் மேம்.
1: எங்க இருந்து பேசுறீங்க பரத்?
2: மேம், நான் சென்னையில இருந்து தான் பேசுறேன் மேம்.
1: உங்க கேள்வி என்னமா கேளுங்க.
2: மேம், குட் ஈவினிங் சார்.
3: குட் ஈவினிங் பரத்
2: சார். நான் வந்துட்டு 5 attempts கொடுத்துருக்கேன் சார்.
3: ஓகே.
2: டைம் வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு ஜிஎஸ் கிளியர் ஆச்சு சார், பட் ஆக்சுவலாக சிசேட் ஆகலை சார்.
3: ஓகே.
2: பட் இந்த டைம்லேருந்து நான் வந்துட்டு சரி நம்ம மற்ற எக்ஸாம்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அட்டம்ஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சிஏபிஎஃப்பும் ஐபி இன்டர்வியூஸ்லாம் போயிருந்தேன் சார்.
3: ஓகே.
2: பட் என்னென்னா
3: பரத், உங்கள் இது வந்து நீங்கள் 5 attempts கொடுத்துருக்கீங்க, எல்லா வாட்டியும் சிசேட் பார்த்தீங்களா? எவ்வளோ மார்க் வந்துச்சுன்னு பழைய இதெல்லாம் மார்க்கு?
2: எஸ் சார், 85, 92 அந்த மாதிரி வந்துச்சு.
3: மார்ஜினலாக தான் மிஸ் பண்ணுறீங்க அப்போ இல்லையா?
2: அதெல்லாம் போட்டுருவோம் அது மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆ சார், அந்த இது எல்லாமே பார்த்துருக்கேன் சார். பர்சன்டேஜ், கிளாக்கு அந்த மாதிரி கிளாஸ் வெயிட் பண்ணி அதில், அப்புறம் ரீசனிங் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கேன் சார்.
3: ஓகே. இல்லை இல்லை, உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு வாட்டி போகும்போது என்னென்ன கொஸ்டினில் உங்களுக்கு போகுது அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் தரவாக ஸ்டடி பண்ணி அந்த ஏரியாவில் நீங்கள் வந்து ஸ்ட்ரெங்க்தன் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா ரொம்ப நீங்கள் கிட்ட வந்துட்டீங்க, ரொம்ப கம்மியாக தான் இது பண்ணுறீங்க. டெஃபினட்டாக 100 வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. நம்ம ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் நிறைய டெஸ்ட் கொடுப்போம், நீங்கள் இங்கே வந்தாலும் சரி. எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா?
2: எஸ் சார், இப்போ கொடுத்துருக்கேன் சார். நான்
3: வந்து ஓகே, அது எக்ஸாம் எழுதி நீங்கள் உள்ளே வந்தனாலும் சரி, அப்படி நீங்கள் குவாலிஃபை ஆகாதத கூட நம்ம வந்து அசோக் நகர் ஸ்கூலில் கொடுப்போம் டெஸ்ட். ஒரு 1000-1500 பேர் எழுதுவாங்க, அதுக்கான டிஸ்கஷன் நம்ம சேனலில் போகும். நீங்கள் பால் சரி பண்ணிங்க, இன்ஸ்டியூட் வந்து எல்லாத்தையும் உங்களுடைய இதெல்லாம் கறி என்னென்ன வேணுங்கிறத எங்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
2: ஓகே சார். சார், ஆனால் தான் இன்னொரு ஒரே ஒரு கொஸ்டின் சார்.
3: ஆ
2: சார், இப்போ மென்டலா இவ்வளவு இயர்ஸ்க்கு அப்புறம் சார், ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல இருந்த ஜோஷ் வந்து இப்போ ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி.
3: கண்டிப்பா அது இருக்காது. அதுக்கு தான் என்ன பண்ணும், நீங்க வந்து நிறைய இன்டர்வியூஸ் பார்க்கணும். டாப்பர்ஸோட இன்டர்வியூ இந்த வாட்டி லாஸ்ட் டைம் கிளியர் பண்ணதுல தானேஸ்வர்னு ஒரு தம்பி ஒரு 9th attempt கிளியர் பண்ணிருக்காரு. ஸோ அவங்களோட இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ நீங்கள் 4th attempt 5th attempt உங்களுக்கு சோர்வாக இருக்கு. அவர் 9th attempt எவ்வளோ தூரம் அவருடைய இது இருந்திருக்கும், ரெசிலியன்ஸ் இருந்திருக்கும். அது கண்டிப்பாக நம்ம அது ரொம்ப முக்கியம். சிவில் சர்வீஸ் அப்படிங்கும்போது எதையும் தாங்கும் இதையும் வந்தால் தான் வெற்றி பெற முடியும். அதனால் நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ரைட்டா? சிதைவிடத்து உள்கார் உறவோர்னு சொல்லுவாங்கல்ல திருக்குறளில், அது மாதிரி புதையம்பில் பட்டு பாடு ஒன்றும் கழிது மாதிரி தான். நீங்கள் எவ்வளோ அம்பு தச்சாலும் முன்னேறி போயிட்டே இருக்கணும், அப்போ தான் வெற்றி பெற முடியும்.
2: கண்டிப்பாக.
3: அதுதான் ரொம்ப முக்கியம். சிவில் சர்வீஸில் டெஸ்ட் பண்ணுறதுல அதை ஒன்று, அந்த ப்ராசஸ் 1 வருஷம் வச்சுருக்காங்களே எக்ஸாமே, அப்போ வந்து நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணணும், எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். எல்லாமே நாளைக்கே சால்வ் ஆகிடும் நடக்கக்கூடாது, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ண முடியும். அந்த இதெல்லாம் உங்களுக்கு பெர்சீவரன்ஸ்லாம் வரதுக்கு தான் இந்த எக்ஸாம் பேட்டர்னே அப்படி வச்சுருக்காங்க.
2: கண்டிப்பாக.
3: நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உடனே பண்ணிட முடியாது ஓட்டியா, அது மாதிரி தான் நீங்கள் பண்ணி நீங்கள் பண்ண கண்டிப்பாக இது. ஏன்னா நீங்கள் கிட்ட வந்துட்டீங்க, 85-90 வந்துட்டீங்கன்னா டெஃபினட்டாக வில், அதாவது நீங்கள் கோல்ட் அட் 9 feet சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பக்கத்தில் வந்து தோண்டிட்டு 8 அடி தோண்டிட்டு அப்படி விட்டு
2: போகக்கூடாது.
3: ரைட்டா? கண்டிப்பாக யூ வில் கெட் த்ரூ பரத். அடுத்த வாட்டி ரெயின்போ வந்து நீங்கள் பேசணும். ஓகே, ரைட்.
1: வாழ்த்துக்கள் பரத், கால் பண்ணதுக்கு நன்றிமா. சார், இப்போ அவர் சொன்ன கேள்வி தான் தொடர்ந்து கேட்க போறேன். அதாவது யூபிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு மாரத்தான் ரேஸ் மாதிரி தான். எஸ் மேடம். ஃபர்ஸ்ட் 5 கிலோமீட்டர் வேகமா ஓடிடுவோம், அதுக்கப்புறம் ஓடுறது தாக்கு பிடிக்கிறதுல கஷ்டம். அதை எப்படி நம்ம வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆகி இருக்கிறது? நம்ம மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்க நம்மளுடைய குடும்பம்.
3: குடும்பம் கண்டிப்பா, அந்த ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இப்போ அதுதான் நம்ம ஃபேமிலி சப்போர்ட்டை நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் இப்போ கவர்மெண்ட் இந்த ஸ்கீம்லாம் லான்ச் பண்ணியிருக்காரு. ஒரு 2 attempt 3 attempt போன அப்புறம் அப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபைனான்சியல் சப்போர்ட் இதாக இருக்கும். அப்புறம் அந்த கவர்மெண்ட் 2 வாட்டி அதை கொடுக்குறாங்க. 3rd attempt 4th attemptில் அவங்க இது கிடச்சதுன்னா அவங்களுக்கு இதாக இருக்கும். சில பேர் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க, 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் பணம் ஏர்ன் பண்ணிட்டு வந்து அதை டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருந்து ஒர்க் பண்ணாங்கன்னா இது பண்ணிடலாம், அது வந்து ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பட் ஆனால் அவங்க மிஸ்டேக்ஸ் என்னென்னு ஸ்டடி பண்ணணும். நம்ம எதனால் போகுது, பியர் குரூப் இல்லையா, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா. நம்ம வந்து சில பேருக்கு வந்து செல்ஃப் ரிலே இது பண்ணுறதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. நமக்கு ஒன்றும் தெரியலேங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுமே அப்படின்ட்டு, நமக்கு ஒன்றும் தெரியலேங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும்.

0: இப்போ நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு கேள்வி தோணுது சார். ஸ்வாட் அனாலிசிஸ்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லையா?
1: ஆமா.
0: அது சுய பரிசோதனை நமக்கு நாம எப்படி பண்ணிக்கிறது?
1: ஆமா, ஸ்ட்ரெங்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட் அது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு திருக்குறள் உங்களுக்கு சொல்றேன். தன் வழியும் மாற்றான் வழியும் வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் அப்படின்னு ஒரு திருக்குறள். இதில் இதே தான் நாலு தான் சொல்கிறார் வள்ளுவர். வினை வழி அப்படின்னா நீங்கள் என்ன எழுதுகிற எக்ஸாம், ப்ரிலிம்ஸா மெயின்ஸா இன்டர்வியூ இதில் போகுது உங்களுக்கு, அது வினை வழி. தன் வழி உங்களுடைய பலம் என்ன? சில பேர் ப்ரிலிம்ஸாக கிளியர் பண்ணிட்டுருப்பாங்க, மெயின்ஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ரைட்டிங் வராது. நாலு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிருப்பாங்க, நாலு மெயின்ஸ் எழுதிக்காங்க, நாலு மெயின்ஸ் எழுதிருக்காங்கன்னா நாலு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். மெயின்ஸ் ஒரு வாட்டி விட அப்போ ரைட்டிங் ப்ராக்டிஸ் அவங்களுக்கு இல்லை. பார்த்தீங்கன்னா மார்க் 400 500 அந்த மாதிரி தான் வாங்கிருப்பாங்க, 800 மார்க் எடுத்தால் கிளியர் பண்ண முடியும். ஸோ அப்போ ரைட்டிங் ப்ராக்டிஸ் பத்தலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து தன்னுடைய வலிமை என்ன? மாற்றான் வழின்னா தன்னுடைய பியர்ஸ் மற்றவங்கெல்லாம் எப்படி எழுதுறாங்க, தன்னோட எழுதக்கூடிய போட்டி போடக்கூடிய மாணவர்கள் எப்படி எழுதுறாங்க, நம்மளுடைய வீக்னஸ் என்ன, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிற ஸ்டடி பண்ணி நம்ம கற்றுக்கணும். அப்புறம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வந்து ஃபெலோஷிப் வாங்கிறாங்களா, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதெல்லாம் அதில் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். என்னென்ன கொடுக்குது அப்படிங்கிறது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். த்ரெட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம ஃபேமிலியில் என்ன ப்ரோக்ராம், சில பேர் வந்து ஸ்டெப் அப் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஒரு டிஎன்பிசி எழுதி குரூப் 2 எழுதிட்டு ஒரு சர்வீஸ் வாங்கிட்டு அப்போது வந்து ஒரு செட்டில்டு மைண்ட் செட் இருக்கும், சரி கிடைக்காட்ட கூட எனக்கு ஒரு வேறு சர்வீஸ் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே அவங்கள வந்து நல்ல போட்டி போடுறதுக்கு ஒரு பேஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஜெயிச்சவங்க இருக்காங்க. இப்போ வந்து ஜெய்சீலன் விருந்தினர் கலெக்டர் இருந்தார், ஒரு குரூப் 2 பண்ணி குரூப் 1 பண்ணி தான் இதானார். இப்போ மிஸ்டர் இளம் பகவத் சேலத்தில் கலெக்டர் இருக்கார், அவரும் அப்படி தான் வந்தார். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் அப் ப்ராசஸ் சொல்லுவோம், கீழேருந்து வர்றது. இல்லை ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, அப்பா அம்மா நல்ல வேலையில் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 5 வருஷம் படிக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக யூபிஎஸ்சி மட்டுமே எழுதிட்டு அதில் உள்ள இது தவறுகளை கிளியர் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். ஸோ அது வந்து நம்மளுடைய சுச்சுவேஷனை பொறுத்து நம்ம முடிவு பண்ணணும். ஸ்வாட் அனலைஸில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். மற்ற ரெண்டும் இந்த துணை வழிங்கிறது தான் அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்லாம் நம்ம மற்றவங்க ட்ரெயின் பண்ணி கொடுக்குறது, மற்றவங்க ஹெல்ப் இல்லாமல் துணை வழி தான். இண்டிவிஜுவல்ஸ் ப்ரிப்பரேஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட்.
0: சரிங்க சார், தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம் ரெயின்போ.
2: குட் ஈவினிங் சார்.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் சஞ்சய் பேசுறேன் சார்.
1: வணக்கம் சஞ்சய்,
2: சென்னையில இருந்து கால் பண்றேன்.
0: சொல்லுங்க.
2: நான் எஸ்எஸ்சி படிச்சுட்டு இருக்கேன், பை தி வே யூபிசி சிஏபிஎஃப் ஏசியும் அட்டெம்ப்ட் பண்றேன் சார்.
1: ஓகே சஞ்சய்.
2: அதுக்கான ரிட்டர்ன் தான் சார் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. ஜிஎஸ் அப்ஜெக்டிவ் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிடுறேன்.
1: ஓகே. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிஒய்க்கு எடுத்துங்க, எடுத்துட்டு அந்த கொஸ்டின்ஸ் வந்து டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டினை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். அந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அது தக்க நீங்கள் எழுதணும். ஒரு எந்த ஒரு ஆன்சர் எழுதுனாலும் ஒரு கீ வேர்ட்ஸ் இருக்கணும், அந்த கேள்விக்கான ஆன்சருக்கான கீ வேர்ட் வந்து உங்கள் ஆன்சரில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கிறதுக்கும் மெயின் ஃபிங் ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு டாபிக் பற்றி நீங்கள் படிக்கிறீங்கன்னா இப்போ குவிட் இண்டியா மூமெண்ட் எந்த வருஷம் நடக்குதுன்னு கேட்டாங்க, அது 4 ஃபேக்ட் கொடுத்து குவிட் இண்டியா மூமெண்ட் பற்றி எது ரைட்டு தப்புன்னு கேட்குறாங்க, அது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினாக இருந்தால் குவிட் இண்டியா மூமெண்ட் அந்த 4 பாயிண்ட்டுமே நீங்களே எழுதினீங்கன்னா அது வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர். ஏன்னா அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதினீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டினா 10 மார்க் கொஸ்டின் நீங்கள் எழுதிடலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து சில பேர் ப்ரிலிம்ஸில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. மெயின்ஸுக்கு எதுனா நீங்கள் அந்த ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் வச்சே நீங்கள் மெயின்ஸுக்கு தயார் பண்ணலாம். ஒரு பேசிஸாக நமக்கு வந்து பெரிய கொஸ்டின் பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணால் நீங்கள் இது முடிஞ்சிடும். ஒரு சின்னலாக ஒரு ஃபார்மெட் வச்சுங்க, என்ன ஒரு மூமெண்ட் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த மூமெண்ட் யார் ஸ்டார்ட் பண்ணால், என்ன பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனுடைய இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு 3-4 பாயிண்ட் பார்த்துட்டு அந்த இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்கெலிட்டன் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதுக்குனாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 3R மெத்தட்னு சொல்லுவோம், ரீட் ரிவ்யூ ரிசைட் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ரீட் பண்ணணும், அதுக்கப்புறமா எதுலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்து ரிவ்யூ பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த முக்கியமான பாயிண்ட்லாம் மனசில் ஏற்றிக்கணும், அப்புறமா ரிவைஸ் பண்ணி எழுதி பார்க்கணும், ரைட் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் பண்ண முடியும். இது ரொட்டீனாக பண்ணிங்கன்னா யூ கேன் சக்சீட்.
0: நிச்சயமா சஞ்சய், சார் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நம்புறோம். நல்ல முயற்சி பண்ணி வெற்றி பெற வாழ்த்துக்கள் சஞ்சய். தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: உங்கள் FM Rainbow-வில் தினந்தோறும் காலை 7:30க்கு

0: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் சரியா 5:42 ஆயிட்டு இருக்கு. நீங்க இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ஜெயிக்கலாம் வாங்க. ரெயின்போ மேடையில் நம்மோடு இணைந்திருக்கிறவர் டாக்டர் சங்கர சரணன் சார் அவர்கள். யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கான நிறைய டிப்ஸ் நம்ம மாணவர்களுக்காக கொடுத்துட்டு இருக்காரு, தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம், அதுவும் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாரும் நினைப்பாங்க மணிக்கணக்கில் படிக்கணும், ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் படிக்கணும், 12 மணி நேரம் படிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, உண்மையிலே இவ்வளோ நேரம் படித்து தான் ஆகணுமா?
3: இல்லை, அதாவது ரெண்டு இருக்கு மேடம், குவாலிட்டி ஆஃப் ஸ்டடி, குவான்டிட்டி ஆஃப் ஸ்டடி. நீங்கள் எவ்வளோ அவர்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ ஊன்றி படிக்கிறீங்க, எவ்வளோ தேவையான விஷயத்தை படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நீங்கள் ஸ்ருதி இந்த வாட்டி 18th ரேங்க் வாங்கினாங்க, நிறைய இது எங்கள் இதில் கூட பேசியிருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா வந்து அன்றைக்கி கூட ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டப்போ சொன்னாங்க, எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா, எப்படி படிக்கிறவங்க முக்கியம் இல்லை, நீங்கள் படிக்கும்போது எல்லாம் மறந்து போகுது அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். எல்லாருக்கும் மறக்க தான் செய்யும். அப்போ வந்து என்ன பண்ணு, படிக்கும்போது நான் எப்போதுமே ரிவிஷனோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 1 ஹவர் ரிவிஷன் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், முடிக்கும்போது ரிவிஷன் பண்ணி தான் முடிப்பேன். அப்படி அடுத்த நாளும் அதே தான் பண்ணுவேன். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரிவிஷன் பண்ணாத ஞாபகம் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும், அதாவது அவங்களே சொல்லியிருந்தாங்க, அதாவது ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ஒரு 10,000 பேர் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதுறாங்கன்னா 10,000 பேரும் 10,000 ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 18 மணி நேரம் படிக்கிறவரும் இருப்பார், அது தப்புன்னு சொல்லிட முடியாது. 8 மணி நேரம் படித்து குவாலிட்டியாக படிக்கிறவரும் இருப்பார். ஸோ சில பேருக்கு 2-3 வாட்டி படித்தால் தான் ஞாபகத்தில் இருக்கும், சில பேருக்கு 1 வாட்டி ஊன்றி படித்தாலே ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுதானே தவிர, அந்த குவாலிட்டி தான் முக்கியமே தவிர குவான்டிட்டி அப்படிங்கிறது டிட்டர்மினிங் ஃபேக்டர் கிடையாது. ஸோ அது வந்து இதுதான், அதாவது நம்ம கான்சன்ட்ரேட்டடாக படிக்கணும், மெத்தாடிக்கலாக படிக்கணும், எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது படிக்கணும், ஸ்மார்ட் ரீடிங் பண்ணணும், எது தேவை எது தேவையில்லைன்னு பார்த்துட்டு, இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வேணும், இதெல்லாம் இருந்தால் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணலாம்.
2: எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னா, ஃபுல் டைமாக உட்காந்து படிக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்காது, ஆனால் குடும்ப சூழல் காரணமாக வேலைக்கு போயிட்டே படிக்கிற மாணவர்களுக்கு வந்து நேர பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்க இதை
3: கண்டிப்பாக பண்ணலாம் மேடம். அது வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா, ஆர் பாலகிருஷ்ணன் சார், அவர் வந்து ஒரிசாவில் சீஃப் செக்ரட்டரி வந்துட்டேனார் இல்லையா, சார் வந்து முதல் முதல் தமிழ் எழுதி கிளியர் பண்ணார். சார் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வேலை பார்த்துருந்தார் அந்த எக்ஸாம் எழுதும்போது, அப்போ அவருக்கு டைமே இருக்காது. அப்போ அவர் என்ன சொல்வார், மதுரையில் வேலை பார்க்கும்பொழுது ஆஃபீஸ் முடிஞ்சு போகும்போது பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் அவ்வளோ கூட்டம், ஸோ ஒரு நாள் கூட சிட்டிங்கே கிடைக்காது, 1 மணி நேரம் 1.5 மணி நின்றுட்டு போகணும். அப்போ நின்றுட்டு போகும்போதே ஃபுல்லாக நான் ரிவிஷன் பண்ணிட்டே போவேன்,
2: மைண்டுக்குள்ளே
3: ரிவிஷன் பண்ணிட்டு போவேன். அப்படி போவேன், அப்புறம் ஒரு ஒரு இது வருது அப்படின்னா காவேரி ஸ்டோர்ஸ் போட்டோம்னா, ஓகே காவேரி இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த ஒரு இஷ்யூ வந்து ஏதாவது ஜாஜகான் ஜவுளி கடைன்னு போட்டிருந்தா, அப்புறம் ஜாஜகானை பற்றி வர்றது தண்ணி, நான் காவேரி இஷ்யூ தான் மண்டியில் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி அவருடைய சிறகுக்குள் வனமன் புத்தகம் எழுதியிருக்காரு. அது மாதிரி அதாவது உங்களுக்கு அவர் வந்து ஆக்சுவலி ஒவ்வொரு நாளும் எக்ஸாம், மெயின் எக்ஸாம் எழுதும்போது லீவ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, டெய்லி வந்து எக்ஸாம் எழுதிட்டு அடுத்த நாள் எக்ஸாம் ஊருக்கு போயிட்டு வந்தார், மதுரையில் வேலை பார்த்துட்டு எழுதி கிளியர் பண்ணியிருந்தப்போ. ஸோ அதனால் கஷ்டமானதுலாம் எதுவும் கிடையாது. ஸோ அது அவங்களுடைய ரெசிலியன்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ தூரம் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, டிட்டர்மைண்டாக இருக்காங்க, டெடிக்கேட்டடாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வேலைக்கு போனால் கூட உங்களுக்கு வந்து வேலைக்கு நேரம் 8 மணி நேரம் தானே, ஸோ மீதி 16 மணி நேரம் உங்கள் கையில் தானே இருக்குது. ஸோ இப்போ காலையில் எழுந்திரிச்சி ஒரு 3-4 ஹவர்ஸ் படிக்கலாம், ஈவினிங் படிக்கலாம், வேலைக்கு போகிற நேரத்தில் படிக்கலாம், வரும்போது சின்ன சின்ன இது வச்சுக்கலாம். இப்போ மொபைலில் தான் நிறைய படிக்கிறாங்க, ஆன்லைன் ரிசர்ஸ் தான். மொபைலில் படிக்கும்போது நீங்கள் வேலைக்கு போயே நிறைய அங்கே உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் அப்போல்லாம் நீங்கள் இதுக்கான அகாடமிக்கான விஷயங்கள், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இப்போ இதில் இருக்குது. அதெல்லாம் நம்ம டைம் கிடைக்கும்போது டீ பிரேக் கொடுக்குறாங்க காலையில், ஈவினிங் எப்போல்லாம் படிக்கணும்னா படிக்கலாம், கூட படிக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டாலும் கூட அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், வேறு சம்மந்தமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் கூடியிருக்கு தெரியுமா ஏன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க கேட்டு போகிறாங்க. எத்தனையோ விஷயங்களை பேசும்போது அவங்க நமக்கு ரிவிஷன் ஆகிற மாதிரி அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தான். எப்படி படிச்சிங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ நான் சொல்லி பார்ப்பேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர். பாலகிருஷ்ணன் சார் வந்து நான் பஸ்ஸில் போகும்போது நின்று போகிறதே பெரிய கடுப்பான விஷயம், அதில் ரிவிஷன் வேறு பண்ணணுன்னா பெரிய விஷயம் இல்லையா. இறைன்பு சார் சொல்லுவாங்க, நீங்கள் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நல்லா படிக்கணும் அப்படிம்பாங்க. பசங்களாம் அப்போ சாட்டர்டே சண்டே ரிலாக்ஸ் ஆகலாம், சாட்டர்டே சண்டே படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பண்ணால் தான் நம்ம வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும்.
2: சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க, அதாவது கிடைக்கிற பொழுதெல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு டீ பிரேக் இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுங்க, நீங்கள் வெட்டியாக பேசுறதுக்கு பதிலாக இந்த விஷயம் பேசுங்க, உங்களுக்கு ஒரு ரிவிஷன் ஆன மாதிரி இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையான டிப்பும் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. சார், கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து சில நேரங்களில் நம்ம நகர்ப்புறக்கு மாணவர்களுக்கு ஈக்குவலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது, படிக்கிறதுக்கான ஸ்கோப்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டியை கொடுக்கறதுக்கான நம்மளுடைய அரசு முயற்சி என்ன, உங்களோட சைடு நடக்குது?
3: இப்போ அதான் இப்போ கிராமப்புறத்துலேருந்து உள்ளவங்க எல்லாம் பக்கத்தில் எல்லாத்துமே நகராட்சி இருக்கும், நகராட்சியில் எல்லாம் வந்து அறிவுசார் மையங்கள்னு ஏற்படுத்தியிருக்காங்க தமிழ்நாடு அரசு, நாலேஜ் சென்டர்ஸ்னு சொல்லிட்டு, அங்கே வந்து எங்களுடைய கிளாஸஸ்லாம் லைவில் கிடைக்குது. ஸோ அங்கேருந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, இப்போ கடலூரில், புதுக்கோட்டையில், அந்த மாதிரி ஊரில் எல்லாரும் ஊர்லேருந்து அங்கே அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிவிட்டு

0: வந்து லைவ்ல கிளாஸ் கேட்பாங்க. இப்போ ஸ்ருதியெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க அங்கே. நம்ம எங்கள் ஸ்டுடியோலேருந்து எடுப்பாங்க. காலையில் 11 o'clock நாங்கள் போட்டுருவோம். ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் போட்டுருவோம். அதில் வந்து அட்டன் பண்ணுவாங்க, அவங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி இப்போ எல்லாமே வெல் கனெக்டட் ஆகிடுச்சு. இன்னும் அதை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு இந்த வாட்டி கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா நாலேஜ் சென்டர்ஸுமே நம்ம சென்ட்ரல் இதோட கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த கிளாஸஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி. ஸோ டெஃபினட்டாக அதெல்லாம் வந்து நிறைய கனெக்டிவிட்டிலாம் இப்போ வந்துருச்சு. அதனால் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ டெக்னாலஜி வந்துட்டதுனால அது இட் இஸ் நாட் இது. இப்போ ஆன்சர் ரைட்டிங் செஷனே நாங்கள் இதில் கொடுக்குறோம். இப்போ எல்லோரும் பேப்பர் எடுத்துங்க, நம்ம அந்த கேள்விக்கான ஆன்சர் எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆன்சர் எழுதுவாங்க. 10 நிமிஷத்தில் மற்றவங்களும் பேப்பர் வச்சுருந்தாங்கன்னா எழுதிடலாம். யூபிஎஸ்சி சீட் ஒன்று இருக்கும், அந்த யூபிஎஸ்சி சீட் இப்போ நீங்கள் அமேசான்லேயே கிடைக்குது, வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுட்டு அந்த ஆன்சர் சீட் ஆன்சர் புக்லெட்னு இருக்குது. ஆன்சர் புக்லெட்டில் இப்போ இவங்க ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு ஆன்சர் எழுதுறாங்கன்னா, இவங்க 10 நிமிஷம் எழுதுறாங்கன்னா அவங்க எங்கே உட்காந்துனாலும் அந்த ஆன்சர் எழுதலாம். எழுதி அந்த ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்துச்சு.
1: சோஷியல் மீடியாவால் இந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் வீணாகுதுன்னு வருத்தம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும், சார் சொன்ன டிப்ஸ் எல்லாம் யோசிக்கும் போது சோஷியல் மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குதா அப்படின்னு ஆச்சரியமாகவும் இருக்கு. சார், இப்போ தமிழ்ல படிக்கக்கூடிய மாணவர்கள்

0: எழுதுனாங்கன்னா அவங்க எங்கே உட்காந்துனாலும் அந்த ஆன்சர் எழுதலாம், எழுதி அந்த ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்துச்சு.
1: சோஷியல் மீடியாவால் இந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் வீணாகுதுன்னு வருத்தம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும், சார் சொன்ன டிப்ஸ் எல்லாம் யோசிக்கும் போது சோஷியல் மீடியா எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குதா அப்படின்னு ஆச்சரியமாகவும் இருக்கு. சார், இப்போ தமிழில் படிக்கக்கூடிய மாணவர்கள், தமிழ் வழி கல்வியிலே வந்த மாணவர்களுக்கு இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து இங்கிலீஷ் எழுதும்போது எஸ்ஏ எழுதும்போது ஒரு கடினமாக தானே இருக்கும், அவங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்க?
0: கண்டிப்பாக மேடம், அது வந்து முக்கியமான விஷயம் தான். இதுக்கான எக்ஸாம் வந்து தளம் வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்க எப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணும்போதே ஓரளவுக்கு அவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் தான் இருக்குது, மெயின்ஸ்லேயும் கொஸ்டின் இங்கிலீஷில் தான் இருக்குது, அதை படித்து எழுத போகிறாங்க. அதனால் ப்ரிலிமினரி இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும். இப்போ அப்படி இருக்கும் பொழுது தமிழில் எல்லா மெட்டீரியலுமே தமிழில் தான் கிடைக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க ஏன்னா பேர் குரூப் எல்லாமே இங்கிலீஷில் படிச்சுட்டு இருக்காங்க, எந்த ரீஜனல் லாங்குவேஜுக்கு இது பொருந்தும், தமிழுக்கு மட்டும் இல்லை தெலுங்கு கன்னடத்தில் படித்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி படிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ள மெட்டீரியலை படித்து தமிழ் எழுத அவங்க பழகிக்கணும். எல்லோரும் படிக்கிற காமன் சோர்ஸை படித்தாங்கன்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ். இவங்க தமிழுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு பழைய புத்தகங்கள் வச்சு படிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அது பண்ண முடியாது. ஏன்னா தமிழில் எழுதி பாஸ் பண்ணவங்க எல்லாருமே அப்படி தான் படித்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் தமிழில் எனக்கு மெட்டீரியல் கிடைக்கணும், மெட்டீரியல் கிடைக்கணும்னா அது எப்போ கிடைக்கிறது, எப்போ வந்து, ஏன்னா இது வந்து அவர் கையில் டைனமிக்காக உள்ளது. ஸ்டாட்டிக்கான விஷயங்கள் தமிழ் இருக்கும், எல்லாம் டைனமிக்கானது. இதுக்கான மார்க்கெட்டு தமிழ் இல்லை. தமிழ் எழுத போகிறவங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எங்கள்கிட்ட ஒரு 200 பேர் படிக்கிறாங்கன்னா எங்கள் ஸ்டூடியோ எங்கள் இதுதான் முக்கியமான ஒரு இன்ஸ்டியூட், ஸ்டேட் லெவல் இன்ஸ்டியூட். இதிலேயே தமிழ் எழுதுறவங்க 4 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து படித்து வந்து அவங்களுக்கு எழுதணும் அப்படின்னு வரவங்க நம்ம கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்பொழுது அவங்களுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இருக்கிற மெட்டீரியல்ஸ் சஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னா இருக்குது, வெங்கடேஷன் ஒரு புக் இருக்குது, அது படிச்சிடலாம். நானே நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அது போக டைனமிக்கான மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஆங்கிலத்தில் தான் இருக்கும். அதுக்கு வந்து பண்ணி கொடுக்க கவர்மெண்ட் சிலது பண்ணியிருக்காங்க. இப்போ கலைஞர் நூற்றாண்டு உலகத்தில் வந்து ரெப்ரோகிராஃபிக் சர்வீஸ்னு சொல்லிட்டு டெய்லி எடிட்டோரியலில் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடுறாங்க. அதெல்லாம் எங்களுடைய இதில் இருக்கும், என்எம் ஸ்டடி ஹால், எங்களுடைய இதில் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் ஒரு இது இருக்குது, அதில் போட்டிருக்காங்க. ப்ளஸ் எங்கள் இதில் போடுறோம், ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட்டில் போடுறோம். அதெல்லாம் அவங்க பயன்படுத்திக்கலாம்.
1: ஸோ மொழி ஒரு தடையே கிடையாது. அதே மாதிரி அந்த மொழியை நம்ம கற்றுக்கும் முயற்சி பண்ணணும். ஏன்னா எக்ஸாமுக்கு அடுத்தபடியா நம்ம செலக்ட் ஆகிட்டு சர்வீஸில் போய் உட்காந்திங்கன்னா அங்கே அந்த ஃபைல் இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இல்லையேன்னு கேட்கக்கூடாது இல்லையா? ஸோ நம்மளுடைய மொழி திறனை நாமளும் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. சார், நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்துட்டு இருந்தீங்க. இப்போது சில பேருக்கு ஒரு டவுட் வரும் அவங்க மேலேயே, எனக்கு வந்து இன்டர்வியூ வரைக்கும் நான் போயிட்டேன், ஆனால் இன்டர்வியூவில் தான் ஒவ்வொரு முறையும் நான் ஃபெயில் ஆகிறேன், ப்ரிலிம்ஸ் ஈஸியாக இருக்குது, மெயின்ஸ் கிளியர் பண்ணிடுறேன், ஆனால் இன்டர்வியூ வரைக்கும் போய் திரும்பி வர மாணவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன சார்?
0: ஆக்சுவலி இன்டர்வியூவில் பாஸ் ஃபெயில் இல்லை மேடம், ஜென்ரலி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இன்டர்வியூவில் ஸ்கோர் அது டிட்டர்மின் ஆகுது. இன்டர்வியூவில் ஸ்கோர் வாங்குறவங்க எல்லாருமே நல்ல பண்ணுறவங்க எல்லாருமே இன்டர்வியூவில், அதாவது நல்ல மெரிட்டோரியஸ் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இன்டர்வியூவில் நல்ல ஸ்கோர் வாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க கூட கம்மியான ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. ஒரு ரொம்ப சாதாரணமான ஸ்டூடெண்ட் கூட இன்டர்வியூவில் நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இன்டர்வியூங்கிறது பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. எப்படி வந்து அது பர்பஸ்ஃபுல் கான்வர்சேஷன் சொல்லுவாங்க, ஒரு 4 சீனியர் பீப்புளோட தேர் கான்வர்சிங் வித் யூ. ஸோ நீங்கள் அப்போ வந்து ஒளிவு முறை இல்லாமல் என்ன தெரியுமோ அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி, இப்போ ரொம்ப ப்ரிட்டன் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து நம்ம கன்வே பண்ணுறோமா, ஒரு ஆர்டிகுலேஷன் ஸ்கில் இருக்கா, நம்ம விஷயங்கள் ஒரு ஓரளவுக்கு விஷயம் ஞானம் இருக்கா அப்படிங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. தெரியலன்னா ஐ ரீட் அபவுட் தட் சார், ஐ ஹெட் டு நோ தட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிடலாம். பட் தெரிஞ்ச விஷயங்களை ஒழுங்காக சொல்கிறீங்களா அப்படின்னு, அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் முக்கியம். எவ்வளோ தூரம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், ஆன்சர் பண்ணுறத விட கொஷினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம், பதட்டம் இல்லாமல் இருக்கிறது முக்கியம். ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு என்ன குவாலிட்டிஸ் வேணுமோ அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதை அவங்களுக்கு கிளாரிட்டி இருந்து அப்போ நிறைய மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்ப்பாங்க. அட்டன் பண்ணும்போது அவங்க சில ஃபீட்பேக்லாம் கொடுப்பாங்க. இன்டர்வியூ போர்ட்டில் ரொம்ப கார்டியலாக இருக்கும். நீங்கள் வந்து மார்க் இன்டர்வியூவில் கூட ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க, ஆனால் இன்டர்வியூ போர்ட்டில் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரிஜினல் போர்டு, ஏன்னா இப்போ டாப்பர்ஸே நிறைய சொல்லியிருக்காங்க, நீங்கள் மார்க் இன்டர்வியூ பார்த்து பயந்துடாதீங்க, அங்கே போர்டு வந்து இவ்வளோ தூரம் இதற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து போர்டு அது வந்து அதை இன்டர்வியூலாம் பார்க்க சொல்லுவோம். ஏன்னா டாப்பர்ஸோட இன்டர்வியூ நிறைய எடுத்துருக்கோம் இல்லையா, தே ஃபேஸ் த ரியல் இன்டர்வியூ. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இப்போ கரண்ட் ட்ரெண்ட் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்க வந்து இன்டர்வியூ நிறைய பார்த்தாங்கன்னா, இப்போ அவங்களோட இன்டர்வியூ பண்ணி நாங்கள் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அப்போ வந்து அவங்களோட பேசுகிறது அவங்கள்ட்ட வந்து அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்னட்டு. ஸோ எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சிருக்க முடியாது. ஸோ அவங்க வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, நியூஸ் பேப்பர் ரெகுலராக படிக்கணும், அப்போ வந்து அந்த ஆர்டிகுலேஷன் ஸ்கில் வரும். இப்போ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறது கூட நியூஸ் பேப்பர் ரீடிங் வேணும், இல்லைன்னா இந்த வாட்டி பேப்பரில் வந்து 54 பக்கம் இருந்துச்சு ப்ரிலிம்ஸ் பேப்பர். உங்களுக்கு வந்து ரீடிங் இல்லைன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லும், ஜென்ரலி வந்து ரீடிங் ஸ்பீடுங்கிறது ஒரு நிமிஷத்துக்கு வந்து 150 வார்த்தை படித்து புரிஞ்சுக்கணும் இங்கிலீஷில், அதுதான் வந்து ஒரு ஐடியல் ஸ்பீடு. இல்லை அது இப்போ அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் தெரியும், சில பேருக்கு வந்து 30 வார்த்தை 40 வார்த்தை ஸ்பீடு இருக்கும் அவங்களுக்கு. டெஃபினெட்லி ஹவ் டு இம்ப்ரூவ் தேர் ஸ்பீடு. அதுக்கெலாம் வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து டெஃபினெட்டாக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் சொன்னீங்கல்ல, ஸ்கூலில் படிக்கும்போதே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, காலேஜ் படிக்க, அதெல்லாம் அந்த தான் அந்த ஸ்பீடு ஸ்கில்லு ரீடிங் ரைட்டிங் ஸ்கில்லாம் வந்துடுறது தான். அப்படி இருந்தால் குயிக்காக கிளியர் பண்ணிடலாம்.
1: இப்போ இதில் எனக்கு இன்னொரு கேள்வி வருது சார். அதாவது படிக்கணும், நிறைய படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் கடல் மாதிரி ஒரு விஷயம் இது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. இன்றைக்கி கிடக்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு கரண்ட் அஃபேராக புதுசாக ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டாக அதில் சேர்ந்துடும்.

0: அப்படி இருக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒரு மாணவனுக்கான குழப்பம் எப்போவுமே இருக்க தான் செய்யும். அது எப்படி அவங்க பண்ணுறது சார்?
1: இல்லை மேடம், எப்போதுமே கரண்ட் அஃபேர்ஸ்னால் கூட ஒரு எப்போது டைனமிக் ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம். ஸ்டேட்டிக்கை பேஸ் பண்ணி தான் டைனமிக் விஷயம் வரும். ஒரு விஷயம், அது இப்போ ஒரு ஆக்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆக்டை பற்றி பேசிக்கான விஷயங்கள் நீங்கள் டெவலப் பண்ணி, சரக்கசி அப்படின்னா சரக்கசி இஷ்யூங்கிறது ஒரு 5 வருஷமாக ஓடிட்டு இருக்கு. அதில் என்ன ஒரு இப்போ ஒரு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் வந்துருங்கிறது இப்போ புதுசாக படிக்க போகிறீங்க. இந்த எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாமே 2-3 இயர்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க தான். அப்போ அவங்களுக்கு என்ன கண்டென்சியஸ் இஷ்யூ எது காமனாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து கேஸ் பேஸ் சென்சஸ் எடுக்கிறாங்க, அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் வருது. இப்போ எனர்ஜி எத்தனால் பற்றி ஒரு சென்சஸ் வருது, ஒரு இஷ்யூ வருது, என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போது அதை பற்றிய கரண்ட் இஷ்யூஸை அவங்க ஆட் பண்ணிக்கிறாங்க. பேர் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுதான், இப்போ நான் படிச்சிருக்கிறது ஒன்று, நீங்கள் ஒன்று படிச்சிருப்பீங்க, மணி ஒன்று படிச்சிருப்பா. அப்போது டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து 3 பேர் படித்ததே 3 பேர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் அந்த பேர் குரூப் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்கு.
0: எங்களுடைய ரெயின்போ நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுடைய ஆலோசனையா மாணவர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது சார்?
1: கண்டிப்பாக சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ங்கிறது ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி பயப்படக்கூடிய ஒரு எக்ஸாமே இல்லை. ஆனால் வந்து அதுக்கான தைரியம் வேணும். தண்ணியில் குச்சா நீச்சல் அடிக்க முடியும். யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்டல் ப்ரிப்பரேஷனோடு அதை ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா சரியான வழிமுறையில் போனால் அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். அதுக்காக யூபிஎஸ்சி எக்ஸாம் எதுக்கு, ஏன்னா அப்ளை பண்ணுறவங்களே ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதில் கம்பேர் பண்ணும்போது இப்போ குரூப் 1 குரூப் 2 பார்த்திங்கன்னா 10 லட்சம் 11 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. சிவில் சர்வீஸ் இந்தியாவில் 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம ஊரில் மட்டுமே 11 லட்சம் 12 லட்சம் பண்ணுறாங்க. டிகிரி படித்தவங்க தான் அப்ளை பண்ணுறாங்க குரூப் 1 கூட குரூப் 4 கூட. பட் வந்து இதுக்கு வந்து அதே மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணணும். நம்ம வீட்டில் இருந்து ஒரு 50,000 1 லட்சம் பேர் கூட தான் இதில் எழுதுறதில்லை. ஸோ அதை வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணி இது எழுதணும். எழுதினா தான் அவங்களுக்கு வந்து இது வந்து மதர் ஆஃப் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்கிறோம். இது எழுதினா தான் அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் அவங்களுக்கு அது அதிகமாகும். சப்போஸ் நீங்கள் சிவில் சர்வீஸ் எழுதிட்டு சிவில் ஸ்டூடெண்டாக தான் ஆகணும் இல்லை, வேறொரு எக்ஸாம் எழுதி கூட நீங்கள் கிளியர் பண்ணலாம். இந்த எக்ஸாம் எழுதினா ஓகே இது நமக்கு இருக்குது, இல்லை மேத்ஸ் வருது நம்ம பேக் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுடைய பாத்தை டிசைட் பண்ணுறது கூட இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை டிஎன்பிசி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிவில் சர்வீஸ் தான் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் தே வில் பி லேண்ட் இன் சம்வேர் எல்ஸ். ஸோ அதனால் சிவில் சர்வீஸ் படித்த நாலேஜ் வந்து வேஸ்ட்டாகவே போகாது. நீங்கள் ஆனிங்கன்னா வெல் அண்ட் குட்டு, இல்லைன்னா அந்த ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
0: கற்றல் என்றுமே வீணாகாதுன்னு ஒரு அருமையான கருத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க சார். எண்ணி துணிக கருமம் துணிந்த பெண் எண்ணுவது என்பதே இழுக்கு அப்படின்ட்டீங்க. குடிமைப்பணி தேர்வுகளுக்காக ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி தொடரும். நேயர்களே, மாணவர்களே, உங்களுக்கு நிறைய வழிகாட்டுதல்களை ஒவ்வொரு வாரமும் ஒரு விருந்தினர் கொடுக்க போகிறாங்க. அதனால் தொடர்ந்து பயணிப்போம், ஜெயிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீஃப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடனுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தவிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கன அடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்ட திருத்தத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்து வைத்தார். அறுவடை செய்யப்பட்ட விவசாயப் பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளில் இருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட்பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ் பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். 2027 ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான விரிவான விவரங்களை தெரிவிப்பதற்கான அம்சங்களையும் இடம்பெற செய்ய வேண்டும் என தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் செக்கானூரணியில் சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நவீன பேருந்து நிலையத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தாய்லாந்து டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வாணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

குட் ஈவினிங் எவ்ரி ஒன், திஸ் இஸ் எஃப்எம் ரெயின்போ 101.4. அண்ட் யூ ஆர் வித் மீ காவ்யா ஆன் டிரைவ் டைம். So I'll be taking request for the show tonight. So send, so give me a call very quickly on 044-2986-0038 or 2952-0554. The numbers once again, 044-2986-0038 or 2952-0554. You can also go to our Chennai FM Rainbow 101.4 Facebook page and comment below. Look, you can look for a post on Drive Time and comment below for your favorite tracks. Yes, first up, I've got The Weeknd with In Your Eyes.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: படுத்து கிடந்தால் பகலும் இருட்டுதான், எழுந்து நடந்தால் எல்லா திசையும் கிழக்குதான் என்ற தன்னம்பிக்கை வரிகளோடு 7:01 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களை சந்திக்க வந்திருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. நேர்களே, நாம் விரும்பும் இந்த நிகழ்ச்சி, நமக்கான இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ். உங்கள் விருப்ப பாடல்கள், இந்த 1 மணி நேரத்தில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய பாடல்களில் ஒரு பாடல் உங்கள் விருப்ப பாடலாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 298-6-00-38 என்ற எண்ணுக்கும், 295-2-0-5-5-4 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். நேயர்களே, உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை எண்கள் 298-6-00-38, 295-2-0-55-4 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். நேர்களே, முன்னாடி இணைப்பு என்னான 0-44 அப்படின்ற எண்ணை போட்டுக்கிட்டு நீங்கள் பேச தயாராகலாம். நேயர்களே, இப்பொழுது காத்திருக்கிறோம் முதல் நேயர், நம் மனம் கவர்ந்த நேயர். நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், அடிக்கடி நாம் ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு முறை மட்டுமே நமது ரெயின்போ பண்பலையின் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும் என்ற அன்பான அறிவுறுத்தலை ஏற்று அந்த வழியில் முதல் நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் சார், மயிலாப்பூர்லேருந்து பட்டாபிங்க.
1: சொல்லுங்க பட்டாபி சார், உங்க விருப்ப பாடல்.
2: எனக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பாட்ஷா படத்திலிருந்து
1: மகிழ்ச்சி, ரொம்ப அருமையான பாடல். ஆட்டோ ஓட்டுகிறவர்களுக்கான ஒரு அவர்களுடைய அவர்கள் கொண்டாடக்கூடிய பாடல்களில் ஒன்றாக இருந்த பாடல் இந்த பாடல். இருக்கின்ற பாடல் இன்னைக்கும் பல இடங்கள்ல ஒழித்து கொண்டே இருக்கிற ஒரு அற்புதமான பாடல்கள் வரிசையில் தலையாய பாடல்னு சொல்லலாம். வைரமுத்து வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய அருமையான குரலில், இதோ உங்களுக்கான பாடல்.

0: தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026. A moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. With a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: ரெயின்போ ஃபார்ம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ். ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சி நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம். யார் எங்கிருந்து?
5: வணக்கம் சார்.
4: வணக்கம், சொல்லுங்க.
5: பத்மாவதி சார்.
4: மகிழ்ச்சி பத்மாவதி, உங்க விருப்ப பாடல்?
5: படம் வந்து வைதாகி காத்திருந்தால், அது வந்து அழக மலரா
4: அபிநயங்கள் கூட. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். உங்கள் விருப்ப பாடல் இதோ உங்களுக்காக.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம், ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். இது ரெயின்போ சேட் பாக்ஸ். வணக்கம், யார் இங்கிருந்து?
3: சார் வணக்கம், திருப்பத்தூர் பேமுக்கலம், சிவகுமார்.
2: சொல்லுங்க சிவகுமார், உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க.
3: கருப்பு படத்துல இருந்து ஒரு பாடல்.
2: கருப்பு?
3: ஆமா.
2: ஓகே, மகிழ்ச்சி உங்களுக்காக.
3: ஓகே, இந்த பாடல் எங்க சென்னை ஜோக நண்பர்கள் அனைவருக்காகவும்
2: சிறப்பு. இதோ வந்துட்டு இருக்கு பாட்டு.

0: நிகழ்ச்சியில் நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம்.
1: வணக்கம் மணிசார்.
0: வணக்கம்.
1: சென்னை மந்தவெளியிலிருந்து விநாயகம் சார்.
0: சொல்லுங்க விநாயகம், உங்க விருப்ப பாடல்.
1: சார் படம் வந்து பசும் பொண்ணு.
0: பசும் பொன்.
1: ஆமா சார். பாடல் வந்து தாமரை பூக்கும்.
0: மகிழ்ச்சி இதோ உங்களுக்கான பாடல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சொல்லுங்க
2: பொன்ராஜ், உங்க விருப்ப பாடல்.
1: எனக்கு வந்து மந்திர புன்னகை. அதாவது நம்ம உடம்ப வந்து காயம் சொல்லுவாங்க, அதாவது காலி பெருங்காய டப்பா, நம்ம உடம்பே ஒரு காலியான டப்பா. ஆனா நான் பெரியவன் நீ பெரியவன் அடிச்சுக்கிறோம், டாக்டருக்கும் டாக்டர் தேர்ற உடம்புதான் இருக்கிற வரைக்கும் நல்லதே பண்ணு அப்படின்னு இந்த பாட்டுல அருமையா எழுதியிருப்பாங்க. இளையராஜா அருமையா பாடியிருப்பாரு, காலி பெருங்காய டப்பா அப்படின்ட்டு.
2: மகிழ்ச்சி, இதோ உங்களுக்காக அந்த பாடல்.
1: நன்றி.

0: ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: அஜி அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் குமார் பேசுறேன் சார், செங்கோட்டை மற்ற கோணிமட்டில குமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க குமார், உங்க விருப்ப பாடல் என்ன குமார்?
1: சின்ன பசங்க நாங்க
0: சிறப்பு இதோ உங்களுக்காக அந்த பாடல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் விருப்ப பாடல் வரிசையில் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: திருநந்தையூர் கணபதிங்க.
1: கணபதி, உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க. கணபதி,
2: மனிதன் படத்துல இருந்து.
1: என்னங்க?
2: மனிதன் படம்.
1: மனிதன்,
2: பழைய படம், ரஜினி படம்.
1: ஆமா, மனிதன் மனிதன் எவன் தான் மனிதன் வருவே, அந்த படம் தானே?
2: வாழும்போது.
1: ஆமா, அதுல உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? அதுல மனிதன் படத்துல இருந்து அந்த பாட்டு தான் வேணுமா?
2: அந்த பாட்டு இல்ல, அந்த பாட்டு தான் போடுங்க.
1: இல்ல, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: மனிதன்
1: மனிதன் இவன் தான் மனிதன், வாழும் போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின் பேரை நாட்டி நீழைப்பவன் மனிதனா, ரொம்ப சிறப்பு அந்த பாடல். இதோ உங்களுக்காக.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருந்தோம் நேயர்களே, இணைந்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே. மனிதன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், அடுத்த பாடல் நேயர் விருப்ப பாடல் வரிசையில். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ரவி.
0: ரவி, உங்க விருப்ப பாடல்?
1: படம் வந்து உயர்ந்த உள்ளம்.
0: உயர்ந்த உள்ளம்,
1: கமல்ஹாசன்.
0: உயர்ந்த உள்ளம் சொல்லுங்க.
1: அதுல வந்து இங்கே என் ஜீவன்.
0: எங்கே என் ஜீவனா? யாருடைய குரல்ல உருவான பாடல்? மகிழ்ச்சி, இதோ உங்களுக்காக அந்த பாடல் கேட்கிறேன்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 நம்ம 7 மணி தொடங்கி ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த 1 மணி நேரத்தில் ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய பாடல்கள் உங்கள் விருப்ப பாடலாக இருக்கணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னதும் பல நேர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தொடரும் அந்த பயணத்தில் நிறைவு பாடலாக ஒரு பாடல் உங்களுக்காக ஒலிக்கப் போகுது. இந்த பாடல் உங்கள் சொந்த பாடலாக எல்லாருக்குமே அமையப்போகுது அப்படின்ற மகிழ்ச்சியோட நிகழ்ச்சியில் யார் அப்படின்றத கேட்டுடலாம். வணக்கம், யார் எங்கிறது பேசுங்க.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: சென்னை ஏழு கிணர் தேவா.
0: சொல்லுங்க தேவா.
1: எனக்கு வந்து படம் இதய கோயில்.
0: இதய கோவில்
1: பாடல்ல வந்து கூட்டத்திலே கோயில் புறா யாரோ தேடுது சார். அது
0: தேடுது. யார தேடுது கண்டுபிடிச்சீங்களா?
1: இல்லையே, ஃபைண்ட் அவுட் பண்றீங்களேன். நன்றி.
0: அது தேவாவை தான் தேடுது.
1: நன்றி சார்.
0: ரொம்ப சிறப்பு தேவாவுக்காக இந்த பாடல். இதோ உங்களுக்கு.
1: தேங்க்யூ.

தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகத

0: நேயர்கள், இதுவரை ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மணி நேரத்தில் என்னுடைய பாடல் ஒளிபரப்பாகலையே அப்படின்ற வருத்தம் சில நேயர்களுக்கு இருந்தாலும், ஒளிபரப்பான ஒவ்வொரு பாடலும் எங்களுடைய விருப்ப பாடல் தான் அப்படின்ற ஒரு மனநிறைவோடு நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நிறைவோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாடும் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. எல்லாமே எப்பவுமே சமதூள்.
1: அழகான காலை பொழுதுல
2: புத்தம் புது காலை,
1: மதிய நேரத்திலும்
2: புத்தனி

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ரெயின்போ எஃப்எம் 101.4. நேரம் 8 மணி, தொடர்வது செய்திகள்.
3: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் நவ்சாரியில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களையும் சென்று சேர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் மூலம் நடைபாதை வியாபாரிகளின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தூய்மை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த உள்ளாட்சி நிர்வாகங்கள் பொதுமக்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். சென்னை மாநகராட்சியில் இந்த பணிகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள ஏதுவாக அமைச்சர்கள் தலைமையில் மூத்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து மாவட்டங்களிலும் துறை அலுவலர்களை கொண்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மழைநீர் விரைவாக வெளியேறும் வகையில் நீர்நிலைகளில் ஆகாய தாமரை அகற்றப்படுவதோடு கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களை தூர்வாருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். அறுந்து விழக்கூடிய நிலையில் உள்ள மின் கம்பிகள், பலவீனமான மின் கம்பங்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். வெள்ள நீரை உடனடியாக வெளியேற்ற மின் மோட்டார்கள், மின் ரம்பங்கள், JCB போன்றவற்றை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்றும், மழைநீர் தேங்கும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற படகுகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கு ஏதுவாக சமுதாய நலக்கூடங்கள், பள்ளிகள் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கிடும் வகையில் சமுதாய உணவுக் கூடங்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு செங்கோட்டையன், திரு அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சென்னை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஆட்சியர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். முன்னாள் படைவீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் 9 அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட்பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ் பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சரின் இணையதளத்தில் சமர்ப்பிக்கப்படும் மனுக்களின் நிலையை அறியவும், பொதுவாக மக்களுக்கு எழும் சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் பதில்களை தரவும் இந்த இணையதளத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்டத்திருத்த மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் இதனை தாக்கல் செய்து பேசிய மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், உயர்கல்வியில் மாநிலம் சிறந்து விளங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இந்த சட்டத்திருத்தத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு குறைந்தபட்சம் 18 ஏக்கர் நிலம் போதுமானது என்று அரசு கூறியுள்ளது. பெருநகர் சென்னை தவிர இதர இடங்களில் தனியார் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு 25 ஏக்கர் நிலம் தேவை என்ற நெறிமுறையை அரசு வகுத்துள்ளது. அறுவடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளில் இருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத், வர்த்தகம் செய்வதற்கும் விவசாயிகள் பயனடைவதற்கும் கிடங்குகளின் அனுமதியை நீட்டிக்க அரசு உத்தேசித்துள்ளதாக கூறினார். ஏற்கனவே அனுமதி பெற்றுள்ள கிடங்குகளுக்கான அனுமதியை நீட்டித்ததுடன் ஆன்லைன் மூலம் அனுமதி பெறுவதற்கான வழிமுறை எளிமையாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று

நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் நாளை முதல் இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கூறியுள்ளது. முன்னதாக கடந்த மாதம் 25ஆம் தேதி காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையின்படி காவிரியில் இன்று வரை வினாடிக்கு 9000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் தோமன் குமார் ஷியாம் சுந்தர் இடை 152-139 என்ற புள்ளிக்கணக்கில் ஈராக்கின் அப்பாஸ் அன்வர் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு போட்டியில் இந்தியாவின் அர்விந்தர் சிங் விஜய் இணை தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் மியூசிக் பை த வே ஆன் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: ரெயின்போ ராகங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். மனதை மயக்கும் மெல்லிசை பாடல்களின் சங்கமமான ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. நேயர்களே, ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் வர இருக்கிற பாடல்கள் உங்கள் மனதை தாளாட்டும் பாடல்களாக இருக்கு. தொடர்ந்து உங்களுக்காக வர இருக்கிற முதல் பாடல் என்னை அறிந்தால் திரைப்படத்திற்காக ஹரி ஜெயராஜ் அவர்கள் இசையமைத்த பாடல். சின்மை அவர்களுடைய குரலில், தாமரை அவர்களுடைய வரிகளில், கடலலை போலே வந்து கரைகளை அள்ளும் ஒன்று முழுகிட மனதும் பின்வாங்கவில்லையே என்ற அழகான வரிகளை சுமந்து வரக்கூடிய இதோ உங்களுக்கான

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷவாணி.

சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4. நேரம் 10:10. நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரூவைண்ட். காலத்தை வென்ற காவிய பாடல்களை உங்களுக்காக வழங்க இருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி.

காலத்தை வென்ற காவிய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் வர இருக்கிற முதல் பாடல் நம் மனங்களையெல்லாம் கவர்ந்த பாடல்னு சொல்லலாம். ரத்த திலகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பசுமை நிறைந்த நினைவுகளே என்ற பாடல். பெரும்பாலும் இந்த பாடல்கள் பள்ளியினுடைய, கல்லூரியினுடைய அல்லது ஒரு நிறுவனத்திலிருந்து விடைபெறும் போது ஒரு ஃபேர்வெல் பாடலாக பல இடங்களில் ஒலித்த பாடல் இந்த பாடல். கே வி மகாதேவன் அவருடைய இசையில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷீலா அவர்களுடைய பாடிய பாடல். வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருப்போமே, வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே, நாமே வாழ்ந்து வந்தோமேன்னு பசுமை நிறைந்த நினைவுகளை நம் கண்முன் காட்டக்கூடிய பாடல் இதோ உங்களுக்காக.

தொடர்ந்து நம் மனங்களை கொள்ளை கொள்ள வரும் பாடல் பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்கள், எஸ் ஜானகி அவர்கள் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இணைந்த இசையில் உருவான பாடல் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து. இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன்னு தொடங்கும் இந்த பாடல் என்ன வரிகள்? தன் கண்ணனை தேடுகிறாள், மனக்காதலை கூறுகிறாள், இந்த அண்ணனை மறந்துவிட்டால் ஏன் அதனையும் கூறாயோ என்று இயங்கும் வரிகள் கொண்ட அற்புத பாடல் இதோ நமக்காக.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ ரூபாய் என்ற நிகழ்ச்சியில் நேர்களே, நமக்காக வரக்கூடிய அடுத்த பாடல் சுமைதாங்கி திரைப்படத்திலிருந்து. சுமைதாங்கி திரைப்படம்னு சொன்னதும் சில

பாடல்கள் நம்ம மனசில் வந்து நிற்கும். அதில் இந்த பாடல் பாருங்கள், கோடை மழை மேகம் கோபுரத்து தீபம் கொஞ்சம் வரும் நேரம் கொண்டதென்ன கோபம் என்று வரிகள் நீண்டு கொண்டே செல்கிறது. தொடக்க வரிகளை உங்கள் வாய்கள் இனி பாட ஆரம்பித்திருக்கும். சேர்ந்தே பாடுவோம்.

அடுத்து நமக்காக வர இருக்கிற பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் நம் மனதை எப்படி கொள்ளை கொள்கிறது பாருங்கள். தலைவன் இல்லாத காவியமா, தலைவி இல்லாத காரியமா, கலை இல்லாத நாடகமா, காதல் இல்லாத வாலிபமா, பணி இல்லாத மார்கழியா, படை இல்லாத மன்னவரா? வாங்க மீதி இருக்கிற வரிகளை கேட்டு கேட்டு மகிழ்வோம்.

ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பாடல்களும் நம் மனதை அப்படியே பிழிந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியின் தொடர் பாடலாக வரக்கூடிய பயணத்தில் அடுத்து நமக்காக வர இருக்கிற பாடல் தர்மம் தலை காக்கும் திரைப்படத்திலிருந்து முத்து முத்து புன்னகையை சேர்த்து கன்னி முன்னும் பின்னும் அன்னநடை கோர்த்து எட்டி எட்டி செல்லுவதை பார்த்து நெஞ்சை தட்டி தட்டி விட்டதடி காத்து என்றவா வரிகளை சுமந்து வரக்கூடிய பாடல் கேட்டேன்.

ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் ஒளிமயமான பாடல்கள் வரிசையில் ஒளி மின்னி வரும் இரு கண்ணசைவில் கவி மன்னவன் என்பதுவோ இல்லை தன்னை கொடுத்தன்னை தன்னில் மறைந்தவர் வண்ணப்புது மலரே அவர் நெஞ்சில் மலரில்லையே மனம் எங்கும் நிறைந்தவரே அப்படின்னு அந்த வரிகள் ஒவ்வொன்றையும் முடிக்கும் போது ஒரு துள்ளலான இசை வருவதைப் போல ஒரு தோற்றம் கொண்ட ஒரு பாடல் தான் அடுத்ததாக நமக்கு வர இருக்கிறது. இதயத்தில் என்றுமே நிலைத்து நிற்கக்கூடிய பாடல்கள் வரிசையில் ஒரு முதன்மையான பாடல் இதயத்தில் நீ திரைப்படத்திலிருந்து சித்திரப்பூ விழி வாசலிலே.

பொற்கால தமிழ் திரையிசை பாடல்கள் அணிவகுப்பில் அடுத்து நமக்காக வரக்கூடிய பாடல் கல்யாணியின் கணவன் திரைப்படத்திலிருந்து. ஜாதிமலர் புன்னகை என் வேதமல்லவே, அதில் சத்தமிடும் உனது இதழ் நாதமல்லவா, பருவகாலம் மாறுமோது மாறுவதில்லையே, பனியென்றால் மழை என்றால் வாடுவதில்லையே என்ற வரிகளை சுமந்து வரக்கூடிய இதோ உங்களுக்கான பாடல். டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலில், சுஷிலா அவர்களுடைய

ரெயின்போ ரிவர் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து நமக்காக வரவிருக்கிற பாடல். கே வி மகாதேவன் அவருடைய இசையில் டிஎம்எஸ் மற்றும்

சுஷிலா அவர்களுடைய குரலில் கண்ணதாசன் வரிகளில் உருவான பாடல். எண்ணங்கள் கோடி வரும் இதயம் ஒன்று, எண்ணங்கள் கோடி வரும் இதயம் ஒன்று, இன்பங்கள் அள்ளி வரும் பெண்மை ஒன்று, நதி எங்கே போகிறது கடலை தேடி. எஸ், இதோ.

ஒளிமயமான பாடல்கள் வரிசையில் அடுத்து நமக்காக வரக்கூடிய பாடல், இடையில் வரக்கூடிய சில வரிகளை உங்கள் நினைவுக்காக சொல்கிறேன். வானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே, தெம்மாங்கு பூந்தமிழே, தென்னாடன் குலமகளே, மகளே உன்னை தேடி நின்றாலே மங்கை, இந்த மங்கள மங்கை உன் மழலையின் தந்தை என்று விரியும் இந்த பாடல், நீரோடும் வைகையிலே என தொடங்கும் பாடல், பார் மகளே பார் திரைப்படத்திற்காக டிஎம்எஸ் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். இதோ உங்களுக்காக.

நம் மனங்கள் மறக்காத பாடல்களை திரட்டித் தருகிறக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட் நேயர்களே, தொடரும் பாடல் நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து நம் மனங்கள் மறக்காத பாடல் இதோ.

மனதை மயக்கும் பொற்கால தமிழ் திரை இசைப்பாடல்கள் வரிசையில் அடுத்து நம் மனங்களிலெல்லாம் தோட்டம் அமைக்க வருகிறது பனத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல். பாரிவள்ளல் மகனா, பாடுவது கவியா, செந்தமிழர் நிலவா, சேரனுக்கு உறவா என்று விரியும் இந்த பாடல் இதோ உங்களுக்காக.

உண்மையிலே ஒளிமயமான பாடல்கள் தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நானும் ஒரு பெண் திரைப்படத்திலிருந்து அடுத்ததாக பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் எழுதிய வரிகள் டிஎம் சவுந்தரராஜன் சுஷிலா அவருடைய குரலில் கேட்க இருக்கிறோம். இந்த வரிகள் பாருங்கள். குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மழை சொல் கேளாதவர்

ஒளிமயமான பாடல்கள் தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நானும் ஒரு பெண் திரைப்படத்திலிருந்து அடுத்ததா பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் எழுதிய வரிகள் டிஎம் சவுந்தரராஜன் சுஷிலா அவருடைய குரலில் கேட்க இருக்கிறோம். இந்த வரிகள் பாருங்கள், குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழை சொல் கேளாதவர்னு ஒரு குரல் இருக்கும். அதே போல் இந்த வரிகளை கேட்காதவங்களுக்கு, அந்த வரிகளை கேட்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மழை சொல்லை கேட்பது போல் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். மலர் போல சிரிக்கின்ற பிள்ளை கண்டு மகிழாத உயிரொன்றும் இல்லை. மடிமீது தவழ்கின்ற முல்லை மழலை சொல் இன்பத்தின் எல்லை என்று இன்பத்தின் எல்லையை நமக்காக வழங்கும் பாடல் இதோ.

ஆன்றோர் கோயிலை ஆக்கி வைத்தேன், அம்பிகையாய் உன்னை தூக்கி வைத்தேன், அதில் அம்பிகையாய் உன்னை தூக்கி வைத்தேன். வாருங்கள், இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். இது உங்களுக்கான பாடல். இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மற்றொரு நல்ல சந்தர்ப்பத்தில், நல்ல தருணத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி.

ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் நேயர்களே. என்னென்ன பாடல்கள் நம் மனங்களையெல்லாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பணியை பொற்கால தமிழ் திரை இசை பாடல்கள் செய்கிறது. உறங்காத விழிகளுக்கு உறக்கம் சொல்லித்தரக்கூடிய பாடல்கள் வரிசையில் சுஷிலா அவர்களுடைய குரலில் விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில் உருவான கற்பகம் படத்தில் ஒவ்வொரு பாடலும் நமக்கான தேசிய கீதம்னு சொல்லலாம்.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

திசையெட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம்ஸ் ரோசன்.

சின்ன மாப்பிள்ளை படத்துல இருந்து பாடல் கேட்டோம். 11:22 கடிகாரம் உள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். விவத்பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கும்பகோணம் எஃப்எம் 101.6 மனசு கிறங்கும். செம்பருத்தி பூவின் மனம் செம்பருத்தி பூவின் மனம் சிறகை விரித்து வருகிறது.

0: மனசு மயங்கும்.
1: காற்றும் கிறங்கும், மனசு மயங்கும். இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள். மதுர மறிக்குழந்து குதிரை ஏறி வருகிறது.

11:42 இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் வேலைக்காரன் படத்தின் பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக, சமூக ஊடக காலத்தில் தந்தி வருகிறது.

எங்க தம்பி படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிறைவாக எஸ்பி சைலஜா குழுவினரோடு பாடியிருக்காங்க சௌந்தர்யன் வரிகளில், சௌந்தர்யன் இசையில் சேரன் பாண்டியன் படத்திலிருந்து பாடல். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம் புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும், அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6.
2: காற்றின் மொழி.

கவிஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும்

கண்டது கண்டோம் தந்தால் என்னடியோ, அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ, தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போடு.

பெண்ணை கல்யாணம் நான் செய்ய ஊர் கூட்டுவேன், நல்ல சீர் கூட்டுவேன், வண்ண பூச்சூட்டுவேன். புது பன்னீரில் நான் உன்னை நீராட்டுவேன், பக்கம் காரோட்டுவேன், மெல்ல தாளாட்டுவேன்.

பந்தியில ஒரு மந்திர பாட்டு சொல்வேன் பாரடியோ, இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என்பாய் நீ அடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாத எண்ணாத எண்ணாத போடு ராஜா, கண்ணு போகாதடி.

கன்னி மலரே நீ மலர்ந்தது என்ன கண்ணில.

இரு விரலால் நான் தொட்ட போது எப்படி கெஞ்சிரிச்சான் கெஞ்சிரிச்சான் கெஞ்சிரிச்சு சான் கிச்சான் சான். அந்த சுகம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: ஏய் பசங்களா, சைக்கிள் மெதுவா தரணும், என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா. என்ன
1: ஓரமா போய்யா?
2: ஓரமா பா.

போரம்போ போரம்போ.

மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன். மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன் மங்கை.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம்.

இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் நாகஸ்வரம், மங்களம் எம் கே ஆசன் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக தயபா யோனிதே எனத் தொடங்கும் மீ சு கிருஷ்ணர் சாகித்யம் ஜெகன்மோகினி ராகம் ஆதி தாளம்

பொங்கும் மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பரிதான மிச்சிதே என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணியர் சாகித்யம், பிலகரி ராகம், கண்டச்சாபு தாளம்.

நேரம் 4:30. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மாம்பழம் எஸ் சந்தானம் நாகஸ்வரம், மங்களம் எம் கே ஆசன் தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சரசர சமானரா எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, குந்தலவராளி ராகம், ஆதித்தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நானே உன்னை நம்பினேன் என தொடங்கும் வேதநாயகம் பிள்ளை இயற்றிய பாடல். ஹம்சநந்தினி ராகம் ஆதித்தாளம்.

0: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக வாணி ஜெயராம் பாடிய ஆனந்த லகரி.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மணி கிருஷ்ணசுவாமி பாடிய நாராயண கவச்சம்

சர்வசந்திஷு மகாரம் அஸ்திரமுத்திஷ்ய மந்திரமூர்த்திர் பவேத் புதஹ சவிசர்க்கம் படந்தம் தத்.